நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 26 நாள் 2026 ஆண்டு ஜூலை திங்கள் 17 நாள் இன்று வெள்ளிக்கிழமை. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே துவங்குகிறது. நேரம் 5:50 தொடர்வது மங்கள இசை.

0: நாளொரு குரல். ஒழுக்கம் உடைமை குடிமை, இழுக்கம் இழிந்த பிறப்பாகிவிடும். அதிகாரம் ஒழுக்கம் உடைமை, குரல் எண் 133. விளக்கம்: ஒழுக்கம் உடையவராக வாழ்வதே உயர்ந்த குடிப்பிறப்பின் தன்மையாகும். ஒழுக்கம் தவறுதல் இழிந்த குடிப்பிறப்பின் தன்மையாகிவிடும். ஒழுக்கம் உடைமை குடிமை, இழுக்கம் இழிந்த பிறப்பாய்விடும்.
1: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
2: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி

0: மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: ஹே மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க, தெரியுமா உனக்கு?
5: என்னடா சொல்ற
4: நீ? ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் விடுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, GK-ல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸுக்கு போறியா?
5: கிளாஸ் எல்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா?
4: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
6: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம FM ரெயின்போ புதுவை 102.8
7: நம்ம புதுவையில இருக்க அறிக்கை மேடு பத்தி தெரியுமா?
8: தெரியாது சார்.
7: கோரிமேடு
8: தெரியவே தெரியாது சார்.
7: கீழூர், அரியூர், பங்கூர்
8: சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க, எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
6: கவலையை விடுங்க, நம்ம புதுவையோட முழு வரலாறையும் தெரிஞ்சுக்கலாம் தினமும் காலை 8 மணிக்கு நமது FM ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை.
9: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே,
10: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
1: உங்கள் FM ரெயின்போவில்
10: தினமும் காலை 9:02
1: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்
10: FM ரெயின்போக்கு.
1: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
11: மன்னா, மன்னா,
12: என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
11: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
12: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
11: கவலை வேண்டாம் மன்னா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
12: என்ன வழி?
11: இத கேளுங்க மன்னா.
10: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12:02 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
13: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
11: ஆமா மன்னா, ஆமா.
14: சரித்திரம் படித்த சாதனை பெண்கள்,
10: தொழில் முனைவோர்கள்,
14: நாடக கலைஞர்கள்,
10: பல்துறையில் கால் பதித்த பெண்களின் வெற்றி கதைகள்.
14: ஹாய் ஸ்நேகிதியே,
10: FM ரெயின்போ புதுவை 102.8
14: திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 1:00-2:00.
10: ஹாய் ஸ்நேகிதியே,
14: ஹாய் ஸ்நேகிதியே.

0: இதனால எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்களுக்கு சொல்ல வரது என்னன்னா,
1: சொல்லு, நீதான் தைரியமா நாளைக்கு சொல்லு.
0: உங்க போன்ல தேவையில்லாத வர லிங்க தொடவே தொடாதீங்க.
2: தொட்டா
0: தூக்கிடுவாங்க.
2: நாங்க பேங்க்ல இருந்து பேசுறோம்னு சொல்லிட்டு முன்பின் தெரியாதவங்க யாராவது ஓடிபி கேட்டா
0: சொல்லவே சொல்லாதீங்க.
2: சொன்னா
0: சொன்ன உடனே பணத்தை தூக்கிடுவாங்க.
2: உங்களின் பொதுநலன் கருதி வெளியிடுவோம்
0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
3: தினமும்
0: மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.
4: பாட்டு பாடவா?
5: வேணாம் வேணாம்.
4: பாட்டு கேட்கவா?
2: இது ஓகே.
6: வானம்
2: உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
5: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
2: தினமும் மாலை 6:20 முதல் 8 மணி வரை.

0: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு.
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ, தினைக்கும் நைட்டா?
2: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
0: உடனே நானும் டியூன் பண்ணிடுறேன்.
3: திரழுது கனவே, வண்ணம் திரழுது நினைவே, கண்கள் இருளுது நனவே.
0: உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. ஆரம்பத்துக்கு எனைத்தானும் நல்லவை கேட்க வீடும் நாடும் வழங்குபவர் என் மீனாட்சி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். ஆடு வளர்ப்பில் குட்டிகள் இறப்பை தடுக்கும் வழிகள் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். சூழலறிவோம். உணவு சங்கிலியின் படிநிலைகளில் யானைகள் சுற்றுச்சூழலுக்கு ஆற்றும் பங்கு. வழங்குபவர் வி. கண்ணன் அவர்கள். 7:02 புதுவை புதுமை. வாழ்விக்க வந்த காந்தி. அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி. வாசிப்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ. கர்ப்ப காலத்தில் செய்ய வேண்டிய தைராய்டு பரிசோதனைகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் நோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் டாக்டர் வி. உமாசங்கர் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரை மற்றும் 8:30 முதல் 8:55 வரை நம்ம புதுவை. நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ரத்னா. 8:55 சைபாலின் இன்றொரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணையவழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. பதினொன்று மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள். மேக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ. பி. எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே. நாடகத்துறை பயணம் குறித்து சி. பிரமிளா மேரி அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே ஆஷா. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ஹலோ டாக்டர். பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கான உடல் பராமரிப்பு மற்றும் குழந்தைகளின் தூக்க பழக்க வழக்கங்கள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தை நல மருத்துவர் டாக்டர் ஆர். கே. தயாலினி அவர்கள். நான்கு மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5:00 அலையோடு விளையாடு நிரல் இணைகிறார் ஆர்ஜே அந்தவான். 6:20 முதல் 7:00 வரையிலும் 7:02 முதல் 7:10

பதினைந்து வரையிலும் 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புது. தொலைபேசி வழி நேயர் விருப்பம். இதனிடையே 7:30 முதல் 7:32 வரை ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம் கேட்கலாம். 8:05 மியூசிக் பை த பே, வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். ஒன்பது 15 சென்னை வானொலியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் செய்தி சுடர் சென்னை அஞ்சல். 9:30 மணி முதல் 11 மணி வரை தேன் சிந்ததே வானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15, பிற்பகல் 2 மணி, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7 மணி முதல் பகல் 1 மணி வரை மணிக்கொரு முறையும், இரவு 7:08 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். ஆயிரத்து 215 கிலோஹெச் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 7:30 இன்றொரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02 முதல் 8:15 வரை 8:30 முதல் 9 மணி வரை தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை. மாமல்லம் எஸ் சந்தானம் நாகஸ்வரம், வடபழனி எஸ் ராஜாராம் தவிழ் சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம். புறநானூற்றில் பெண்பார் புலவர்கள் பங்கேற்கிறார். முனைவர் சே ஜபஜோதி புஷ்பம் அவர்கள், உடன் உரையாடுபவர் பொன் சந்திரன் சென்னை அஞ்சல். 12 மணிக்கு வந்தாலே மகராசி நாடகம், எழுதியவர் நெல்லை ராஜன் என்கிற ராம மாரியப்பன் அவர்கள், அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார். 12:30 பன்னிசை மாலை, சுதா ரகுநாதன் அவர்கள் பாடிய அருணகிரிநாதர் திருப்புகழ்பா. பனிரெண்டு 12:50 புதின பக்கங்கள், மேக்சிம் கார்கே அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம், நாடகத்துறையில் பயணம் குறித்து சி பிரமிளா மேரி அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஆர் ஜே ஆஷா. 2:15 என்றும் இனியவை. 2:35 சேந்திசை பாடற் பயிற்சி. 2:55 வானிலை அறிக்கை சென்னையஞ்சல். வாராந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் பிற்பகல் 3:10 முதல் 5 மணி வரை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு மீண்டும் மாலை 5 மணிக்கு நிகழ்ச்சிகள் தொடங்கும். 5 மணிக்கு பொன்மாலை பொழுது, அன்பு என்ற தலைப்பில் பாடல்கள். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 6 மணி முதல் 6:10 வரை திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். ஏழு மணி முதல் 7:15 வரை திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம், உழவருடன் சந்திப்பு. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் மாத்தூர் திருக்கை உழவர் எம் சண்முகம் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி. 8 மணி முதல் 8:58 வரை திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10 மணிக்கு தேன்மழை. 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும்,
காலை 6:05, 8:15, பிற்பகல் 2 மணி, 3

0: 5 இரவு 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி 10 மணி இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் சென்னை அஞ்சல்.
1: காலை 6:10
2: இனித்தானும் நல்லவை கேட்க வீடும் நாடும் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் என் மீனாட்சி அவர்கள்.
3: எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே. பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீர் அதன் புதல்வர். வாழிய பாரத மணித்திருநாடு, பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு என்றவாறு நம் கவிதை சூரியன் பாரதி நாட்டின் சிறப்புகளை நாட்டுப்பற்றும் தேசபக்தியும் மேலோங்க படைத்துள்ளான். இத்தகு நாட்டுக்கு அடிப்படை குடும்பங்களால் உருவாக்கப்படும் வீடுகளே. ஒரு வீட்டை சார்ந்த உறுப்பினர்கள் தங்களது வீட்டினை சொந்தமாக எண்ணி பராமரிப்பது போன்று ஒரு நாட்டை சார்ந்த மக்களும் தங்கள் தாய் திரு நாட்டினை சொந்தமென்று கருதி அதனை பராமரிக்கவும் பாதுகாக்கவும் ஆற்றும் பணியை தங்கள் கடமையாக கருதி செய்தல் நல்லது. நாடும் வீடும் நல்ல நிலையில் இருந்தால் சுதந்திரமும் சமத்துவமும் சகோதரத்துவமும் பெற்று முன்னேற்ற நிலை அடையுமானால் உலக அரங்கில் தனி புகழும் பெருமையும் அந்தஸ்தும் கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை. வீட்டின் அடிப்படை குடும்பம். பல வீடுகள் சேர்ந்து உருவாக்குவதே நாடு. பல நாடுகளும் பலவித மக்களும் ஒருங்கிணைய பெற்றதுதான் உலகம். வீட்டில் வாழும் அனைவரும் ஒருவருக்கொருவர் அன்பு கொண்டு ஆதரவு காட்டி வாழ்வதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆதாரமாகும். வாழ்வாதாரத்தை தொலைத்த பின்னர் சேதாரம் இல்லாத செம்மையான வாழ்வை தேடினால் எப்படி கிடைக்கும்? தேடினாலும் கண்டுகொள்ள முடியாது. நம் புத்தியும் சித்தமும் நேர்கோட்டில் பயணித்தால்தான் நாம் செய்யும் செயல்கள் நல்லனவாக அமையும். செயல்கள் நல்லவையாக இருக்கும்போது அதனால் நமக்கு கிடைக்கும் பலன்களும் பல மடங்கு நன்மைகளையும் மன மகிழ்ச்சியையும் கிடைக்கச் செய்யும். இதனால் நாம் உயர நம் வீடு உயரும். வீடு உயர நாம் வாழும் நமது தாய்நாடும் உயரும். நாடு உயர உலகம் உயரும் என்பது தெளிவு. ஒரு தாயானவள் தான் பெற்ற மக்களிடையே பாரபட்சம் பார்ப்பதில்லை. எல்லா குழந்தைகளும் அவளுக்கு ஒன்றுதான். அவர்கள் தங்களுக்குள் வேற்றுமை பாராட்டாமல் சண்டை சச்சரவு ஏதுமின்றி ஏற்ற தாழ்வுகளை கடந்து எல்லோரும் ஒரு தாய் பெற்ற மக்கள் என்ற எண்ணத்தை மனத்தராசில் ஏற்றி அதற்கு நிகராக அன்பையும் விட்டு கொடுத்தலையும் ஒற்றுமையாக இருத்தலையும் சமர்ப்பணம் செய்து ஒற்றுமையே வெற்றிக்கு வழி என்பதை நிரூபிக்க வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு தாயுள்ளமும் விரும்பும். ஈன்று பிறந்தறுதல் தாயின் கடனே, சான்றோனாக்குதல் தந்தையின் கடனே என்பதை தாயும் தந்தையும் உணர்ந்து அதற்கு ஏற்றாற்போல் குழந்தைகள் நலனிலும், அதாவது மனநலனிலும் உடல் நலனிலும் விழமார்ந்த அக்கறை செலுத்தி வளர்த்தார்களே ஆனால் அந்த வீடும் அந்த வீட்டைச் சேர்ந்த அத்தனை உறவுகளும் வான வீதியில் மின்னும் தாரகை கூட்டமென வளமோடு பிரகாசமாக வாழ்வார்கள். இதுபோலவே நாட்டு மக்கள் அனைவரும் நாடானது உலக அரங்கில் புகழ்

0: பெற மற்றவர்கள் போற்றத்தகுந்த செயற்கரிய செயல்களை செய்வதில் மாறுபடாமல் நின்று செயலாக்க நிகழ்வுக்கு துணை புரிதல் வேண்டும்.
1: நினைத்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் என் மீனாட்சி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8. நேரம் 6:14. நேர்கள் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தெய்வீக ராகம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் தொடக்கமாக TL மகாராஜன் அவர்கள் பாடிய பாடல் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி திங்கள் 1 வெள்ளிக்கிழமை நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இதில் ஆடு வளர்ப்பில் குட்டிகள் இறப்பை தடுக்கும் வழிகள் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

பணத்தை அங்கங்க கடன்பட்டு வாங்கி ஆடுகளை வளர்த்துக்கிட்டு வரேன். எல்லா ஆட்டுக்குட்டிகளையும் நல்லா தான் பாத்துக்கிறேன். என்னவோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, அப்பப்ப ஏதாவது ஒரு ஆட்டுக்குட்டி இறந்து போயிடுது.

0: கருத்தமுத்து, எப்பா கருத்தமுத்து, என்ன கருத்தமுத்து ஒரு சோகமா இருக்காப்ல?
1: வா காத்தமுத்த, வா.
0: என்ன கருத்தமுத்து, என்ன விஷயம்?
1: காத்தமுத்த, நான் வளர்க்கற ஆடுல ஒரு ஆட்டுக்குட்டி ஒண்ணு இறந்து போச்சு காத்தமுத்த, அதான் ரொம்ப சோகமாகறேன்.
0: எப்பா, ஆடு வளர்ப்புல குட்டிகள் இறப்ப தடுக்கிறது முக்கியமான விஷயம்ப்பா.
1: காத்தமுத்த, ஆடு வளர்க்கறதுக்கு நிறைய ஆலோசனை சொன்னேன், அது தகுந்த மாதிரி நானும் ஆடு வளர்த்தேன். ஆட்டுக்குட்டிங்க நிறைய போட்டுச்சு, அது மூலமா நல்ல வருமானம் கிடைச்சது. ஆனா ஆடு வளர்ப்புல குட்டிகள் இறப்ப தடுக்கிறதுக்கான வழிமுறைகளை நீ சொல்லவே இல்லப்பா.
0: ஏப்பா, நீனா தெரிஞ்சு வச்சிருப்ப அப்படின்னு நான் சொல்லப்பா.
1: சரி காத்தமுத்த, அடுத்த ஆட்டுக்குட்டிய பறி கொடுக்கறதுக்கு முன்னால இப்பயாவது கொஞ்சம் சொல்லுப்பா விவரமா.
0: எப்பா, ஆடு வளர்க்கறது முக்கியம் இல்லப்பா, இந்த ஆட்டு குட்டிகளோட இறப்ப தடுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு ஒரு குட்டின்னு நம்ம நினைக்கிறது, அதுதான் நாளைக்கு ஒரு பெரிய செல்வமா நமக்கு அமையும்.
1: ஆமாப்பா, உண்மைதான்.
0: ஏன்னா அது வளர்ந்து அது குட்டி போட்டு அது பேரப்புள்ள காண்ற வரைக்கும் நமக்கு எவ்வளவு லாபம் இருக்கு. அதனால ஒரு குட்டியோட இழப்பு கூட நம்ம வச்சுக்க கூடாதுப்பா.
1: ஆமா,
0: குட்டிகள் இறப்பே இல்லாம நம்ம பாத்துக்கணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இப்ப நீ வந்து ஒரு 10-15 ஆடு வளர்க்குற.
1: சரி,
0: இப்ப சென ஆடு குட்டி போட போகுது அப்படின்னு உனக்கு ஏற்கனவே தெரியும்.
1: ஆமா,
0: அப்ப நீ ஒரு மாசத்துக்கு முன்னையே என்ன செஞ்சிடணும், கொட்டைகளை அதை தனிமைப்படுத்தணும்ப்பா.
1: ஓஹோ,
0: ஏன்னா சென ஆடு நல்லா நிறை மாசமா இருக்கிறப்ப ஒரு கெடா ஆடு வந்து ஏறிடுச்சுன்னு வச்சுக்கீங்க, அது வந்து சென களையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் ஆடுகளுக்குள்ளாரிய சண்டை வந்துச்சுன்னா வேற ஆடு வயிற்றுல முட்டிடுச்சு அப்படின்னாலும் இதுக்கு சென களைய வாய்ப்பு இருக்கு. அது மாதிரிதான்ப்பா நடந்திருக்கும் உன் ஆட்டுக்கும்.
1: ஆமா ஆமா ஆமா, அதான் நினைக்கிறேன்.
0: இல்லன்னா பிறந்து ஒரு மாசத்துக்குள்ளார குட்டிகள் சரியா பராமரிக்கலனாலும் குட்டிகள் இறந்து போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீ கவனிச்சு வளர்க்கணும்ப்பா. ஒண்ணு இல்லப்பா, இந்த ஆடு வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடியே சென ஆட்டை பிரிச்சு வச்சிடற இல்லையா, அதுக்கு நல்ல சப்போர்ட்டான உணவை நம்ம ஸ்பெஷலா கொடுக்கணும்ப்பா.
1: சரி சரி.
0: மக்காச்சோள குருணை ஒரு 100 கிராம், பருத்தி கொட்டை ஒரு 100 கிராம், இத கலந்து கொடுக்கணும். ஆடு குடிக்கக்கூடிய அந்த தண்ணீர்ல ஒரு 50 கிராம் தவிடு கலந்தும் கொடுக்கணும். கொட்டகைய சுற்றியே மேய்ச்சலுக்கு விடணும், ரொம்ப தூரம்லாம் அதை விடக்கூடாது. ஏன்னா அது சென ஆடா இருக்கும் போது. அப்புறம் போதுமான அளவு சுண்ணாம்பு சத்து

0: கொடுத்தா ஆடுகளுக்கு நோய் தாக்குதல் இல்லாம நல்லா ஆரோக்கியமா இருக்கும்.
1: ஓஹோ,
0: இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு 4 நாளைக்கு ஒரு முறை 10 லிட்டர் தண்ணீர்ல 100 கிராம் சுண்ணாம்பு கலந்து அந்த தண்ணி அப்படியே வச்சிருந்தோம்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே தெளிஞ்சு மேலாப்புல நல்ல தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த தண்ணியை வந்து நம்ம ஆட குடிக்க விடணும். குட்டி போட்ட பிறகு குட்டிகளுக்கு சரியான நேரத்துல பால் குடிக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். சில ஆடுகள் வந்து சரியான முறையில குட்டிகளுக்கு பால் கொடுக்கலன்னா நாமளே பாலை கறந்து நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாம் எப்படி பால் புட்டில பால் கொடுக்கறோம், அது மாதிரி குட்டிகளுக்கு கொடுத்து குட்டிகளை நல்ல முறையில வளர்க்கணும்பா.
1: ஓ, அது மாதிரி கொடுக்கலாமா?
0: கொடுக்கலாம்பா. அப்புறம் குட்டி பிறந்து ஒரு 20 நாள் ஆன பிறகு குடற்புழு நீக்க மருந்த மருத்துவருடைய ஆலோசனையோட நம்ம செய்யணும்.
1: ஓஹோ,
0: இந்த குடற்புழு நீக்க மருந்தை கொடுக்கறது ரொம்ப முக்கியம்பா. ஆடு குட்டி போட்ட 21 நாட்களுக்கு பிறகு அந்த ஆடு பருவத்துக்கு வர ஆரம்பிச்சிடும்.
1: சரி,
0: இப்படி தனிமைப்படுத்தி பராமரிக்கும் முறையால ஆடுகள்ல கருச்சிதைவு அப்படிங்கறதே இல்லாம பாத்துக்கலாம்பா.
1: ஓஹோ,
0: குட்டிகளுக்கும் ஊட்டமா சத்து கொடுத்து குட்டிகள் இறப்பையும் நம்ம தவிர்த்து நல்ல முறையில லாபம் அடைய முடியும்.
1: அப்படியா?
0: இப்ப இவ்வளவு நேரம் தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல,
1: என்ன சந்தேகம் இருக்கு கேளு.
0: முக்கியமான ஒரு விஷயத்த கேட்டிருக்க, பருவத்துக்கு வராம இருக்கு அப்படின்னா ஒண்ணு, அது உடம்புல ஏதோ சத்து குறைவும் இருக்கலாம். நம்ம நிறைய தீவனம் குடுக்கறோம், அந்த ஆட்டுக்காக உழைக்கிறோம், இது எல்லாம் வேஸ்டா போயிட்டு இருக்கு. இந்த ஆட்டை பொறுத்த அளவுக்கு தாது உப்பு கலவை பற்றாக்குறை இருக்க வாய்ப்பு இருக்கு, அதனால பருவத்துக்கு வர்றது தள்ளி போயிடும். நீ என்ன பண்ற, தாது உப்பு கலவை கட்டிய வாங்கிட்டு வந்து கேவிக்கல கேட்டினா அவங்களே வாங்கி கொடுக்கறாங்க.
1: சரி சரி,
0: நம்ம ஆடு கொட்டகம் இருக்குல்ல, அந்த இடத்துல நம்ம கட்டி விட்டுட்டோம்னா ஆடுங்க தானா போய் அதை நக்கிட்டு நக்கிட்டு கிடக்கும். உப்ப நக்கிற மாதிரி அதுங்க வந்து நினைச்சுக்கிட்டு இந்த தாது உப்பு கட்டி கலவைய நக்கும். அதுங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்தான் அந்த மாதிரி வந்து அந்த தாது உப்பு கலவைய நக்கி நக்கி அதுங்க சாப்பிடும் போது இந்த பருவத்துக்கு வராம இருந்தது இல்ல, அது உடனே மாறி அந்த மாதிரி ஆடுகள் உடனே பருவத்துக்கு வரும். இது வந்து அனுபவத்துல நான் பார்த்தது, அதிகாரிகள்ட்டையும் கேட்டது. இது போக ஆணாடு பக்கத்துல இருக்கும் போதுதான் பெண் ஆடுகள் பருவத்துக்கு வரும் அப்படின்னு என்கிட்ட ஒரு அதிகாரி சொன்னாரு.
1: ஓஹோ,
0: அதனால நம்ம ஆடு வளர்ப்புல இதெல்லாம் மனசுல வச்சு ஆடுகளை வளர்க்கணும். ஏன்னா பெட்டை ஆடுகள் நம்ம வருஷத்துக்கு 2 தடவை குட்டி போடுற மாதிரி பாத்துக்கிட்டோம்னா தான் நமக்கு லாபம்.
1: அப்படியா விஷயம்?
0: ஆமாப்பா, குட்டி போடாம இருந்ததுன்னா அந்த ஆடுக்கு எவ்வளவு தீவனம் கொடுக்கறோம், வளர்த்து என்ன பிரயோஜனம்?
1: பிரயோஜனமா இல்லையா?
0: அதெல்லாம் மனசுல வச்சு நீ ஆடு வள.
1: சரி சரி,
0: ஏற்கனவே உனக்கு நல்ல முறையில தான் இருக்கு லாபம். இருந்தாலும் ஒவ்வொரு ஆட்டுல இருந்தும் லாபம் அடையணும்னா இதெல்லாம் நீ கவனத்துல வச்சுக்கணும்.
1: கதமுத்து, ஆடு வளர்ப்புல குட்டிகள் இறப்ப தடுக்கிறதுக்கு என்னென்ன வழியெல்லாம் இருக்குதுன்னு விவரமா விளக்கமா சொன்னப்பா. இதுக்கப்புறம் நான் வளர்க்கற ஆட்டுக்குட்டில ஒரு ஆட்டுக்குட்டிய கூட இறக்க விட
0: மாட்டேனே. இதுதான்ப்பா வேணும். இந்த மாதிரி ஒரு உறுதிமொழியோட ஒவ்வொரு ஆடு மாடு வளர்க்கிற விவசாயியும் நினைச்சுக்கிட்டாங்கன்னா நமக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லதுப்பா.
1: கரெக்டா சொன்ன கதமுத்து.
0: சரிப்பா கருத்தமுத்து, நான் கிளம்பட்டுமா?
1: கதமுத்து, இந்த ஒரு கட்டு பிறண்ட
0: வச்சிருக்கிறேன்,
1: இதை எடுத்துக்கிட்டு போயிட்டு சமைச்சு சாப்பிடுப்பா.
0: எப்பா, எங்க இருந்து எடுத்துட்டு வந்த? வேலி ஓரத்துல ஏதாவது புடுங்கினியா?
1: வேலி ஓரத்துல இருந்து பறவையா? பனை மரத்துல அந்த உச்சி வரைக்கும் பறந்து போயிருந்தது.
0: ஓஹோ,
1: அதுல கத்தி வச்சு கட் பண்ணி எட்டு வந்தமா நானு.
0: எப்பா எப்பா, பிறண்டங்கிறது இந்த எலும்பு சம்பந்தமான சொல்றாங்க இல்லையா, எலும்பு வீக்கா இருக்கு, கைகாலெல்லாம் குடையுது, அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த பிறண்டைய சாப்பிட்டா நல்லதுப்பா. சில பேர் முதுகு வலிக்குது, கைகால் அங்கங்க குடையுதுலாம் சொல்லுவாங்க, அவங்களுக்கு எல்லாம் இது நல்லது. ரத்த மூலத்துக்கும் இது மருந்து.
1: ஓஹோ,
0: வாய்வு பிடிப்பு அதுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லா அருமையா வேலை செய்யும்பா. பிறண்ட பொடியை வச்சு நம்ம சாப்பிடலாம், பிறண்ட ஊறுகாய் போட்டு சாப்பிடலாம், பிறண்ட சூப்பு, பிறண்ட சட்னி, பிறண்டைய வந்து குழம்பு வச்சும் சாப்பிடலாம். அருமையான ஒரு பயிர்ப்பா பிறண்ட.
1: ஓஹோ,
0: நிறைய மருத்துவ குணம் இருக்குது, பல வகைகளும் இருக்குது இதுல. ஆமா, ஓலை பிறண்ட இருக்கு, உருட்டு பிறண்ட இருக்கு, இனிப்பு பிறண்ட இருக்கு, புளிப்பு பிறண்ட இருக்கு, முப்பிறண்ட இருக்குது, பல வகை இருக்குப்பா.
1: பிறண்டுல இவ்வளவு வகைகளா?
0: ஆமாப்பா, எல்லா பிறண்டையும் சாப்பிடலாம். நல்ல வேலை, எனக்கு இதை கொடுத்த ஏன்னா

0: நேயர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் மூன்று ரயில் நிலையங்கள் உட்பட நாடு முழுவதும் மறுசீரமைக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று திறந்து வைக்கிறார். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக தமிழகத்தில் மக்கள் தங்களது விவரங்களை தாங்களாகவே இணைய வழியாக பதிவு செய்யும் நடைமுறை இன்று தொடங்குகிறது. சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உரிய காலத்தில் நிறைவு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அறிவுறுத்தியுள்ளார். மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க தவிக்க அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 4 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று வெப்பம் இயல்பை விட அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் மறுசீரமைக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று திறந்து வைக்கிறார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டுள்ள இந்த ரயில் நிலையங்களை பஞ்சாபின் ஜலந்தரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணிக்க உள்ளார். தமிழகத்தின் சென்னை பூங்கா, சின்னசேலம் மற்றும் குன்னூர் ரயில் நிலையங்கள் இன்று மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படுகிறது. புறநகர் மின்சார ரயில்களுக்கான முக்கிய நிலையமாக உள்ள பூங்கா ரயில் நிலையம் 14 கோடி ரூபாய் மதிப்பில் மேம்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ரயில் நிலையத்தில் நடைமேடைகள் மற்றும் காத்திருப்பு பகுதிகள் மேம்படுத்தப்பட்டு மின்தூக்கி வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் ரயில் நிலையம் 15 கோடி ரூபாய் மதிப்பில் நவீன வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மத்திய அரசின் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் ரூபாய் 15.14 கோடி மதிப்பீட்டில் சின்னசேலம் ரயில் நிலையம் முழுமையாக மேம்படுத்தப்பட்டுள்ளது. சேலம் ரயில்வே கோட்டத்தின் கீழ் வரும் இந்த நிலையம் கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்களின் முக்கிய போக்குவரத்து மையமாக மாற்றப்பட்டுள்ளது. புதுப்பிக்கப்பட்ட இந்த ரயில் நிலையத்தை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்று நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். இந்த ரயில் நிலையத்தில் மேம்படுத்தப்பட்ட வசதிகள், ரயில் நிலையத்தில் பயணிகள் நிழற்குடை, மேம்பாலம், மேம்படுத்தப்பட்ட நடைமேடை, மின் தூக்கிகள், பயணிகள் இருக்கை, மின் விளக்குகள், மின் விசிறிகள், பயணிகள் காத்திருப்போர் அறை, மாற்றுத்திறனாளிகள் அறை, நவீன கழிப்பறை, நுழைவாயில், முகப்பு, தரைத்தளம், டிஜிட்டல் அறிவிப்பு பலகைகள், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், வாகன நிறுத்தமிடம், சுற்றுச்சுவர் அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு மேம்பாட்டு பணிகள் செய்து முடிக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் என் முரியசன்.
1: குன்னூர் ரயில் நிலையம் 12.18 கோடி ரூபாய் மதிப்பில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: குன்னூர் ரயில் நிலையம் அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழ் 12.18 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டுள்ளது. நவீன முன்பதிவு அலுவலகம், மேம்படுத்தப்பட்ட காத்திருப்போர் அறை மற்றும் ஓய்வு அறை, நீலகிரி மாவட்ட வனப்பகுதிகளில் வாழும் வனவிலங்குகள் மற்றும் பறவைகளின் ஓவியங்கள், எல்இடி மின்னொளி அலங்காரங்கள் உள்ளிட்ட வசதிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் குன்னூர் ரயில் நிலையத்தில் சிறப்பு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற, பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொள்கின்றனர். பாரத பிரதமர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் மாலை 3:45 துவங்க உள்ள நிலையில் குன்னூரில் 2 முதல் நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன. உதகையிலிருந்து சரவணன்.
1: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக தமிழகத்தில் மக்கள் தங்களது விவரங்களை தாங்களாகவே இணைய வழியாக பதிவு செய்யும் நடைமுறை இன்று தொடங்குகிறது. இது தொடர்பாக எமது செய்தியாளரிடம் பேசிய தமிழக மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநர் திரு சுந்தரேஷ் பாபு, வரும் 31 வரை இது நடைமுறையில் இருக்கும் என்றார். ஆகஸ்ட் 1 முதல் 30 வரை வீடு வீடாக சென்று விவரங்களை சேகரிக்கும் பணி நடைபெறும் என்று அவர் தெரிவித்தார். இந்த பணிகளுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார்.
4: மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 என்பது இந்தியாவின் முதல் மற்றும் முழுமையான டிஜிட்டல் வழியில் நடத்தப்படக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பாகும். இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முக்கிய அங்கமாக சுய கணக்கெடுப்பு வசதி கூட அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டம் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகளின் கணக்கெடுப்பு.

0: என்பது ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை உள்ள 30 நாட்கள் கால அவகாசத்தில் நடைபெற உள்ளது. இதற்கு முன்னதாக சுய கணக்கெடுப்பு வசதி ஜூலை 17ஆம் தேதி முதல் ஜூலை 31ஆம் தேதி வரை உள்ள 15 நாட்களுக்கு சுய கணக்கெடுப்பு கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. சுய கணக்கெடுப்பு வசதி என்பது முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சுய கணக்கெடுப்பு வசதியை கூட மக்கள் பெருவாரியாக பயன்படுத்தி தங்களை பற்றிய தகவல்களை தாமாக பதிவு செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறது.
1: இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் சுமார் 20 லட்சம் பேர் எழுதிய இந்த தேர்வில் சுமார் 11,21,000 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. neet.nta.nic.in என்ற இணையதளத்தில் முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உரிய காலத்தில் நிறைவு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், சென்னையில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் 430 கிலோமீட்டர் நீளத்தில் மழைநீர் வடிகால்கள் உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக கூறினார். ஆவடி மற்றும் தாம்பரம் மாநகராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்குமாறும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது. வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க தாவிக அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த விஷயத்தில் உச்சநீதிமன்றம் எழுப்பியுள்ள கேள்வியை வரவேற்பதாக கூறியுள்ளார். இதில் முந்தைய திமுக அரசின் பிடிவாதத்தை தாவிக அரசு தொடரக்கூடாது என்றும் தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க மாநில அரசு முன்வர வேண்டும் என்றும் திரு நைனா நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். நாகர்கோவிலில் விசாரணை கைதி உயிரிழந்த சம்பவம் தொடர்பான வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். திருவாரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆதிதிராவிட நலத்துறையை சமூக நீதித்துறை என பெயர் மாற்றம் செய்திருப்பதை மாநில அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த ஆண்டு நடைபெற வேண்டிய சீருடை பணியாளர்களுக்கான தேர்வு ஓராண்டு தள்ளி வைக்கப்பட்டுள்ள நிலையில் வயது வரம்பில் தளர்வு அறிவிக்கப்பட வேண்டும் என்றும் திரு திருமாவளவன் வலியுறுத்தினார். தமிழகத்தில் ஈரோடு, கரூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகிய 4 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று வெப்பம் இயல்பை விட அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய சில இடங்களிலும் வடகடலோர மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். நியூசிலாந்தில் நேற்று மாலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 6.3 பதிவானது. ஆர்எஸ்எஸ் அமைப்பின் 100 ஆண்டுகால பணிகள் குறித்த நூலை புதுதில்லியில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று வெளியிடுகிறார். மை பாரத் தன்னார்வலர்கள் பங்கேற்கும் 2 நாள் கருத்தரங்கை லக்னோவில் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று தொடங்கி வைக்கிறார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் தொடர்பான தேசிய கருத்தரங்கை மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். மத்திய புவி அறிவியல் துறையின் புதிய செயலாளராக திரு ஸ்ரீனிவாசகுமார தும்மாலா நியமிக்கப்பட்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் திருமுடிவாக்கத்தில் உள்ள சிட்கோ தொழிற்பேட்டையில் 3 நாட்கள் நடைபெறும் தொழில்துறை வணிக கண்காட்சி அரங்குகளை மாநில அமைச்சர் திரு தென்னரசு பார்வையிட்டார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் மத்திய அரசின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. அரியலூர் மாவட்டத்தில் காணாமல் போன 116 மொபைல் போன்களை மீட்டு அவற்றை உரியவர்களிடம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு செல்வகுமார் வழங்கினார். திருவள்ளூரில் இ சேவை மையங்களின் நிர்வாகிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா தலைமையில் நடைபெற்றது. சென்னையில் மேற்கொள்ளப்பட்ட கள ஆய்வில் சுமார் 2,800 தெரு விளக்குகள் எரியாமல் இருப்பது கண்டறியப்பட்டு அவற்றை ஒளிர செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் கூறியுள்ளது. விளையாட்டுச் செய்தி. சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியின் முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் குகேஷ், அர்ஜுன் எரிகேசியா ஆகியோர் தங்களது ஆட்டங்களை டிரா செய்தனர்.

0: தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் 3 ரயில் நிலையங்கள் உட்பட நாடு முழுவதும் மறுசீரமைக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று திறந்து வைக்கிறார். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக தமிழகத்தில் மக்கள் தங்களது விவரங்களை தாங்களாகவே இணைய வழியாக பதிவு செய்யும் நடைமுறை இன்று தொடங்குகிறது. சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உரிய காலத்தில் நிறைவு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அறிவுறுத்தியுள்ளார். மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க தாவிக அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 4 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று வெப்பம் இயல்பை விட அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேரம் 6:55.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.
3: உணவு சங்கிலியின் படிநிலைகளில் யானைகள் சுற்றுச்சூழலுக்கு ஆற்றும் பங்கு.
2: வழங்குபவர் வி கண்ணன் அவர்கள்.
4: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உணவு விலையில் பெரும் விலங்குகளின் பங்களிப்பு இன்றியமையாதது. பெரும் விலங்குகளில் சமீப காலமாக நமது கவனத்தை ஈர்ப்பவை யானைகளும் புலிகளும் தாம். இவை இரண்டு மட்டும்தான் பெருவிலங்குகள் என்று இல்லை, ஆனால் உணவு விலையில் இவை இரண்டும் முக்கிய பங்கை வகிப்பதால் இவை குறித்த புரிதலும் இவைகளின் பாதுகாப்பும் முக்கியமானவை ஆகின்றன. யானைகளால் சுற்றுச்சூழலுக்கு என்னென்ன பயன்கள் என்பதை பார்ப்பதற்கு முன்னர் யானைகளின் வாழ்க்கை முறை பற்றி சிறிது தெரிந்து கொள்வது அவசியமாகிறது. யானைகள் சராசரியாக 60 வயது வரை வாழும் உயிரினமாகும். பாலூட்டும் இனங்களில் யானை இனம்தான் அதிக கர்ப்பகாலம் உடையது. 22 மாதங்கள் குட்டியை கருவில் சுமக்கின்றன யானைகள். யானைகள் அதிக வாசனை நுகரும் திறன் கொண்டவை. காற்றில் வரும் வாசனையை வைத்து சுற்றுப்புறத்தை அவை அலசுகின்றன. வேட்டை விலங்குகள் அல்லது வேறு ஏதாவது ஆபத்துகள் அருகில் இருந்தாலோ பாதுகாப்பு இல்லை என்றாலோ உடனடியாக கூட்டமாக அந்த பகுதியை விட்டு வெளியேறி பாதுகாப்பான மற்ற பகுதிகளுக்கு சென்று விடுகின்றன. யானைகள் தனித்து வாழும் விலங்கல்ல, கூட்டமாக கூடி வாழும் பெரிய விலங்கு. வயதான பெண் யானையின் தலைமையில் கூட்டமாக அவை வாழ்ந்து வருகின்றன. மனிதர்களைப் போலவே யானைகளும் உணர்ச்சிகளை வெளிக்காட்டும் இயல்புடையவை. ஒரு பெண் யானைக்கு குட்டி பிறந்துவிட்டால் அதை அந்த கூட்டத்தில் இருக்கும் அத்தனை யானைகளும் பாதுகாக்கும். யானைகள் அபாரமாக நீந்தும் தன்மை கொண்டவை. எத்தனை ஆழமான நீர்ப்பரப்பிலும் தமது தும்பிக்கையை நீருக்கு மேலே நீட்டிக்கொண்டு நீந்தி சென்று விடுவை. மிக கூர்மையான கண் பார்வை போலவே மிக அதிகமான மோப்ப சக்தியையும் கொண்டவை யானைகள். 5 கிலோமீட்டர் தூரத்தில் தண்ணீர் இருந்தாலும் அதனை வாசனை மூலம் தெரிந்து கொள்ளும் திறன் கொண்டவை. கண்ணாடியை பார்த்து தன்னை அடையாளம் கண்டுகொள்ளும் அறிவுள்ள உயிரினங்களில் ஒன்று யானைகள். யானைகள் ஒரு நாளுக்கு 16 மணி நேரம் உணவுக்காக செலவிடுகின்றன. சுமார் 130 முதல் 240 கிலோ வரை உணவு உட்கொள்கின்றன. தேவையான உணவு முழுக்க ஒரு இடத்திலேயே கிடைக்காது என்பதனால் உணவை தேடி நெடுந்தூரம் நடந்து செல்லும் இயல்புடையது யானை. சராசரியாக 25 சதுர கிலோமீட்டர் பரப்புள்ள காட்டை ஒரு நாளுக்குள் நடந்து கடந்துவிடும். யானைகள் உண்ட பழங்களின் விதைகள் வயிற்றில் தங்கி சாணம் வழியாக வெளியே வரும்போது அவை அதிக வீரியம் மிக்க விதைகளாக மாறி அதிக அளவில் முளைக்கின்றன. இவை குறிப்பிட்ட பகுதியில் உள்ள மரங்கள் பரவலாக வளர காரணமாகிறது. வனங்களுக்கு உரமாகவும் பூச்சிகள் வண்டுகளுக்கு உணவாகவும் சாணம் மாறிவிடுகிறது. இந்த அடிப்படையில் ஒரு யானை தன் வாழ்நாளில் 1000000 மரங்களை உருவாக்குகின்றன. இவ்வளவு பரப்பளவு கொண்ட காடுகளை உருவாக்கியதில் இத்தனை நூற்றாண்டுகளில் யானைகளின் பங்கு அளப்பெரியது. யானைகள் தனக்கு மட்டுமன்றி மற்ற வனவிலங்குகளின் உணவு தேவையும் பூர்த்தி செய்து பல்லுயிர் வளத்துக்கு முக்கிய பங்காற்றுகிறது. யானை இருக்கும் வனப்பகுதி வளமாக இருக்கும். காடுகளின் ஆரோக்கியத்தை பேணவும் பல்லுயிர் சூழலை தக்க வைக்கவும் யானைகள் முதன்மையான

0: சுற்றுச்சூழல் பொறியாளர்களாக செயல்படுகின்றன. காடுகளின் பரப்பளவை அதிகரிப்பதிலும் காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துவதிலும் இவற்றின் பங்கு ஈடு இணையற்றது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். உணவு சங்கிலியின் படிநிலைகளில் யானைகள் சுற்றுச்சூழலுக்கு ஆற்றும் பங்கு.
2: தொடர்வது 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். ஒடிஷாவில் பூரி ஜெகநாதர் ரத யாத்திரை தொடங்கியதை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டு மக்கள் அனைவரும் வளமாக மகிழ்ச்சியுடன் அமைதியாக வாழ மகாபிரபு ஜெகநாதரின் அருள் தொடரட்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி முர்மு தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். அனைத்து வேறுபாடுகளுக்கும் அப்பாற்பட்டு பக்தி, சமத்துவம் மற்றும் நல்லிணக்கத்தின் அடிப்படையில் ஒருங்கிணைப்பதே பூரி ஜெகநாதர் ரத யாத்திரை என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். காலத்தை வென்று நிற்கும் இந்திய கலாச்சார ஆன்மீக மரபுகளின் துடிப்பான வெளிப்பாடே பூரி ரத யாத்திரை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். கூட்டு பங்கேற்பு மற்றும் தன்னலமற்ற சேவையின் சின்னமாக திகழும் பூரி ரத யாத்திரை தலைமுறை தலைமுறையாக மக்களுக்கு ஊக்கமளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி வில்லியனூரை அடுத்த ஒதியம்பட்டு, மகேஸ்வரி நகர் மற்றும் விஸ்வேஸ்வரி நகர் பகுதிகளில் நிலவி வந்த குடிநீர் பிரச்சினையை போக்கும் வகையில் பொதுப்பணித்துறை சார்பில் 29 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய ஆழ்துளை கிணறு அமைக்கப்பட்டது. மேலும் அப்பகுதியில் 43 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய குடிநீர் விநியோக குழாய்கள், வீட்டு குடிநீர் இணைப்புகள் மற்றும் சாலை மறுசீரமைப்பு பணிகளும் மேற்கொள்ளப்பட்டது. இதனை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரவிக்குமார் அர்ப்பணித்து துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் திரு வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் திரு சுந்தரமூர்த்தி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். மாஹேயில் நேற்று நடைபெற்ற மாஹே விடுதலை நாள் பேரணியை தொடர்ந்து தாகூர் பூங்காவில் உள்ள தியாகிகள் நினைவிடத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் திரு அசோக் குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முன்னதாக மகாத்மா காந்தி சிலைக்கும் குமரன் மாஸ்டர் உட்பட மாஹே விடுதலை போராட்ட வீரர்களின் சிலைகளுக்கும் மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுச்சேரி பல்கலைக்கழக வேதியியல் துறை தலைவர் பேராசிரியர் பக்ததாஸ், லண்டன் ராயல் சொசைட்டி ஆஃப் கெமிஸ்ட்ரி தொழில்முறை அறிஞர் அமைப்பின் ஃபெல்லோஷிப் கௌரவத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அவரை புதுவை பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் பிரகாஷ் பாபு பாராட்டினார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8 மணிக்கு.
2: நேரம் 7:02.
4: ஜோகனஸ்பர்க்கில் அதிகமாக இருந்து வந்த வீட்டு செலவுகளை எல்லாம் குறைத்துவிட்டேன். பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொள்வதற்கென்றே போனதைப் போல் போனிக்ஸுக்கு சென்றேன். பிரம்மச்சரியத்தை பூரணமாக அனுசரிப்பதே பிரம்மத்தை அடைவதற்கு மார்க்கம் என்ற அறிவு சாத்திரங்களை படித்ததனால் ஏற்பட்டதன்று. அனுபவத்தினால் இந்த அறிவு எனக்கு நாலாவட்டத்தில் மெல்ல மெல்ல வளர்ந்தது. இது சம்பந்தமான சாத்திர நூல்களை என் வாழ்க்கையில் பின்னால் தான் நான் படித்தேன். உடல், மனம், ஆன்மா ஆகியவைகளை காப்பதிலேயே பிரம்மச்சரியம் இருக்கிறது. விரதத்தின் ஒவ்வொரு நாளும் என்னை இந்த அறிவுக்கு பக்கத்தில் கொண்டு போயிற்று. ஏனெனில் பிரம்மச்சரியம் ஒரு கடுமையான தவமுறையாக எனக்கு இல்லை, ஆறுதலையும் ஆனந்தத்தையும் எனக்கு அளிப்பதாகவே அது இருந்தது. ஒவ்வொரு நாளும் அதில் ஒரு புதிய அழகை கண்டேன். தினந்தோறும் ஆனந்தத்தை அதிகமாக்கும் விஷயமாகவே அது இருந்ததாலும் அது எனக்கு எளிதாக இருந்துவிட்டது என்று யாரும் எண்ணிவிட வேண்டாம். எனக்கு 56 வயது ஆகிவிட்ட பிறகும் கூட அது எவ்வளவு கஷ்டமான காரியம் என்பதை அறிகிறேன். கத்தியின் முனை மீது நடப்பதை போன்றது அது என்பதை ஒவ்வொரு நாளும் மேலும் மேலும் அதிகமாக உணர்கிறேன். என்றைக்குமே விழிப்புடன் இருந்து வர வேண்டியது அவசியம் என்பதையும் காண்கிறேன். இந்த விரதத்தை அனுசரிப்பதில் அவசியமான முதல் காரியம் ருசி உணர்ச்சியை அடக்குவதாகும். ருசியை முற்றும் அடக்கிவிடுவது பிரம்மச்சரிய விரதத்தை அனுசரிப்பதை எளிதாக்கி விடுகிறது என்று கண்டேன். ஆகவே சைவ உணவுக்காரன் என்ற வகையில் மாத்திரமன்றி பிரம்மச்சாரி என்ற வகையிலும் எனது உணவு பரிசோதனைகளை மேற்கொண்டும் நடத்தலானேன். இந்த சோதனைகளின் பலனாக பிரம்மச்சாரியின் உணவு ஓர் அளவுக்கு உட்பட்டதாகவும் எளிமையானதாகவும் மசாலை முதலியவைகள் கலக்காததாகவும் சாத்தியமானால் சமைக்கப்படாததாகவும் இருக்க வேண்டும் என்பதை கண்டேன். பிரம்மச்சாரிக்கு ஏற்ற சிறந்த உணவு

0: பழங்களும் கொட்டைப்பருப்பு வகைகளுமே என்பதை 6 வருட அனுபவத்தில் அறிந்து கொண்டேன். இத்தகைய ஆகாரம் மாத்திரமே சாப்பிட்டு கொண்டிருந்த போது சிற்றின்ப இச்சை இல்லாத நிலையை நான் அனுபவித்ததைப் போல் அந்த உணவை மாற்றிவிட்ட பிறகு நான் அனுபவித்தது இல்லை. தென்னாப்பிரிக்காவில் பழங்களையும் கொட்டை பருப்புகளையும் மாத்திரமே நான் புசித்து வந்தபோது பிரம்மச்சரியத்திற்கு என் அளவில் எந்தவித முயற்சியும் தேவைப்படவில்லை. ஆனால் நான் பால் சாப்பிட ஆரம்பித்த பிறகு அதிக முயற்சியின் பேரிலேயே பிரம்மச்சரிய விரதத்தை காக்க வேண்டியிருந்தது. என் பழ ஆகார
1: வாழ்விக்க வந்த காந்தி.

ஆனந்தத்தையும் எனக்கு அளிப்பதாகவே அது இருந்தது. ஒவ்வொரு நாளும் அதில் ஒரு புதிய அழகை கண்டேன். தினந்தோறும் ஆனந்தத்தை அதிகமாக்கும் விஷயமாகவே அது இருந்ததாலும் அது எனக்கு எளிதாக இருந்துவிட்டது என்று யாரும் எண்ணிவிட வேண்டாம். எனக்கு 56 வயது ஆகிவிட்ட பிறகும் கூட அது எவ்வளவு கஷ்டமான காரியம் என்பதை அறிகிறேன். கத்தியின் முனை மீது நடப்பதை போன்றது அது என்பதை ஒவ்வொரு நாளும் மேலும் மேலும் அதிகமாக உணர்கிறேன். என்றைக்குமே விழிப்புடன் இருந்து வர வேண்டியது அவசியம் என்பதையும் காண்கிறேன். இந்த விரதத்தை அனுசரிப்பதில் அவசியமான முதல் காரியம் ருசி உணர்ச்சியை அடக்குவதாகும். ருசியை முற்றும் அடக்கிவிடுவது பிரம்மச்சரிய விரதத்தை அனுசரிப்பதை எளிதாக்கி விடுகிறது என்று கண்டேன். ஆகவே சைவ உணவுக்காரன் என்ற வகையில் மாத்திரம் அன்றி பிரம்மச்சாரி என்ற வகையிலும் எனது உணவு பரிசோதனைகளை மேற்கொண்டும் நடத்தலானேன். இந்த சோதனைகளின் பலனாக பிரம்மச்சாரியின் உணவு ஓர் அளவுக்கு உட்பட்டதாகவும் எளிமையானதாகவும் மசாலை முதலியவைகள் கலக்காததாகவும் சாத்தியமானால் சமைக்கப்படாததாகவும் இருக்க வேண்டும் என்பதை கண்டேன். பிரம்மச்சாரிக்கு ஏற்ற சிறந்த உணவு பழங்களும் கொட்டை பருப்பு வகைகளுமே என்பதை 6 வருட அனுபவத்தில் அறிந்து கொண்டேன். இத்தகைய ஆகாரம் மாத்திரமே சாப்பிட்டு கொண்டிருந்த போது சிற்றின்ப இச்சை இல்லாத நிலையை நான் அனுபவித்ததைப் போல் அந்த உணவை மாற்றிவிட்ட பிறகு நான் அனுபவித்தது இல்லை. தென்னாப்பிரிக்காவில் பழங்களையும் கொட்டை பருப்புகளையும் மாத்திரமே நான் புசித்து வந்தபோது பிரம்மச்சரியத்திற்கு என் அளவில் எந்தவித முயற்சியும் தேவைப்படவில்லை. ஆனால் நான் பால் சாப்பிட ஆரம்பித்த பிறகு அதிக முயற்சியின் பேரிலேயே பிரம்மச்சரிய விரதத்தை காக்க வேண்டியிருந்தது. என் பழ ஆகாரத்திலிருந்து திரும்பவும் பால் சாப்பிட வேண்டிய நிலைமை எப்படி ஏற்பட்டது என்பதை குறித்து அதற்குரிய இடத்தில் பிறகு கவனிப்போம். பால் ஆகாரம் பிரம்மச்சரிய விரதத்தை அதிக கஷ்டமானதாக்குகிறது என்பதை மாத்திரம் இங்கே சொன்னால் போதுமானது. இதிலிருந்து பிரம்மச்சாரிகள் எல்லாம் பால் சாப்பிடுவதை விட்டுவிட வேண்டும் என்ற முடிவுக்கு யாரும் வந்துவிட வேண்டாம். பல வகையான ஆகாரங்களும் பிரம்மச்சரியத்தை எவ்விதம் பாதிக்கின்றன என்பதை அநேக சோதனைகளின் பிறகே முடிவு செய்ய முடியும். பாலைப்போல் தசையை நன்றாக வளர்க்கக்கூடியதும் எளிதில் ஜீரணிக்கக்கூடியதுமான பழம் எதையும் நான் இன்னும் கண்டுபிடித்து விடவில்லை. இது சம்பந்தமாக டாக்டர்கள், வைத்தியர்கள், ஹக்கீம்கள் முதலிய பலரை கேட்டும் என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆகையால் பால் காம உணர்ச்சியை தூண்டக்கூடியதுதான் என்றாலும்

0: ஆளை விட்டுவிடுமாறு இப்போதைக்கு யாருக்கும் நான் யோசனை கூற மாட்டேன். பிரம்மச்சரியத்திற்கு உணவை தேர்ந்தெடுப்பதும் கட்டுப்படுத்துவதும் எவ்விதம் அவசியமோ அதேபோல் அதன் புற உதவிக்கு உண்ணாவிரதம் அவசியம். புலன் உணர்ச்சிகள் கட்டுக்கு அடங்காதவை. மேலும் கீழும் எல்லா பக்கங்களிலும் சரியாக தடுத்து வைத்தால்தான் அவற்றை அடக்கி வைக்க இயலும். பசி வந்திட பறந்து போகும் என்பது அனைவரும் அறிந்ததே. ஆகையால் உண்ணாவிரதம் இருப்பது புலன்களை அடுக்குவதில் அதிக உதவியாக இருக்கும் என்பதில் எனக்கு சிறிதும் சந்தேகமே இல்லை. ஆனால் சிலர் விஷயத்தில் பட்டினி விரதம் பயன்படுவதில்லை. ஏனெனில் சாப்பிடாமல் இருப்பதனால் மாத்திரம் புலனடக்கம் கைகூடிவிடும் என்று இவர்கள் நினைத்து விடுகிறார்கள். இவர்கள் உடம்பைத்தான் பட்டினி போடுகிறார்களே அன்றி உள்ளத்திற்கு விருந்து அளித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். பட்டினி விரதம் முடிந்ததும் என்ன என்ன ருசியான ஆகாரங்களை தின்பது, என்ன என்ன ருசியான பானங்களை பருகுவது என்பதை குறித்து எண்ணியவாறே இருக்கிறார்கள். இத்தகைய பட்டினி விரதங்கள் ருசியை கட்டுப்படுத்தவோ காம இச்சையை கட்டுப்படுத்தவோ அவர்களுக்கு உதவுவதில்லை. பட்டினி கிடக்கும் உடலோடு உள்ளமும் ஒத்துழைத்தால்தான் பட்டினி விரதம் பயனுள்ளதாகும். அதாவது உடலுக்கு எவை மறுக்கப்படுகின்றனவோ அவைகளின் மீது பட்டினி விரதம் வெறுப்பை வளர்க்க வேண்டும். எல்லா புலன் உணர்ச்சிகளுக்கும் வேறாக இருப்பது மனம். ஆகையால் பட்டினி விரதம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்குத்தான் பயன் தரும். பட்டினி விரதம் இருக்கும் ஒருவர் காமக்ரோத உணர்ச்சிகளுக்கு தொடர்ந்து வையப்பட்டிருப்பவராகவே இருந்துவிடவும் கூடும். என்றாலும் பட்டினி விரதத்தை அனுசரிக்காமல் சிற்றின்ப இச்சையை அழித்து விடுவது சாத்தியமில்லை என்பதை பொதுவான விதி என்று சொல்லலாம். அது பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பதற்கு அத்தியாவசியம் என்றும் சொல்லலாம். பிரம்மச்சரியத்தை அனுசரிக்க முற்படுகிறவர்களில் பலர் தவறிவிடுகின்றனர். இவர்கள் மற்ற புலன்களை உபயோகிப்பதில் பிரம்மச்சாரிகளாக இல்லாமல் இருப்பதுதான் இவர்கள் தோல்வியடைவதற்கு காரணம். ஆகவே இவர்களுடைய முயற்சி தவிக்கும் வெயில் காலத்தில் மாரிக்கால கடுங்குளிரை அனுபவிக்கச் செய்யும் முயற்சியை போன்றதாகிறது. பிரம்மச்சாரியின் வாழ்க்கைக்கும் பிரம்மச்சாரிகள் அல்லாத மற்றவர்கள் வாழ்க்கைக்கும் தெள்ளத் தெளிவான வேறுபாடு இருக்க வேண்டும். இவ்விரு பிரிவினரின் வாழ்க்கையும் ஒன்றுபோல் இருப்பதெல்லாம் வெளி தோற்றத்தில்தான். ஆனால் வித்தியாசம் பட்ட பகல் போல் வெட்ட வெளிச்சமாக இருந்தாக வேண்டும். பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி அல்லாதவர் ஆகிய இருவரும் கட்புலனை உபயோகித்தே பார்க்கின்றனர். கடவுளின் மகிமையை காண்பதற்கே பிரம்மச்சாரி கட்புலனை பயன்படுத்துகிறான். ஆனால் மற்றவனோ தன்னை சுற்றிலும் உள்ள அற்பத்தனங்களை பார்க்கவே அதை உபயோகிக்கிறான். இருவரும் தங்கள் காதுகளை உபயோகிக்கின்றனர். இதில் ஒருவன் கடவுளின் புகழுரையை தவிர வேறு எதையும் செவி கொடுத்து கேட்பதில்லை. மற்றவனுக்கோ ஆபாச பேச்சுக்களை கேட்பதே செவிக்கு விருந்தாக இருக்கிறது. இருவரும் இரவில் நீண்ட நேரம் கண் விழிக்கின்றனர். ஒருவன் அந்நேரத்தை பிரார்த்தனையில் செலவிடுகிறான். மற்றவனோ வெறித்தனமான வீண் களியாட்டங்களில் பாழாக்குகிறான். அந்தராத்மாவுக்கு இருப்பிடமான உடலாகிய திருக்கோயிலுக்கே இருவரும் உணவளிக்கின்றனர். ஒருவன் ஆண்டவனின் திருக்கோயிலை பழுதுபடாமல் நல்ல நிலையில் வைத்திருப்பதற்கே அதை செய்கிறான். மற்றொருவனோ கண்டவைகளையெல்லாம் அதில் போட்டு நிரப்பி அந்த தெய்வீக பாத்திரத்தை துர்நாற்றம் அடிக்கும் சாக்கடை ஆக்கி விடுகிறான்.
1: அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதியினை கேட்டீர்கள். வாசித்தவர் ஸ்ரீனிவாச முருகன். தொடர்வது ஒரு காந்திய பாடல்.

0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள் சென்னையஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். ஹரியானா, பஞ்சாப் மற்றும் சண்டிகரில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டின் ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை ஏற்றுமதியை 2030 ₹900,000,000,000 அதிகரிக்க இலக்கு நிர்ணயித்து அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். இந்தியாவும் பின்லாந்தும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் தர நிர்ணய நடைமுறைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் கிழக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளின் சில இடங்களில் கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை ஹரியானா மாநிலம் ஜிந்த் ரயில் நிலையத்தில் இன்று கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். இன்று காலை ஹரியானா செல்லும் அவர் அம்மாநிலத்தில் 17,700 கோடி ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். ஜிந்த் சோனிபட் இடையே இயக்கப்படும் ரயில் ஹைட்ரஜன் மின்சாரமாக மாற்றி செயல்படக்கூடிய ரயிலாகும். உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட ஹைட்ரஜன் ரயில் எஞ்சின் நவீன பொறியியல் தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள 158 கிலோமீட்டர் நீல நெடுஞ்சாலை திட்டப்பணிகளை அவர் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். இது தவிர பல்வேறு தேசிய நெடுஞ்சாலை திட்டப்பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். ஹரியானாவில் உள்ள பல்வேறு மருத்துவக் கல்லூரிகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ள மேம்பாட்டு வசதிகளையும் அவர் தொடங்கி வைக்கிறார். குருஷேத்ராவில் சீக்கிய அருங்காட்சியகத்திற்கும் அவர் அடிக்கல் நாட்டவுள்ளார். பின்னர் சண்டிகர் செல்லும் பிரதமர் அங்கு 4,700 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். சண்டிகரில் உள்ள மருத்துவக் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் நவீன தாய்சை பராமரிப்பு மையத்தை அவர் திறந்து வைக்கிறார். சண்டிகரில் உள்ள பல்வேறு கல்வி நிறுவனங்களில் உள்கட்டமைப்பு வசதிகளுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டவுள்ளார். பஞ்சாப், ஹரியானா, ஹிமாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு இணைப்பை அதிகரிக்கும் வகையில் தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களையும் அவர் தொடங்கி வைக்கிறார். பின்னர் இன்று மாலை பஞ்சாபில் ஜலந்தர் செல்லும் பிரதமர் மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள 5,470 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டப் பணிகளை தொடங்கி வைக்கிறார். அமிர்தசர் வாரணாசி இடையிலான புதிய ரயில் சேவையை அவர் கொடியசைத்து அவர் தொடங்கி வைக்கிறார். தில்லி அமிர்தசர் கத்ரா 4 வழி விரைவு சாலையையும் அவர் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். பஞ்சாப் மாநிலத்தில் மேற்கொள்ளப்படும் பல்வேறு தேசிய நெடுஞ்சாலை திட்டப்பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டவுள்ளார். இந்த நிகழ்ச்சியின் போது நாடு முழுவதும் 20 மாநிலங்களில் மறுசீரமைக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களையும் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் திறந்து வைக்கவுள்ளார். நாட்டின் ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை ஏற்றுமதியை 2030 ₹900,000,000,000 அதிகரிக்க இலக்கு நிர்ணயித்து அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். தில்லியில் நடைபெற்று வரும் பாரத் டெக்ஸ் கண்காட்சியில் நேற்று 3ஆம் நாள் நிகழ்வில் பங்கேற்று பேசிய அவர், ஜவுளித்துறையில் சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக கூறினார். பாரத் டெக்ஸ் போன்ற நிகழ்வுகள் இந்தியாவின் வளமான ஜவுளித்திறனை உலக அளவில் கொண்டு செல்லும் என்று அவர் தெரிவித்தார். நவீன தொழில்நுட்பங்களுடன் பாரம்பரிய முறைகளையும் ஜவுளித்துறையில் பயன்படுத்துவதன் மூலம் சர்வதேச சந்தைகளில் இந்திய தயாரிப்புகள் நிலையான வளர்ச்சியை எட்டும் என்று அவர் கூறினார். நாட்டின் ஜவுளித்துறையை உலக அளவில் போட்டித்தன்மை மிக்கதாக மாற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் தெரிவித்தார். இந்தியாவும் பின்லாந்தும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பின்லாந்தில் பொருளாதார விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஜகாரியுடன் இணைந்து அந்நாட்டு தொழில்துறையினருடனான ஆலோசனைக் கூட்டத்தில் திரு பியூஷ் கோயல் பங்கேற்றார். வர்த்தகம் மற்றும் முதலீட்டில் இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்கனவே வலுவான ஒத்துழைப்பு நிலவி வருவதாக கூறினார். ஐரோப்பிய யூனியன் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வாய்ப்புகளை மேலும் அதிகரிக்கும் என்று அவர் தெரிவித்தார். பசுமை எரிசக்தி, டிஜிட்டல்

0: தொழில்நுட்பம், செமிகண்டக்டர், விண்வெளி உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பை அதிகரிக்க ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் தர நிர்ணய நடைமுறைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் தர நிர்ணய அமைப்புகளின் 2 நாள் கூட்டம் பெங்களூருவில் நேற்று தொடங்கியது. இதில் பேசிய திரு பிரகலாத் ஜோஷி, தர நிர்ணயத்தில் பல்வேறு நாடுகளின் மாறுபட்ட தேவைகளும் வளர்ச்சிக்கான முன்னுரிமைகளும் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்று கூறினார். இதில் பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே ஒருமித்த கருத்து தேவை என்று அவர் தெரிவித்தார். இந்தியாவில் தர நிர்ணய அமைப்பு சர்வதேச அளவிலான அறிவு பகிர்வுக்கு சிறப்பான பங்களிப்புகளை செய்து வருவதாக திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். பருவநிலை சவால்களை எதிர்கொண்ட போதும் நடப்பாண்டில் 37 கோடியே 60 லட்சம் டன் உணவு தானியம் உற்பத்தி செய்து இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழும விஞ்ஞானிகள் கிராமப்புறங்களுக்கு நேரடியாக சென்று விவசாயிகள் சந்தித்து வரும் சவால்களுக்கு தீர்வு காணும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். ICAR 100 என்ற இயக்கத்தை தொடங்கி 100 இளம் விஞ்ஞானிகளை பணியில் ஈடுபடுத்த அரசு திட்டமிட்டுள்ளதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நாட்டில் விமான போக்குவரத்தை அதிகரிக்க மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். டாமனில் இருந்து புதுதில்லிக்கான விமான போக்குவரத்தை நேற்று மாலை அவர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், இந்த விமானம் டாமன் பகுதி மக்களுக்கு தில்லியுடன் இணைப்பை வலுப்படுத்தும் என்றார். இதன் மூலம் இப்பகுதியில் சுற்றுலா மற்றும் வர்த்தகம் மேம்படும் என்று திரு ராம்மோகன் நாயுடு கூறினார். உயிரி பொருளாதாரம் மூலம் உணவு பாதுகாப்பை மேம்படுத்த முடியும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நாட்டின் சுகாதாரத்துறை நோய் தடுப்பு மருந்து மற்றும் உள்நாட்டு உற்பத்தியை மேம்படுத்த உயிரி பொருளாதாரம் முக்கிய பங்காற்றும் என்று கூறினார். உயிரி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் உலக நாடுகளில் இந்தியா முன்னணி நாடாக விளங்குவதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டின் உயிரி பொருளாதாரம் தற்போது 19,500 கோடி டாலர் அளவுக்கு அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். வரும் 2030 ஆண்டுக்குள் இது 30,000 கோடி டாலர் அளவுக்கு அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தில் ஜவுளித்துறையில் ஏராளமான முதலீட்டு வாய்ப்புகள் உள்ளதாக மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். தில்லியில் நடைபெற்று வரும் பாரத் டெக்ஸ் கண்காட்சியில் நேற்று பேசிய அவர், இந்த மாநாட்டின்போது மாநிலத்தில் 1,600 கோடி ரூபாய் மதிப்பில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக கூறினார். இதன் மூலம் 15,000 வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று திரு மோகன் யாதவ் கூறினார். தில்லியில் புதிய புத்தொழில் கொள்கைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. நாட்டின் முன்னணி புத்தொழில் மையங்களில் ஒன்றாக தில்லியை நிலைநிறுத்தும் நோக்கத்துடன் இந்த கொள்கை வடிவமைக்கப்பட்டுள்ளதாக திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். தில்லியில் உள்ள கல்வி நிறுவனங்களில் வலுவான புத்தாக்க சூழலை உருவாக்க இந்த கொள்கை வழிவகுக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அல்ஜீரியாவில் ஆதரவற்ற குழந்தைகள் இல்லத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 11 குழந்தைகள் உயிரிழந்தனர். 19 பேர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இச்சம்பவம் வேதனை அளிப்பதாக அல்ஜீரியா அதிபர் திரு அப்தல் மஜித் தெரிவித்துள்ளார். நாட்டின் கிழக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளின் சில இடங்களில் கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒடிசாவின் சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பல இடங்களில் நாளை வரை கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப் மற்றும் தில்லியிலும் அடுத்த 3 நாட்களுக்கு பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர், ஆந்திரா, தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலின் சில இடங்களில் வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்தியாவிற்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து 4 விக்கெட் வித்தியாசம்

0: மாநிலத்தில் வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஹரியானா, பஞ்சாப் மற்றும் சண்டிகரில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டின் ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை ஏற்றுமதியை 2030 ஆண்டிற்குள் 900,000 கோடி ரூபாயாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயித்து அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். இந்தியாவும் பின்லாந்தும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் தர நிர்ணய நடைமுறைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் கிழக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளின் சில இடங்களில் கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி FM ரெயின்போ 102.8 நேரம் 7:25.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் கர்ப்ப காலத்தில் செய்ய வேண்டிய தைராய்ட் பரிசோதனைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் நோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் டாக்டர் வி உமாசங்கர் அவர்கள்.
4: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் தைராய்டு சம்பந்தப்பட்ட மேலும் சில தகவல்களை பார்ப்போம். தாய்மார்களாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பரிசோதனைகள் நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நம்மளுடைய சயின்ஸ் அட்வான்ஸ் ஆக ஆக வந்து நம்ம பல பரிசோதனைகள், முக்கியமாக பார்த்தீங்கன்னா சுகர் இருக்கான்னு கேட்பாங்க. ஏன்னா நார்மலாக இருக்கிற பீரியடை விட மாசமாக இருக்கிற பீரியட்ல வந்து அவங்களுக்கு மெட்டபாலிசம் ரேட் இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு பல தொந்தரவுகள், எக்ஸ்ட்ரா தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்மளுடைய இப்போ நேச்சர் ஆஃப் லைஃப் மாறிட்டே போகிறதால அடுத்தது பிபி இருக்கான்னு பாருங்கன்னு வாங்க, ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸ் மெலிட்டிஸ்னு வாங்க, அடுத்தது வந்து பிரெக்னன்சி இன்டியூஸ்டு ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவாங்க. ஸோ எதுக்காக இதெல்லாம் பார்க்குறோம்னா இந்த தாக்கங்கள் ஏதாவது அம்மாவுக்கு ஏற்பட்டதுன்னா நம்ம உடனே அதுக்கான நிவர்த்தி செஞ்சு குழந்தையை நல்லபடியாக டெலிவரி பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளை செய்வோம். அதே மாதிரி தான் இப்போ வந்து அந்த அம்மாவுக்கு வந்து தைராய்டு ஹார்மோன்ஸ் நல்லபடியாக கரெக்டான அளவு உடம்புல சுரந்துகிட்டு இருக்கான்றதையும் செக் பண்ணுறது. தைராய்டு அந்த T3, T4, TSH என்ற அளவுலாம் செக் பண்ணாங்கன்னா அதுவும் நார்மலாக இருக்கான்னு பார்ப்பாங்க. ஸோ இப்போ அதில் வந்து குறைபாடு இருந்ததுன்னா வந்து உடனே அவங்களுக்கு வந்து அதுக்கான எக்ஸ்ட்ரா மாத்திரை மருந்துகளை கொடுத்து, ஏன்னா அந்த அம்மாவுக்கு டெஃபிஷியன்சி இருந்ததுன்னா பிறக்க போகிற குழந்தையுடைய பாதிப்புகளை நம்ம கடைசி இதில் நிகழ்ச்சியில் பார்த்தோம். அடிக்கடி அபாஷன் ஆகிறது, இறந்தே பிறக்கிறது, இல்லைன்னா மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகள், அப்புறம் வந்து கைகால்கள் மடக்குவது நீட்டுவதில் குறைபாடுகள், கண்களில் குறைபாடு, காது கேட்காமல் இருக்கிறது, பேச முடியாமல் இருக்கிறது போன்ற பல நியூரலாஜிக்கல் டெஃபிசிட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதை எல்லாத்தையும் தடுக்கணும்னா அந்த அம்மாவுக்கு வந்து கர்ப்ப காலத்தில் மற்றவர்களை விட இந்த பீரியடில் வந்து அவங்களுக்கு தைராய்டுடைய அளவு வந்து கொஞ்சம் கூடவே கிடைச்சிக்கிட்டு இருக்கணும். அடுத்தது வந்து சில சமயம் குழந்தை வந்து பிறந்துடுச்சுன்னா நியோனட்டல் ஹைப்போ தைராய்டிஸ்ன்றது, அதாவது பிறந்த குழந்தைக்கு இருக்கான்றதையும் செக் பண்ணி இருந்ததுன்னா அதுக்கான ஏற்பாடுகளை நமக்கு மருந்து மாத்திரைகளை கொடுக்க ஆரம்பிச்சோம்னா அந்த குழந்தையுடைய மூளை வளர்ச்சி வந்து நல்லபடியாக நம்ம ஓரளவு கொண்டு வரதுக்கு முடியும். ஆரம்பத்திலேயே பார்த்தோம் இதனால் ஏற்படக்கூடிய டேமேஜஸ் வந்து பர்மனன்ட் டேமேஜ், அதுவும் மூளை திறனுடைய பர்மனன்ட் டேமேஜ் வந்துருச்சுன்னா அவங்களுடைய தினப்படி செயல்பாடுகளே வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அவங்க மற்றவர்களை நம்பி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகிடும், அவங்களால மற்றவர்களை போல சமுதாயத்தில் இருக்க முடியாது. ஸோ அது வந்து ஒரு பெரிய பேர்டனாக அந்த ஃபேமிலிக்கு மாறிடும். ஸோ அதெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் வந்து அந்த அம்மாவுக்கு பார்க்கறது, பிறந்த குழந்தைக்கு பார்க்குறோம். தைராய்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த ஏஜ் குரூப்பை வேணாலும் நம்ம எப்போ வேணாலும் செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம குறைபாடுகள் கண்டுபிடிச்சோம் சரியான அளவு இல்லைன்னா அந்த நேரத்தில் கூட நம்ம ஆரம்பிச்சா கூட பல மாற்றங்கள் அவங்க உடம்புல உண்டாக்கி அவங்கள நார்மல் இதுக்கு கொண்டு வரதுக்கு ஓரளவு ட்ரை பண்ணலாம். அவங்களால ஒரு ப்ரொடக்டிவ் லைஃபை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கழுத்து வீக்கன்றது ஒரு அறிகுறி, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து டல்லாக இருக்கிறது, ஐக்யூ குறைவாக இருக்கிறது, ட்ரை ஹேர் இருக்கிறது, ட்ரை ஸ்கின் இருக்கிறது, அப்புறம் வந்து முகத்தில் வீக்கம், கைகால்களில் பார்த்தீங்கன்னா வீக்கம் இருக்கிறது, வாய்ஸ் வந்து ஹோர்ஸ் வாய்ஸ், அதாவது கரகரப்புரல்னு சொல்லுவாங்க, அப்புறம் வந்து அப்டமன் பெல்லி பெல்லி அவங்களுடைய ஓவர் வெயிட் ஆகிறது, கோல்டு இன்டாலரன்ஸ்னு சொல்லுவோம். கோல்டு இன்டாலரன்ஸ்னா அதாவது குளிரை தாங்கக்கூடிய தன்மை வந்து அவங்களுக்கு வந்து மற்றவர்களோட ரொம்ப குறைவாக இருக்கும். கேர்ள்ஸ் எடுத்தீங்கன்னா மென்ஸ்ட்ரல் சேஞ்சஸ் இருக்கும், மென்ஸ்ட்ரல் சேஞ்சஸ், அதாவது மெனரேஜியா இருக்கலாம், இல்லைனா பீரியட் வராமலும் இருக்கலாம். ஸோ அந்த சைக்கிள்ஸ் எல்லாம் ரொம்ப இரகுலராக இருக்கிறது, இல்லைனா ரொம்ப டிலேடு பீபட்டி, இந்த மாதிரியான அறிகுறிகளும் இருக்கும். ஸோ அதனால வந்து கருவிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் வந்து தினமும் இந்த அயோடின் சத்து நமக்கு சேரணும். அதுக்கான வெஹிக்கிளாக தான் நம்ம வந்து அந்த சால்ட் அயோடைசர் சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம். எந்த ஏஜ் இல்லைனாலும் இதை செக் பண்ணலாம், செக் பண்ணிட்டு அவங்களுக்கு அதை வந்து பார்க்கணும். என்ன காரணம், நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது தைராய்டு குறைவாக வேலை செய்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். அதிகமாக வேலை செய்யக்கூடிய சில நோய்களும் இருக்குது. இது ஒரு 100 பேருக்கு பார்த்தோம்னா அது ஒருத்தர் ரெண்டு பேருக்கு வேணால் பார்க்கலாம். அந்த அதிகமாக வேலை செய்யக்கூடியது இந்த தைராய்டு குறைபாடுகளை நம்ம வந்து நிவர்த்தி செஞ்சு அதனால் அவங்களுக்கு எப்படி பெனிஃபிட் அடைய வைக்கிறது அப்படின்றத நெக்ஸ்ட் நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் கர்ப்ப காலத்தில் செய்ய வேண்டிய தைராய்டு பரிசோதனை

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹே மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க, தெரியுமா உனக்கு?
2: என்னடா சொல்ற?
1: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸ்க்கு போறியா?
2: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
1: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
3: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல கேளுங்க வணக்கம் மக்களே.
4: நேரம் 7:31 எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு அழகான காலை வணக்கம் சொல்லிக்கிறது. நான் உங்க ஆர்ஜே சாண்டி. வணக்கம் மக்களே, நிகழ்ச்சிக்காக உங்க காலைய கலர்ஃபுல்லா உற்சாகமா இசையோட சிரிப்போட மாத்துறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். ஏன்னா இது எஃப்எம் ரெயின்போ 102.8. அடுத்த சில மணி நேரம் இல்ல, பல மணி நேரம் இல்ல, எல்லாமே சூப்பரான சாங்ஸ், செமையான பேச்சுக்கள், சுவாரஸ்யமான தகவல்கள், சின்ன சின்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலர்ஃபுல்லான டேவா இந்த டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாரையும் வாழ்த்துறேன். கையில கப்போட வால்யூமாஸ் ஏத்துங்க, சோ ரேடியோட வால்யூம் கொஞ்சம் கூட்டுங்க, கவலையெல்லாம் ஓரமா வச்சுட்டு புன்னகையோடும் தன்னம்பிக்கையோடும் நல்ல இசையோடும் இந்த நாளை நம்ம ஆரம்பிப்போம். ஓகே சாண்டி, என்ன க்வெஸ்சன் அப்படின்னு நீங்க கேக்குறது, என் கரல நல்லா விழுது. நாசா நீண்ட கால விண்வெளி பயணத்திற்காக தேர்வு செய்து சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற இந்திய வம்சாவளியை சேர்ந்த விண்வெளி வீரர் யார்? இவ்வளவு பெரிய க்வெஸ்சனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்சன். நாசா நீண்ட கால விண்வெளி பயணத்திற்காக தேர்வு செய்து சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற இந்திய வம்சாவளியை சேர்ந்த விண்வெளி வீரர் யார் என்ற கேள்விக்கு FB ஆகாஷ்வாணி புதுச்சேரி பேஜ்ல நீங்க போய் உங்க பேரு ஊரோட சூப்பரான கரெக்டான ஆன்சரை கமெண்ட் பண்ண போறீங்க. யார் யாரெல்லாம் கரெக்டான ஆன்சரை சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்றத பாக்கலாம். சோ ஸ்டே ஹாப்பி, ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே டியூன் டு ஆகாஷ்வாணி புதுச்சேரி FM ரெயின்போ 102.8. ஒரு சூப்பரான இன்ட்ரோடக்ஷன் சாங் வருது, இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் டேல. ஏன்னா இந்த லைஃப்க்கு நாம தானே ஹீரோ.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 7:39. வணக்கம் மகளே, நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8ல. கேள்வி நான் கேட்டாச்சு, ஸோ ஆன்சர் நீங்க கரெக்டா கமெண்ட் பண்ண போறீங்க. யாரு எங்க இருந்து என்ன ஆன்சர்னு. கேள்வி என்னன்னா, நாசா நீண்ட கால விண்வெளி பயணத்திற்காக தேர்வு செய்து சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற இந்திய வம்சாவளியை சேர்ந்த விண்வெளி வீரர் யார் என்ற கேள்விக்குதான் ஆன்சர் கடகடன் சொல்லுங்க. யாரு கரெக்டா சொல்லிருக்கீங்கன்னு ஷோவோட முடிவுல நான் கடகடன் சொல்றேன். இப்போ ஒரு சூப்பரான சாங் வருது, டேவோட வைப் வைபோட ஸ்டார்ட் பண்ணுங்க. Ragavan, stay

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: வேலைவாய்ப்பு பற்றின செய்தி. மத்திய அரசின் இன்டர் யூனிவர்சிட்டி ஆக்சலரேட்டர் சென்டர் IUAC விடுத்துள்ள வேலைவாய்ப்பு அறிவிப்பு. சயின்டிஸ்ட், ஜூனியர் இன்ஜினியர், லைப்ரரி அசிஸ்டன்ட் என மொத்தம் 8 இடங்கள் காலியாக உள்ளன. கல்வி தகுதி: டிப்ளமோ அல்லது MSc அல்லது பேச்சுலர் ஆஃப் லைப்ரேரியன் டிகிரி தேவைப்படுகிறது. வயது 4/8/2026 அன்று உள்ளபடி 18 முதல் 34 வரையில் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை: எழுத்து தேர்வு, ஸ்கில் தேர்வு, நேர்முக தேர்வு என உள்ளது. ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கட்டணம் 1000 ரூபாய், SC ST பிரிவினருக்கு 500 ரூபாய். விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஆகஸ்ட் மாதம் 4/8/2026 கடைசி நாளாகும். மேலும் விவரங்களுக்கு inac.res.in என்ற இணையதள முகவரியை சரிபார்க்கவும். நேரம் 7:46. வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க FM Rainbow 102.8. ஸோ கேள்வி நான் கேட்டாச்சு, பதில் நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. ஸோ இன்னும் போடணும், ஆன்சர் கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டக்குன்னு ஆகாஷ்வாணி பேஜ் போயிட்டு உங்களோட கேட்கப்பட்டிருக்க கேள்விக்கு உங்க பேரு, ஊரு, என்ன கரெக்டான ஆன்சர் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நாசா நீண்டகால விண்வெளி பயணத்திற்காக தேர்வு செய்து சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற இந்திய வம்சாவளியை சேர்ந்த விண்வெளி வீரர் யார்? அந்த கேள்விக்கு தான் நீங்க கமெண்ட் பண்ணணும். அடுத்து சூப்பரான சாங்

0: நேரம் 7:52 ஆகியாச்சு. ஸோ வணக்கம் மகளே, நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8. நான் கேட்ட கேள்விக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன கேள்வினா, நாசா நீண்டகால விண்வெளி பயணத்திற்காக தேர்வு செய்து சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற இந்திய வம்சாவளியை சேர்ந்த விண்வெளி வீரர் யார் அப்படின்ற கேள்விக்கு, நாசா நீண்டகால தேர்வு செய்து அனுப்பிய விண்வெளி வீரர் யார் அப்படின்னு எல்லாருமே சொல்லியிருக்கீங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் பெருசா நிறைய சொல்லியிருக்காரு, டாக்டர் அனில் மேனன். அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். இவரது தந்தை வந்து கேரள மாநிலம் பாலக்காட்டை சேர்ந்தவர், தாயார் வந்து உக்ரைன் நாட்டை சேர்ந்தவர். இவர் அமெரிக்காவில் உள்ள படித்தார். ஆக்சுவலி இவர் வந்து ஒரு டாக்டரும் கூட, விண்வெளி வீரர் என்றதை தாண்டி இவர் வந்து ஒரு டாக்டரும் கூட. இதை மாதிரி ஒரு தெளிவான பிரீஃபான டீட்டெயிலோட நீங்க வந்து ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. உங்களோட அந்த அன்புக்கு நாங்க வந்து ரொம்ப கட்டுப்படுறோம். ஸோ யார் யாரெல்லாம் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா? ஸோ தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியன், பாபு முள்ளக்காட்டிலிருந்து, ராமகிருஷ்ணன் கொழுமம் கொண்டாடிலிருந்து, புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணி பாலன், ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கீங்க, ரொம்ப மிக்க நன்றி. ஸோ பூலவப்பாளையம் ஆனந்த முருகன், நீங்களும் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கீங்க, நன்றி. ஹரிஹரன், ரொம்ப அவசர சிகிச்சை பிரிவுல சேர்ந்த ஒரு மருத்துவர் அப்படின்றத கூட ஒரு குறிப்பிட்டு சொல்லியிருக்கீங்க, மிக்க நிகழ்ச்சி. சோ புண்ணியன்மேடு வண்ணை கணேசன், கொடிக்கல் பாளையம் ஷாகுல் அமீத் ராஜா, நந்தகுமார், எரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீத், தில்லை வில்லாளன் ராஜன், அன்பு எம் கேடார், வீரதுரை அரியலூர்லேருந்து, மதுரை சோ சண்முக சுந்தரம், பெரியவளையம் கி ரவிச்சந்திரன். ஸோ ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஓம் பிரகாஷ், பாலா கார்த்திகா, என்எம்பி நச்சு பிள்ளை, ஹேமலதா, அந்தோனிராஜ் சென்னையிலேருந்து, விஜய் ரகவன் அண்ட் அடையாளம்பட்டு ஆசிர்வாதம், ராஜேஸ்வரி, சண்முக சுந்தரம் பிரபு, புவனகிரியிலேருந்து சுமதி, பாபு, தனுஷ் அண்ட் பரமானந்தன் வசீகரன் சொல்லிட்டு ரொம்ப அழகா ரொம்ப டீட்டெயிலா எல்லாத்தையும் சொல்லியிருக்கீங்க. ஸோ கிட்டத்தட்ட நம்ம நிறைவு பகுதி, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கே வந்தாச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வரும் பாடலோட இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுது.
1: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது

0: இனி கேட்கலாம் காலை 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். ஒடிஷாவில் பூரி ஜெகந்நாதர் ரத யாத்திரை நேற்று தொடங்கியதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி

ஆகியோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஹரியானா, சண்டிகர் மற்றும் பஞ்சாப் செல்கிறார். ஹரியானா மாநிலம் ஜிண்ட் ரயில் நிலையத்தில் ஹைட்ரஜன் எரிபொருள் மூலமாக இயங்கும் நாட்டின் முதலாவது ரயிலை அவர் கொடியசைத்து தொடக்கி வைக்கிறார். வேளாண் துறையில் நீடித்த வளர்ச்சியை உறுதிப்படுத்தும் வகையில் விவசாயிகள் ஒருங்கிணைந்த சாகுபடி முறைகளை கடைபிடிக்க வேண்டும் என மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுடெல்லியில் ICAR எனும் இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகத்தின் 98வது நிறுவன நாள் விழாவில் அவர் உரையாற்றினார். கோயம்புத்தூரில் உள்ள ICAR கரும்பு இனப்பெருக்க நிறுவனத்தின் இயக்குநர் டாக்டர் கோவிந்தராஜ் உள்ளிட்ட ICAR விஞ்ஞானிகள் பங்கேற்றனர். உடான் திட்டத்தின் அடுத்த கட்டத்தில் மேலும் 120 நகரங்களுக்கு விமான இணைப்பு வழங்கப்படும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திரு கிஞ்சராப்பு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். அடுத்த கட்ட உடான் திட்டம் குறித்து புதுடெல்லியில் நடைபெற்ற பயிலரங்கில் அவர் உரையாற்றினார். புதுச்சேரி அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் நேற்று புதுடெல்லியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை சந்தித்து ஏனாமில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள கோதாவரி புஷ்கரம் விழாவிற்கு 48 கோடி ரூபாய் நிதி அனுமதிக்க கோரினார். புதுச்சேரியில் நோயிலிருந்து விடுதலை என்னும் ஒரு மாத கால சிறப்பு பிரச்சார இயக்கத்தை ஒட்டி அமைக்கப்பட்டுள்ள இலவச மருத்துவ பதிவு மையத்தை ஜிப்மர் இயக்குநர் டாக்டர் வீர்சங் நேயி திறந்து வைத்தார். ஜிப்மரில் நேற்று தொடங்கிய முகாமில் தகுதியுள்ள பயனாளிகளுக்கு ஆயுஷ்மான் பாரத், ஜன் ஆரோக்கிய அட்டை, ஆயுஷ்மான் வயவந்தனா அட்டை மற்றும் ஆபா கணக்கு எண்கள் இப்பிரச்சாரத்தின் போது இலவசமாக பதிவு செய்து வழங்கப்படும். அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்தில் இதற்கென பிரத்யேகமாக அமைக்கப்பட்டுள்ள பதிவு மையங்களை தினமும் காலை 6:30 முதல் மாலை 4 மணி வரை பொதுமக்கள் அணுகி பயன்பெறலாம் என்றும் டாக்டர் வீர்சிங் நேகி பேசுகையில் குறிப்பிட்டார். புதுச்சேரியில் பிரபல மருந்து நிறுவனத்தின் பெயரில் போலி மருந்து தயாரித்து விற்பனைக்கு அனுப்பி வந்த மற்றொரு தொழிற்சாலை மற்றும் குடோனுக்கு அதிகாரிகள் சீல் வைத்து மேல் விசாரணை நடத்தி வருகின்றனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு உற்சாகமான காலை வணக்கம். நேரம் 8:03. நம்ம புதுவை நிகழ்ச்சியில நான் உங்கள் அன்பு நண்பன் ஜார்ஜ். இந்த சில நம்ப ஆர்ஜே புதுவையோட அழகான இடங்களுக்கு போய் அங்க இருக்க மக்கள் கூட பேசி அந்த மக்களோட கதை, அவங்க இடத்தோட தனித்துவம், அப்புறம் அருமை பெருமைகளை நம்மளுக்கு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம ஆர்ஜே ரத்னாவும் ஒரு ஊருக்குள்ள களம் இறங்கியிருக்காங்க. அது என்ன ஊரு, என்ன இடம் அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஒரு சின்ன பிரேக் அப்புறம்.
2: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு, வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி, ஒரு கிராம் வெள்ளிக்கு ₹5 தள்ளுபடி, கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ₹3 தள்ளுபடி.
3: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி, ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
4: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆடி ஆஃபர், நேரு வீதி புதுச்சேரி.
1: Yes, over to RJ Ratna.
5: ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை நிகழ்ச்சியில் ரத்னா இன்னைக்கு எங்க வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம புதுச்சேரியில ரொம்ப ரொம்ப ரொம்ப ஃபேமஸான இடம், இந்த ஊர் தெரியாதவங்க யாரா இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரிதான் புதுச்சேரிக்கு ஒரு முத்திரை அடையாளத்தை கொடுத்த ஒரு இடம் சொல்லிட்டேங்க. இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இடம் பாத்தீங்க அப்படின்னா முத்திரை பாளையத்துல இருந்து

0: साथ निभाते। टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
1: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
2: जन-जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
0: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: நேரம் 8:11. ஒரு வழியா ஆர்ஜே ரத்னா புடிச்சாச்சு. வாங்க உங்கள்ட்ட மறுபடியும் கனெக்ட் பண்ணலாம். ஓட்டோ ஆர்ஜே ரத்னா.
4: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை நிகழ்ச்சி புதுச்சேரி முத்திரைப்பாளையத்துல இருந்துதான் இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சி ரொம்ப சுவாரஸ்யமா போக போகுது. முத்திரைப்பாளையத்துல இருந்து பேசுறதுக்காக நம்ம கூட ரெடியா இருக்காங்க, பேசலாம். வணக்கம் சார், உங்க பேசல்.
5: என் பேர் ராஜு மேடம்.
4: ராஜு சார், எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேன் மேடம்.
4: நல்லா இருக்கீங்க. உங்களுடைய பூர்வீக முத்திரைப்பாளையம். முத்திரைப்பாளையத்துல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன சார்?
5: நம்ம முத்திரைப்பாளையத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆய்குளம், ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்கா நம்ம தண்ணி, மூணாவது பார்த்தா நம்ம செங்கனி அம்மன் கோயில், நாலாவதா பாத்தீங்கன்னாக்கா நம்ம இளங்காடிகள் ஸ்கூல்.
4: அப்பா லிஸ்டே போட்டு சொல்லிட்டு இருக்காங்க.
5: இதெல்லாம் வந்து நம்ம சரௌண்டிங்ல இருக்குது மேடம்.
4: இதெல்லாம் உங்களுடைய பூர்வீகம் இல்லையா? இந்த தண்ணி ஒரு காலத்துல பாத்தீங்க அப்படின்னா பாண்டிச்சேரிக்கு தண்ணி ஆதாரமே வந்து முத்திரைப்பாளையத்துல இருந்துதான். முத்திரைப்பாளையத்துல இருந்துதான் வந்து பாண்டிச்சேரி ஃபுல்லாவே தண்ணி வந்து சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம், கடந்த ஒரு 10 வருஷமா பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து தண்ணி வந்து வேற வேற டேங்க்ல இருந்து சப்ளை ஆகுது. என்னதான் இருந்தாலும் மக்கள் வந்து இந்த முத்திரைப்பாளையத்து தண்ணி வந்து மறக்கறதே இல்லை. ஏன்னா அந்த தண்ணியோட தன்மையும் சுவையும் அப்படி இருக்கும் இல்லையா? உங்க தண்ணி, உங்க ஊர் தண்ணி மட்டும் ஏன் இவ்வளவு சுவையா இருக்கு? காரணம் ஏதாவது சொல்லுங்க.
5: அதாவது மேடம், நம்ம சுத்தோட்டம் பாத்தோம்னா அப்ப வந்து ஓடையாந்து மேடம், நம்ம ஏரியா ஃபுல்லா அந்த ஓடையில வந்து குழாங்கள் வந்து அதனுடைய அந்த குழாங்கள தன்மையை வந்து இழுத்து கொடுத்து நம்ம உசிலேரி அதோட நீராதார வந்து நம்ம போர் போட்டினா அந்த தண்ணியை வந்து சுவையாவே இருக்கும். நம்ம முத்திரைப்பாளையத்துல பாண்டிச்சேரி ஃபுல்லா சப்ளை பண்ணி கொடுத்தது. ஒரு 5 வருஷம் முன்னாடி நம்ம இங்க முத்திரைப்பாளையத்துல பாண்டிச்சேரிக்கே சப்ளைவே இது. நான் பாத்தீங்கன்னா நம்ம ராஜதாட்ட அண்ணாண்ட பாத்தீங்கன்னா டேங்க் இருக்காங்க, அந்த டேங்க்ல சப்ளை பண்ணி அதுல இருந்துதான் நம்ம பாஞ்சல் ஃபுல்லா சப்ளை கொடுத்துருந்தாங்க. நம்ம செங்கனி அம்மன் கோயிலை பத்தி சொல்லணும்னாக்கா, எல்லா ஊர்லயும் வந்து திருவிழா வந்து ஆடி மாசம் வந்து நடத்துவாங்க. அது 5 நாள் தான் மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு எல்லா இடத்துலயுமே பண்ணுவாங்க. எங்க ஊர்ல மத்த முட்டது பாத்துல 15 நாள் நடக்கும் மேடம். சாரி மேடம், கோயில் வந்து இடிச்சிட்டு கும்பாபிஷேகம் ரெடி பண்ணிருக்காங்க, அது இன்னும் ஆரம்பிக்கல. இப்ப 23 வந்து திருவிழா முடிஞ்சு நிக்குது, அதுல இருந்து கும்பாபிஷேகம் கோயில் வந்து கட்டிங்காங்க.
4: நிறைய விஷயங்கள் உங்களை கேட்டா நிறைய விஷயங்கள் தெரியுது. நீங்க சொல்றீங்க ஓட இருந்த பகுதி அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீங்க இருந்த இடம் கூட ஓட இருந்த பகுதி?
5: ஆமா மேடம், நான் வந்து முத்திரைப்பாளையம் இளங்கலை ஸ்கூல்ல தான் படித்தேன். எனக்கு தெரிஞ்ச அது அந்த ஸ்கூலுக்கு பின்னால பாத்தீங்கன்னா பெரிய ஓட, அது அந்த மழை பெஞ்சு தண்ணி ஃபுல்லா வந்ததுன்னா நம்ம முத்திரைப்பாளையம் பக்கம் தான் போய் ஆகணும், வழி வேற வழியே கிடையாது. அந்த வழியில பாத்தீங்கன்னாக்கா பெரிய ஓட பின்னால இருந்தது, அந்த ஓட ஃபுல்லா நிறைய எல்லாம் பில்டிங் ஆயிப்போச்சு.
4: சூப்பரா பேசுனீங்க மக்களே, நிறைய விஷயங்கள் நம்ம முத்திரைப்பாளையத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இது நம்ம புதுவை.

0: ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% ஆதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் ஆதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ நம்ம புதுவை. இன்னைக்கு நம்ம புதுவையில நம்ம ஆர்ஜே ரத்னா முத்திரையர் பாளையம் அங்கிருந்து அங்க மக்கள் கூட தான் பேசிட்டு இருக்காங்க. இன்னும் என்னெல்லாம் பேச போறாங்கன்னு அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓவர் டு அகைன் ஆர்ஜே ரத்னா.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை நிகழ்ச்சி முத்திரையர் பாளையம். சோ முத்திரை பாளையம், முத்திரை பாளையம் பேச்சு வாக்குல போய் பழக்க வழக்கத்துல முத்திரை பாளையம் ஆயிடுச்சு. ஒரிஜினல் பேர் பாத்தீங்க அப்படின்னா முத்திரையர் பாளையம். சோ இன்னைக்கு நம்ம முத்திரையர் பாளையத்துல ரொம்ப சூப்பரா ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா. சோ முத்திரையர் பாளையத்துல பத்தின ஹிஸ்டரியா சொல்றதுக்காக நம்ம கூட இப்ப ரெடியா இருக்காங்க பேசறதுக்கு. பேசலாம், வணக்கம் சார், உங்க பேர் சொல்லு.
3: என்னுடைய பேர் புண்ணியகோடி.
2: புண்ணியகோடி சார், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கம்மா.
2: நல்லா இருக்கீங்க. உங்களுடைய பூர்வீகம் இல்லையா முத்திரையர் பாளையம்?
3: ஆமாமா.
2: முத்திரையர் பாளையம் பேர் வந்து ஏதோ முத்திரைய வந்து குறிப்பிடுற மாதிரி இருக்கு, அதுக்கு என்ன அர்த்தம்?
3: எங்க ஊர்ல வந்துங்க பாளையத்தேர் சுற்று போறது எல்லாம் ஆண்டு காலத்தினால, அந்த ஒரு காலகட்டத்துல ஆண்டு காலத்தினால அவங்களுக்கு தேவையான முத்திரையர் பொருத்திய அந்த கத்தி கொண்டு சில சில ஆயுதங்களுக்கு முத்திரையர் செஞ்சனால அந்த முத்திரையர்
2: பாளையம்,
3: அவர்களுக்கு முத்திரையை இங்க செஞ்சு பதிச்சதுனால அந்த முத்திரையர் பாளையம் சொல்லிட்டு இருந்தாங்க. எங்க ஊர் இருந்ததுங்க. எங்க ஊர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வளமான ஊருங்க. எங்க ஊர் பார்த்தா நஞ்சியும் பொஞ்சியும். மழை காலத்துல மேல மழை பெஞ்சா பயிர் வர்றதுக்கும், அந்த மழை நீரை சேமிச்சு வச்சு பயிர் வர்றதுக்கும் நஞ்சியும் பொஞ்சியும் ஏற்ற நிலம். ஒரு பகுதி மேடாகவும் ஒரு பகுதி தாழ்வாகவும் இருக்கும். அங்க வந்து மேடான பகுதிகளை நாங்கள் கம்பு முதல் கொண்டு, கேவர் முதல் கொண்டு, தென முதல் கொண்டு, மல்லாட்டை முதல் கொண்டு பயிர் செய்வோம். அந்த காலம் போக இங்க வந்து நெல்லெல்லாம் பயிரிடுவோம். இப்படிதான் எங்க ஊரு. அந்த முத்திரையர் காலம் முத்திரைப்பாளன்றதுனால இந்த ஊர் அப்படி மெல்ல மெல்ல வரும்போது எங்க ஊரு காலகட்டத்துல அப்போதைக்கு ஆய் அம்மான்னு சொல்லிட்டு ஒரு அம்மா எங்க ஊர்ல வந்து வாழ்ந்தாங்க. அந்த ஆய அம்மா வாழற காலகட்டத்துல இன்னைக்கு எங்க ஊர் மக்களுக்கு சேவை செஞ்சேன்னு அவங்களுக்கு ஏற்படுகிற கஷ்டங்களை தீர்த்துட்டு இருக்கும் காலகட்டத்துல. அப்போதைக்கு வந்து கர்நாடக பகுதியை சேர்த்து தமிழ்நாடு பகுதியை சேர்த்து ஆண்ட கிருஷ்ண தேவராயா இருக்கின்ற மன்னர் அவருடைய மந்திரி கூட இந்த ஊர் இப்போ நகர்வுல வரபட்சத்துல இரவு பொழுது ஆகி போயிடுச்சு. அந்த இரவு போகிற நேரத்துல எங்க ஊர்ல இருந்து அந்த ஆய அம்மாவுடைய மண்டபத்தை பார்த்து அது கோவில் நினைச்சு கையெடுத்து கும்பிடுறாருங்க. கையெடுத்து கும்பிட்ட பிறகு அவர் கூட இருக்கிற மந்திரி என்ன பண்றாங்கன்னா, ஐயா இது மாதிரி இடம் சொல்லும் போது அவர் மன ரீதியா வந்து அவர் வந்து கஷ்டப்படுறாரு. ஐயோ நம்ம இறைபொருள் நினைச்சு ஆண்டவன் கோயில் நினைச்சு கும்பிட்டோம். ஆமா ஆமா, அந்த வரதாம சொல்றேன். அப்ப சொல்லும் போது இந்த நிகழ்வு இருக்கிறதுனால இவங்க இந்த அம்மா ஆய அம்மாவுக்கு அந்த ஒரு நிலை இவருடைய பேச்சு அவங்க காதுக்கு போகுது. போகும்போது அவங்க நம்ம வருத்தப்படுறாங்க. ஏன்னா புகழ்பெற்ற மன்னர் இதே மாதிரி செஞ்சிட்டாங்களே, இனி இந்த மண்டபம் இங்க இருக்கக்கூடாது, இந்த மாலை இருக்கக்கூடாது, இந்த மாலையை இடிச்சு மக்களுடைய பயன்பாட்டுக்கு இங்க ஒரு குளத்தை நிறைவி மக்களும் ஜீவராசிகள் வாழ்வதற்கு அவங்க தான் அந்த குளத்தை வடிவமைச்சு கொடுத்தாங்க. இன்னைக்கு காலகட்ட வரைக்கும் அது ஆய்குளம் சொல்லிதான் இருக்கிறாங்க. இப்போதைக்கு அந்த குளத்தை புனரமைப்பு பண்ணி மறுசீரமைப்பு பண்ணி நல்வழிப்படுத்தின்னு வராங்க. பிரெஞ்சுக்காரங்க வந்து எங்க ஊரை வந்து சர்ச்சை பண்ணும் போது எங்க ஊருடைய நீர் வளம் நல்லா இருக்கிறதுனால இந்த பகுதியில இருந்த அந்த குளத்துல இருந்து நீர் எடுத்துக்கிட்டு பாண்டிச்சேரி முகம் இருக்கிற தன்னுடைய குடிமக்களுக்கும் அவங்களுக்கும் தண்ணியோட சுவை புடிச்சதுனால இங்கிருந்து கொண்டு போயிட்டு அதை ஆண்டாண்டு காலமா யூஸ் பண்ணி வந்தாங்க. இப்படி வந்து நீர் வளத்துல எங்க ஊர் பெருமையானது. மற்றது இந்த ஆயம்மா அம்மா மூலமும் எங்க ஊர் பெருமையானது. நஞ்சை பொஞ்சை என்ற நிலைப்பாட்டில் எங்க ஊர் பெருமையானது.
2: விவசாயத்துல செழித்து வளர்ந்த ஒரு பகுதி.
3: ஆமா, ஒரு காலத்துல விவசாயத்துல நல்ல செழித்து வந்து பாத்தீங்க. ரெண்டு பக்கமும் எங்களுக்கு வந்து நல்ல விஷயங்க. மழை பெஞ்சாலும் பயிரிடுவோம், மழை இல்லைனா கூட நாங்க பயிரிடுவோம். ரெண்டு வகைக்கும் தண்ணி இருக்குங்க. தண்ணி அந்த சுவை நல்லா இருக்கும். அந்த தண்ணி கோசமும் இங்க சுற்றுப்புறத்துல அந்த செம்மை பூமிக்கு கோசம் நிறைய மக்களுங்களை வந்து நாங்க வச்ச பயிரோட அறுவடை பண்ணி அது மூலம் வந்து அவங்க வந்து பயனடைஞ்சுதான் எங்களோட வரலாறு இருக்குங்க இங்க. ஆமாங்க.
2: இன்னொருத்தவங்களும் நம்ம கூட இருக்காங்க, பேசலாம் நேர்களே. வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
4: கதிரவன்.
2: கதிரவன் சார், எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன்.
2: உங்களுடைய பூர்வீகம் வந்து
4: முத்திரையர் பாளையம்.
2: சோ முத்திரையர் பாளையத்துல பாத்தீங்க அப்படின்னா அண்டர் கிரவுண்ட் அப்பயே வந்து பிரெஞ்சுக்காரர்கள் காலத்துல வந்து உருவாக்கினது இங்கதான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது?
4: அப்ப பிரெஞ்சுக்காரர்களா இருக்கும்போது கடலோர பகுதியில இருந்தாங்க. அந்த சுத்துவட்டம் தண்ணி புறம் உப்பு உப்பு

இருந்ததுனால தண்ணியோட வளம் வந்து அவங்களுக்கு பிடிக்கல. அப்ப வந்து அவங்க இங்க வரும்பொழுது இந்த தண்ணி அவங்க குடிக்க சுவைக்கும் போது அது அவங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுனால இங்க இருந்து இந்த குளத்துல இருந்து இதுக்குன்னு தனிப்படுத்த முறையில பெரிய ராட்சச பைப்புகள் குழாய்கள் மூலயமா டவுனுக்கு, அதாவது பாண்டிச்சேரிக்கு பக்கம் எடுத்துட்டு கடலோர பகுதிக்கு எடுத்து போய் அங்கத்தையும் தண்ணி கொடுத்ததுனால இந்த அம்மாவோட நினைவு இங்கே சுவை தண்ணி நல்லா இருக்கு. இதனால இவங்களோட நினைவு மண்டபமா பாரதி பூங்காவில வந்து அவங்களோட நினைவு மண்டபமா வச்சாங்க. அதனாலதான் இன்னும் அந்த பாரதி பூங்காவில் அந்த மண்டபம் அதுதான் மேடம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
1: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
2: எஸ், இன்னைக்கு நம்ம புதுவை முத்திரையர்பாளையம் மக்கள் கூட தான் போயிட்டு இருக்கு. வாங்க, என்ன என்னெல்லாம் பேச போறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓவர் டு அகைன் ஆர்ஜே ரத்னா.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ. நம்ம புதுவை புதுச்சேரி முத்திரையர் பாளையத்துல இருந்து சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு இல்லையா? நிறைய விஷயங்கள் இங்க இருக்கிற மக்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. முத்திரை பாளையம் அப்படியே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பசுமையான ஊரு, ஒரு என்ன சொல்றது, ரொம்ப அழகா இருக்குங்க இந்த ஊரு அப்படின்னு தான் சொல்லணும். எஸ், பேசுறதுக்காக ஒருத்தவங்க ரெடியா இருக்காங்க, பேசலாம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
4: சசிதரன்.
3: சசிதரன் சார், எப்படி இருக்கீங்க?
4: நல்லா
3: இருக்கீங்க. உங்களுடைய பூர்வீகம் இல்லையா அந்த ஊரு?
4: ஆமாங்க மேடம்.
3: இந்த ஊர்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த முத்திரையர் பாளையம் வந்து நிறைய முத்திரைகள் செஞ்ச இடம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நீர் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மக்கள் மத்தியில இந்த மைண்ட்ல வர்றது முத்திரையர் பாளையம் அப்படின்னாலே தண்ணி தான். சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா வாட்டர் ஃபோர்ஸ் வந்து அன்றைய காலகட்டத்திலேயே வந்து அட்வான்ஸா வந்து கொண்டு வந்தாங்க பிரெஞ்சு ஆங்கிலேயர்கள் காலகட்டத்துல. சோ அதை பத்தி கொஞ்சம்
4: இப்ப எப்படின்னா தண்ணி வந்து எங்களுக்கு வந்து எப்படின்னா வேஸ்டேஜ் ஆகிற தண்ணியை வந்து ரீசைக்கிள், அதாவது மறுசுழற்சி பண்ணி, ஏன்னா அதை வந்து வெளியிதாவாம, ஏன்னா அது நின்றுதுன்னா உள்ள பெரிய பெரிய பைப் இருந்ததுன்னா லீக்கேஜ் ஆகும்ன்றது, பிளாக் ஆச்சுன்னா ஏர்லாக் ஆக வாய்ப்பு இருக்குன்றதுனால போய் வீணாகிற தண்ணி திருப்பி மறுசுழற்சி மையமா டேங்குக்கே போயிடும். அந்த மாதிரி சிஸ்டம்லாம் அப்பயே காலகட்டத்தில் கொண்டு இப்பயும் அது நடைமுறையில இருந்து கொண்டு வருது.
3: மாரியம்மன்
4: பழமையான
3: கோயில் சார்,
4: சுமார் ஒரு 400 வருஷம் பழமையான கோயில்.
3: எந்த நாள்ல இதுக்கு ரொம்ப விசேஷம்? இந்த கோயில்
4: ஆடி மாதம் 4ஆம் வெள்ளி 3 வாரம் அந்த காலகட்டத்திலேயே வந்து இங்க ஊர்கள் அதிகம் கிடையாது. அந்த காலகட்டத்தில 15 நாள் திருவிழா நடக்கக்கூடிய ஒரே கோவில் எங்க கோவில் தான். அதே மாதிரி வருஷத்துல 12 நாளும் உச்சவம் நடந்து கொண்டே இருக்கும். முருகருக்காகட்டும் விநாயகருக்காகட்டும் எல்லா விசேஷத்துக்கும் சிறப்பா நடக்கும் எங்க ஊர்ல. அந்த காலகட்டத்தில இருந்தே 15 நாள் பெரிய கோவில் திருவிழான்னு பார்த்தாலும் பாண்டிச்சேரி நீங்க எங்க போய் கேட்டாலும் பெரிய கோவில்னா இது ஒரு கோயில் தான் சொல்லுவாங்க.
3: உள்ள மெயின் ரோட்ல இருந்து வரக்குள்ள பாத்தீங்க ஊர் வந்து மேடா ஏறிட்டே போகுது, ரொம்ப உயரமா போயிட்டு இருக்கு. அப்பத்துல இருந்தே இப்படிதான்.
4: ஆமா, அப்பெல்லாம் வந்து பெரிய பெரிய பல்லாக்களை கட்டி தோல்ல தூக்கிட்டு போல. இந்த ரோடு வந்து சவுல் மண், மணல் தோல் புறப்பாடு தான் சுவாமி. வண்டிகள் எல்லாம் கிடையாது, தோல் புறப்பாடு தான். அம்மன் வந்து தோல் புறப்பாடுலதான் புறப்பாடு ஆவாங்க. அதே மாதிரி மண்ணு தான்
3: மண்,
4: ஆமா செம்மண்ணுக்கு உகந்தது. அதனால செங்கேணி அம்மன் இங்க வந்து எங்களுக்கு காட்சி தராங்க. இங்க அதாவது வீராம்பட்டினத்துல இருக்கிற செங்கேணி அம்மனுக்கு இங்க இருந்துதான் ஜலா எடுத்துட்டு போய் அங்க அபிஷேகம் பண்ணதா ஒரு ஐதீகம் இருக்கு. கதிர்காமம் இருக்கு, முருகர் கோயில் இருக்கு, இங்க பக்கத்துல தர்மாபுரி திரௌபதி அம்மன் அங்காளம்மன் கோயில் இப்ப கும்பாபிஷேகம் ரீசெண்டா, ஐங்குட்டி பாளையம், தர்மாபுரி, இந்த காந்தி திருநல்லூர், கோவிந்தம்பேட்டை எங்க பெருமாள் கோயில் இருக்கு, மேட்டுப்பாளையம், இது ஐநா வெள்ளந்தாங்க, இங்க ஐநாரப்பன் கொஞ்சம் ஃபேமஸ்.
3: இப்போ சப்போஸ் உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இங்க வெளியில போகணும் அப்படின்னா எதை சூஸ் பண்ணுவீங்க? ராக் பீச், பாண்டி சைடா, இல்ல முத்திரையர் பாளையத்தை பத்தி கேக்க கேக்க கேட்டுட்டே இருக்கணும் போல தோணுது. எஸ், முத்திரை பாளையம் சூப்பரா போயிட்டு இருக்கு. சோ நம்ம புதுவை நிகழ்ச்சியில தொடர்ந்து இணைஞ்சிருங்க FM Rainbow புதுவை 102.8.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூறி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது.

0: கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
1: நேரம் 8:51. நம்ம புது ஷோட எண்டுக்கு வந்துட்டோம். நிறைவா என்ன சொல்ல போறாங்கன்னு அவங்கள்ட்ட கிடைச்சிக்கலாம். ஓட்டு அகைன் ஆர்ஜே ரத்னா.
2: வெல்கம் பேக் டு த ஷோ. நம்ம புதுவை நிகழ்ச்சியின் கிட்டத்தட்ட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு இல்லையா. முத்தரையர் பாளையம், புதுச்சேரி முத்தரை பாளையம், சூப்பரா நிறைய இந்த ஊரை பாத்தீங்க, பல சுவாரஸ்யமான விஷயங்களை இங்க இருக்கிற மக்கள் வந்து சொன்னாங்க இல்லையா. முத்தரை பாளையம் பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து ரொம்ப பழமையான இளங்கோவடிகள் அரசு பள்ளி கூட இருக்கு. இன்னமும் நிறைய பசங்க போயிட்டு இருக்காங்க, நிறைய தலைவர்கள் எல்லாம் இங்க படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த நீர்த்தன்மைய நல்லா இருக்கிறதுக்கு கூழாங்கல்லும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. செம்மண் நிறைஞ்ச ஒரு பகுதி இல்லையா, செம்மண் இருந்தாலே வந்து கூழாங்கல் இருக்கும். சோ அதனால இது வந்து கூழாங்கல் நிறைஞ்ச ஒரு பகுதி, அதனால அது தண்ணி வந்து சுவைத்தன்மையா இருக்கு. அதுவும் ஒரு காலத்துல பாத்தீங்க அப்படின்னா நீரோட இருந்த பகுதி அப்படின்னு சொல்றாங்க. பாக்கக்குள்ளேயே தெரியுது அப்படியே ஏறி ஏறி அப்படியே மேடாவே ஏறி போயிட்டு இருக்கு. அப்பனா எந்த அளவுக்கு நீரோடையா மேடும் பள்ளமான ஒரு பகுதியாவே இருக்கு. அப்பனா நீர்த்தேக்கங்கள் எந்த அளவுக்கு அப்பயே இயற்கையான முறையில இருந்திருக்கும் இல்லையா, இயற்கை சார்ந்த ஒரு விஷயங்களா இருக்கு. இங்க வந்து நிறைய விவசாயங்கள் எல்லாம் பண்ணிருக்காங்க. அன்றைய காலகட்டத்துல விவசாயம் அவர் சொன்ன மாதிரி நஞ்சை பூஞ்சை எல்லாம் விவசாயம் பண்ணாங்க. மழை இருந்தாலும் இங்க விவசாயம் பண்ணுவோம், மழை இல்ல அப்படின்னாலும் இங்க நாங்க விவசாயம் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸோட நம்ம கூட ஷேர் பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ரொம்ப ஒரு செழிப்பான ஒரு பகுதியா நம்ம புதுச்சேரியில முத்திரை பாளையம் வந்து திகழ்ந்து விளங்குது அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து சொன்னாங்க இல்லையா. சோ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நிறைவு செஞ்சுக்கலாம் நேர்களே. மீண்டும் ஒரு அழகான தருணத்தில் இசையோடு உங்களை சந்திக்கும் வரை இசையுதன் பாய் ஃப்ரம் ரத்னா.

0: நேரம் 8:55. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: முகத்தில் பருவார் சைபால் சொரியா சிலங்கோ சைபால் இதையில் அடையார் சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்
3: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: அந்த ஆளை கண்டா ஏன் இப்படி முகத்தை திருப்பிக்கிட்டு வர்றீங்க அப்படின்னு கேட்டார் ஒருத்தர் நண்பர்கிட்ட. எலெக்ஷனில் அவன் எதிர்த்து நின்னவன் சார், என்ன அவங்ககிட்ட நமக்கு என்ன பேச்சுவார்த்தை அப்படின்னாரான் ரொம்ப கோபமாக இவர். சரி, அந்த ஆள் யாருன்னு கேட்டேன். என் கூட பிறந்த தம்பி தான் சார் அப்படின்னார் அந்த கோபம் குறையாமல். அதாவது நம்ம ஊர் நிலவரம் இப்படி, அதாவது அண்ணனும் தம்பியும் எதிர்த்து எதிர்த்து நிற்பாங்க, தெரியதில்லை, ஒருத்தர் ஒருத்தர் கண்டா பேசிக்கிறதில்ல. ஆனால் இங்கெல்லாம் அதில் எப்படி தெரியுமா, அங்கே ஒரே மேடையில் போட்டி போடுற ரெண்டு வேட்பாளர்களும் பேசுவாங்களாம், பட்டிமன்றம் மாதிரி. ஒருத்தர் முதல்ல எழுந்திருப்பார், நான் வந்து இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் என்னென்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உட்காருவார். அதுக்கப்புறம் அடுத்தவர் எழுந்திருப்பார், அவர் சொல்லுவார், நான் வெற்றி

0: பெற்றால் இந்த மக்களுக்கு என்னென்ன செய்வேன், இந்த நாட்டுக்கு என்னென்ன செய்வேன் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு உட்காருவார். ரெண்டு பேரும் ஒரே மேடையில் பேசுவாங்க. மக்கள் ரெண்டு பேர் பேச்சையும் கேட்டுக்கிட்டு ஒரு முடிவுக்கு வருவாங்க. இதுதான் அங்கே உள்ள பழக்கம். இங்கே அப்படி இல்லை. இங்கே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தாவே முகத்தை திருப்பிக்கிறது. ஒரு தடவை இது மாதிரி ஒரு கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு அங்கே வெளிநாட்டில் தான். நேரத்துக்கு சரியாக ஒரு வேட்பாளர் வந்து சேரலை. இது இங்கிலாந்தில் நடந்த நிகழ்ச்சி. அப்புறம் என்னாச்சுன்னா, ஒருத்தர் வந்துட்டார், இன்னொருத்தர் வந்து சேரலை. அப்புறம் உடனே அந்த ஒருத்தர் வந்தவர் பேச ஆரம்பிச்சிட்டார். அதாவது அந்த இன்னொருத்தர் சார்பாகவே பேசிட்டாராம். அதாவது அவர் வரலை, நான் அவர் சார்பாக வந்து நான் பேசிடுறேன். அதாவது அவர் ஜெயிச்சுட்டா அவர் என்னென்ன செய்வார் இந்த நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி அவர் பக்கத்தில் உள்ள நியாயத்தை எடுத்து இவரே சொல்லிட்டாராம். இப்படிலாம் நடந்து தான். இது எப்பேற்பட்ட தேர்தல் பண்பாடு பாருங்கள். அதனால் இன்னொரு விஷயம், இப்போ இங்கிலாந்துலாம் ஓட்டு கேட்குறப்ப வெற்றியா தோல்வியாங்கிறத ஓரளவுக்கு யூகிச்சு விடலாமா? இப்போ ஒரு வேட்பாளர் ஒரு வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குறாருன்னு வச்சுங்களேன், அதுக்கு என்ன பார்த்து செய்கிறோம், போயிட்டு வாங்க அப்படின்னு சில வீடுகளில் வாசலில் நின்று சொல்லி அனுப்பிச்சிருவாங்களாம். வேறு சில வீடுகளில் எப்படின்னா, வேட்பாளரை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு காபி சாப்பிட சொல்லி உபசரித்து அதுக்கப்புறம் அனுப்பி வைக்கிறது வழக்கமாக. இதில் எந்த வீட்டு ஓட்டு நிச்சயம் தெரியுமா? வாசலில் நின்று வழி அனுப்பி வச்சுட்றாங்க பாருங்கள், அவங்க ஓட்டு நிச்சயம். உள்ளே கூப்பிட்டு காப்பி கொடுத்து அனுப்புகிறாங்க பாருங்கள், அவங்க ஓட்டு நிச்சயம் இல்லையா? சரி, அப்புறம் ஏன் அந்த உபசரிப்பு அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. அதாவது அது ஒரு அனுதாபத்தை தெரிவிக்கிற முறையாக, ஐயோ பாவம் நாம் இவருக்கு ஓட்டு தான் போட போகிறதில்ல, இதையாவது செய்வோம், காப்பியாவது சாப்பிட்டு போட்டோம் அப்படிங்கிற எண்ணமாக. இப்படி அந்த ஊர் பழக்கம். ஆக அந்த ஊரில் நிறைய காப்பி சாப்பிட்ணும்னு ஒருத்தர் ஆசைப்பட்டால் தேர்தலில் தோற்று போகிறதுக்கு தயாராக இருக்கணும். ஒரு சமயம் ஒரு ஊரில் தேர்தல் நடந்துதான், ஒரு தொகுதியில் நின்று தோற்று போன ஒருத்தர் கையில் ஒரு துப்பாக்கியோடு ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்தாராம். ஒரு போலீஸ்காரர் அவரை பார்த்துட்டு சந்தேகப்பட்டிருக்கார். அதனால் அவரை தடுத்து நிறுத்தி, என்ன இது துப்பாக்கியோடு சுற்றுறீங்களேன்னு விசாரிச்சிருக்கார். இதுக்கு அவர் சொன்னாராம், சார் இந்த தொகுதியில் மொத்தம் 100,000 வாக்காளர்கள், அதில் எனக்கு 10,000 பேர் மட்டும்தான் எனக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அப்படின்னா எனக்கு வேண்டாதவங்க இந்த தொகுதியில் 90,000 பேர் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்படி ஒரு சூழ்நிலையில் நான் என்னுடைய பாதுகாப்புக்கு ஆயுதம் இல்லாமல் நடமாடலாமா அப்படின்னு கேட்டாராம். எவ்வளவு எச்சரிக்கை பாருங்கள். நம்ம ஊரில் சில பேர் ஓட்டு கேட்குற விதமே தனி. ஒருத்தர் ரொம்ப சாமர்த்தியமாக ஓட்டு கேட்பாராம். அவர் எப்படின்னா, ஒரு வீட்டுக்கு போகிறாருன்னு வச்சுங்களேன், அந்த நேரம் அந்த வீட்டுக்காரர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரோ அதே வேலையை இவரும் கொஞ்ச நேரம் செய்வாராம். அவருக்கு ஒத்தாசையாக அதுக்கப்புறம் மெதுவாக பேச்சு கொடுப்பார், ஓட்டு கேட்பார், இது மாதிரி எலெக்ஷனில் நிற்கிறேன் கவனிக்கணும்னு. அது மாதிரி இவர் ஒரு தடவை இவர் போனப்போ அங்கே வந்து அவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு, வீட்டுக்கு பின்னாடி மாட்டு கொட்டையில் பால் கறந்துக்கிட்டு இருக்கார் ஒரு பசுமாட்டுக்கிட்ட. அந்த வீட்டில் இவர் ஓட்டு கேட்க போனவர் இவர் ஓடி போய் இன்னொரு சொம்பை எடுத்துக்கிட்டு அதே மாட்டுக்கு இன்னொரு பக்கம் போய் உக்காந்துக்கிட்டு இவரும் பால் கறக்க ஆரம்பிச்சிட்டார். எதிராக உட்காந்துட்டுருக்காரு அவர், இவர் இந்த பக்கம் உட்காந்துருக்கார். கீழே கொஞ்சம் குனிஞ்சு பார்த்தா ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்கலாம். கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் இவர் மெதுவாக அவர்கிட்ட பேச்சு கொடுத்தாராம், இது மாதிரி நான் எலெக்ஷனில் நிற்கிறேன், நீங்கள் ஓட்டு போடணும், அதுக்காக தான் வந்தேன்னாராம். அது முடியாதுங்களேன்னாராம் அவர். ஏன்னு கேட்டிருக்கார். நான் இந்த வீட்டுக்காரன் இல்லை, நானும் ஒன்று மாதிரி ஓட்டு கேட்க வந்தவன் தான் அப்படின்னாராம் அவர்.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: தொடர்வது 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
6: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை ஹரியானா மாநிலம் ஜிந்த் ரயில் நிலையத்திலிருந்து இன்று கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். இன்று காலை ஹரியானா செல்லும் அவர் அம்மாநிலத்தில் 17,700 கோடி ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். ஜிந்த் சோனிபட் இடையே இயக்கப்படும் இந்த ரயில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டதாகும். மேலும் ஹைட்ரஜனை மின்சாரமாக மாற்றி செயல்படக்கூடிய நவீன பொறியியல் தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்ட ரயிலாகும். டாமன் யூனியன் பிரதேசத்தில் புதிதாக கட்டப்பட்ட நமோவியம் விமான நிலையத்திலிருந்து புதுடெல்லிக்கான முதல் வணிக விமானத்தை நேற்று இரவு மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திரு கிஞ்சரபு ராம்மோகன் நாயுடு மற்றும் யூனியன் பிரதேச நிர்வாகி திரு பிரபுல் பட்டேல் ஆகியோர் இணைந்து முதல் விமானத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இந்திய ராணுவத்தின் சென்னை மண்டல ஆள் சேர்ப்பு முகாம் புதுச்சேரியில் வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை அனைத்து அக்னிவீர் பணியிடங்களுக்கான ஆள் சேர்ப்பு

முகாம் ஒன்றை நடத்தவுள்ளது. கடலூர், விழுப்புரம், வேலூர், திருவண்ணாமலை உட்பட 11 தமிழக மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் இதில் பங்கேற்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி நேயம் மக்கள் கழக தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு நேரு, புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி உள்ளிட்டோருக்கு மனு அளித்துள்ளார். அம்மனுவில் புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனம் 5 ஊழியர்களுடன் செயல்படுவது வருத்தமளிப்பதாக உள்ளதாகவும், எனவே தமிழின் தொன்மையும் வரலாற்றையும் பேணிக்காப்பதற்காக மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்தை மறுசீரமைப்பு செய்திட அரசு முன்வர வேண்டும், இல்லையென்றால் தமிழறிஞர்கள், தமிழ் பற்றாளர்கள் மற்றும் பொதுநல அமைப்புகளை ஒருங்கிணைத்து போராட்டம் நடத்தப்படும் என்று அம்மனுவில் திரு நேரு கூறியுள்ளார். தமிழகத்தில் 5 நாட்கள் நடைபெறும் குற்றால சாரல் திருவிழா வரும் 31 தேதி தொடங்குகிறது. இந்தியாவிற்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே.
2: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
3: உங்கள் FM ரெயின்போவில்
2: தினமும் காலை 9:02
3: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
2: FM ரெயின்போக்கு
4: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
5: நேரம் 9:03 ஆயாச்சு. மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக, நேர் விருப்பம் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே சண்டி, எஃப்எம் ரெயின்போ 102.8 வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டை உங்க பேரு ஊரோட எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ண போறீங்க. 7598510505 நம்பருக்கு. ஸோ உங்க பேரு ஊரோட என்ன பாட்டு வேணும் அப்படின்றத நீங்க சொல்றத நீங்க மட்டும் இல்ல, நாங்களும் கேட்டு என்ஜாய் பண்ண போறோம். அந்த வகையில செல்வம் பொம்மிநாயக்கன்பட்டி தேனி மாவட்டத்திலிருந்து பாட்டு கேட்டிருக்காரு. பேட்டை திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான சாங்.

0: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
3: நேரம் 9:08. வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8. அடுத்ததா யாருக்கான பாடல் வருது அப்படின்னா, சரஸ்வதி பத்மநாபன் மாதவரம் பால்பனையில இருந்து கேட்டிருக்காங்க. காக்கா காக்கா திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான சாங். ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க மட்டும் இல்லாம உங்க கூட நாங்களும் சேர்த்து என்ஜாய் பண்றதுக்கு 7598510505 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க பேரு, ஊரு, படம், பாட்டு.

நேரம் 9:14. வாட்ஸ்அப்படி நேர் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8ல. அடுத்ததா சூப்பரான சாங்ஸ் யார் கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில அடுத்ததான பாட்டு ஒரு வித்தியாசமான பாட்டு. ஓ டி சுரேஷ் கேட்டிருக்காரு வள்ளி திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: நேரம் 9:20. வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8 வரிசை வரிசையா பாடல் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா போயிட்டு இருக்கு. அந்த வகையில உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நாங்க போடுறதுக்கு 7598510505 நம்பருக்கு உங்க பேரு, ஊரு, படம், அதுல இருந்தான பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ண போறீங்க. உங்க கூட நாங்களும் கேட்டு என்ஜாய் பண்ண போறோம். அடுத்ததா பாட்டு யாருக்காக வருது அப்படின்னு சொன்னா, கள்ளக்குறிச்சி கண்டாச்சி மங்கலம் ஜோதிகா, வேல்முருகன், சரவணன், அமுதா, கார்த்திகா, ராஜசேகர் கேட்டிருக்காங்க மோனிகா பெலூஜி பாடல்.

நேரம் 9:24 எஃப்எம் ரெயின்போ 102.8 வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. 7598510505 என்ற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ற பாட்டை எல்லாரும் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச பாட்டை எல்லாரும் கேட்டு என்ஜாய் பண்றதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. படத்தோட பேரு, அதுல வர பாட்டு, உங்களோட ஊரு, உங்களோட பேரு. ஸோ அந்த வகையில் அடுத்ததா பாடல் யாருக்காக அப்படின்னா, நாணி திரைப்படத்திலிருந்து வருது, லூயிஸ் செல்வராஜ் வடவள்ளி கோவிலிருந்து.

0: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

யார் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்ததான பாடல் யாருக்கானது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியன் பாட்டு கேட்டிருக்காரு, காதல் மன்னன் திரைப்படத்திலிருந்து.

இதே பாடலை கேட்டவர்கள் திட்டக்குடி செல்வராஜு, பாலாஜி, சரவணபாலன், கல்யாணி, செல்வராஜு அவர்களும் உங்களுக்கும் சேர்ந்துதான் இந்த பாடல் வந்து பிளே ஆச்சு. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கறதுக்கு எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம் அழகான பாடல்கள் வரிசையா வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நாங்க எல்லாரும் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்ததான பாடல் யாருக்கு அப்படின்னா போக்கரே திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க, செஞ்சி சிங்கவரம், கலைவாணி கணிஷ்மா.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேரம் 9:46 வாசப்பழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8 வரிசையா பாடல் வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் அடுத்த பாடல் யாருக்காக கேட்டிருக்கோம் அப்படின்னா ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான் பழனியிலிருந்து கேட்டிருக்காரு, அநேகன் திரைப்படத்திலிருந்து. சோ இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை எல்லாரும் கேட்டு என்ஜாய் பண்ண வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.

இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

நேரம் 9:52 ஆயாச்சு. வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கேன் ரெயின்போ 102.8. இவ்வளோ நேரம் யார் யாருக்காக பாடல் எந்த படத்துலேருந்து வந்ததுன்னு கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ யார் யாருக்கு நம்மளால் பாடல் கொடுக்க முடியல அப்படின்றத வந்து கேட்க போறீங்க. ஸோ யார் யார் அப்படின்னா, உளுந்தூர்பேட்டையிலேருந்து ராஜேந்திரன், மயிலாடுதுறையிலேருந்து தியாகு, வீரமணி, தேவிகாபுரத்திலேருந்து நன்னிலம் நாராயணன், காரைக்கால் எஸ் சேப்பு விஜயராகவன், மைக்கேல் காமராஜ், ராதா பிரியா தேனியிலிருந்து சோனா, சிவகுமார் கூத்தப்பாக்கம் கடலூர்லேருந்து, ஸோ ராதாகிருஷ்ணன், முத்துலட்சுமி, ரிதன் தாசன் தேனியிலிருந்து, தூத்துக்குடி சி சீதாலட்சுமி, பொன்னியன் மேடு வன்னை கணேசன், சுகன்யா பரத் சென்னையிலிருந்து, வில்லிவாக்கம் குபேந்திரன், வெண்கரும்பூர் நேரு, முத்தரசநல்லூர் நவீன் சுந்தர், வாரியங்காவல் கதிரவன், கொளஞ்சிநாதன், பட்டாளம் ரமேஷ், குள்ளஞ்சாவடி பாலமுருகன், காஞ்சிபுரம் கௌதம், மேல் பட்டறை ரஜினி சுகுமார், திருங்கட்டூர் ராஜேந்திரன், நன்னை ஐயப்பன், ஹிதேந்திரதாஸ், சூரியமூர்த்தி சென்னையிலிருந்து, ஐயனார் மீரா, அஷ்மிதா அஷ்மித்ரன் பண்ருட்டிலிருந்து, குமார் இடுக்கி கேரளாலேருந்து, சந்திரமோகன் கடலூர்லேருந்து, அண்ட் நிரஞ்சன் பாண்டிச்சேரியிலேருந்து. ஸோ உங்களுக்கெல்லாம் வந்து எங்களால் பாட்டு கொடுக்க முடியல, அதுக்கு நேரமின்மை மட்டுமே காரணம் அப்படின்றத நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அடுத்ததாக பாடல் யார் கேட்டிருக்கா அப்படின்னா, இது வரைக்கும் பாட்டு போடாத எல்லாருக்கும் சேர்த்து, ஸோ வர பாட்டை நான் வந்து போடுறேன். யார் கேட்டிருக்காங்க அந்த பாட்டை அப்படின்னா, ராமு ராம் பக்கத்துலேருந்து கேட்டுட்ருக்காங்க. வெந்து தணிந்தது காடு திரைப்படத்திலிருந்து கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.

சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம்.

0: அதற்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884-21666.
1: நிகழ்ச்சியின் நிறைவா பாடல் வருது. ஜெகமே தந்திரம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. கண்ட ஸ்ரீராமலு செண்பனார் கோயில் மயிலாடுதுறையிலிருந்து. ஸோ பாடல் வருது, எல்லாரும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது FM Rainbow 102.8.

0: இனி கேட்கலாம் 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். நாட்டின் ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை ஏற்றுமதியை 2030 ஆண்டிற்குள் 900,000 கோடி ரூபாயாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயித்து அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். டெல்லியில் நடைபெற்று வரும் பாரத் டெக்ஸ் கண்காட்சியில் நேற்று 3ஆம் நாள் நிகழ்வில் பேசிய அவர், ஜவுளித்துறையில் சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக கூறினார். பருவநிலை சவால்களை எதிர்கொண்ட போதும் நடப்பு ஆண்டில் 37 கோடியே 60 லட்சம் டன் உணவு தானியம் உற்பத்தி செய்து இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் புதுடெல்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் கூறினார். ICARல் பணியாற்றும் இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழும விஞ்ஞானிகள் கிராமப்புறங்களுக்கு நேரடியாக சென்று விவசாயிகள் சந்தித்து வரும் சவால்களுக்கு தீர்வு காணும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். ICAR 100 என்ற இயக்கத்தை தொடங்கி 100 இளம் விஞ்ஞானிகளை பணியில் ஈடுபடுத்த அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு முடிவுகள் NEET.NTA.NEET.IN என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் சுமார் 20 லட்சம் பேர் எழுதிய இந்த தேர்வில் சுமார் 11,21,000 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளதாக தேர்வு முகமை கூறியுள்ளது. நியூசிலாந்தில் நேற்று மாலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 6.3 பதிவானது. RSS அமைப்பின் 100 ஆண்டுகால பணிகள் குறித்த நூலை புதுடெல்லியில் குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் இன்று வெளியிடுகிறார். மத்திய புவி அறிவியல் துறையின் புதிய செயலாளராக திரு சீனிவாசகுமார் தும்மாலா நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உரிய காலத்தில் நிறைவு செய்யுமாறு சென்னையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் அதிகாரிகளுக்கு மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அறிவுறுத்தியுள்ளார். சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியின் முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் குகேஷ், அர்ஜுன் எரிகைசி ஆகியோர் தங்களது ஆட்டங்களை டிரா செய்தனர்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு உற்சாகமான காலை வணக்கம். நேரம் 10:03. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ. நான் உங்கள் அன்பு நண்பன் ஜார்ஜ். இந்த ஷோல நீங்க தான் ஹீரோ. ஹீரோன்னு ஒரு ஆள் இருந்தா வில்லன் ஒரு ஆள் இருக்கணும்ல. அந்த வில்லன் யாருன்னா நான் கேட்க போற கேள்விதான். சினிமா கிளைமேக்ஸ்ல ஹீரோ வில்லன் அடிச்சு ஒரு மாஸ் என்ட்ரி கொடுக்குற மாதிரி நீங்களும் நான் கேட்க போற கேள்விக்கு கரெக்டான ஆன்சர் கொடுத்து நீங்க ஒரு மாஸ் என்ட்ரி கொடுக்கலாம். உங்களுக்கு எஃப்எம் ரெயின்போவின் சார்பா பாராட்டுகள் காத்துட்டு இருக்கு. இன்னைக்கு என்ன மாதிரினா, நான் ஒரு ஆடியோ கிளிப்பை பிளே பண்ணுவேன். அதுல ஏதோ ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டோட சவுண்ட் வரும். அதை நீங்கள் கேட்டு உங்கள் மியூசிக் நாலேஜ் எல்லாம் ஒன்றா திரட்டி அது என்ன வாத்தியம் அப்படின்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி என்கிட்ட சொல்ல போகிறீங்க. முதல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை காட்டவா? இல்லை கேளுங்க.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா இது என்ன வார்த்தையும் அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா கால் பண்ணுங்க நம்பர் 2271760 மற்றும் 2275230 ஆன்சருக்காக வெயிட்டிங். ஒரு பாட்டு கேட்டு வரலாம்.
1: நாலு காலு பாச்சலில ரெண்டு கண்ணு மேச்சலில எட்டு தசை கூச்சலில தட்டுகிற ஓசையில சுத்தி வர்றான் சுழண்டு வர்றான் புயல போல எங்கும் அடப்பாஞ்சு வரான் பறந்து வரான் நம்ம தர சிங்கம்.

0: எஸ் கெட் செட் கோல ஆன்சர் சொல்ல வந்திருக்கும் அந்த அழைப்பாளர். ஹலோ வணக்கம்.
1: அனைவருக்கும் அன்பு வணக்கங்க.
0: அன்பு வணக்கங்கள். யார் எங்கிருந்து?
1: நான் வீரமணி, தேவிகா பேசுகிறேன்.
0: வீரமணி சார், எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கு.
0: சூப்பரா இருக்கீங்களா? அப்படியே இந்த கேள்விக்கு ஆன்சர், இது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்?
1: கிட்டார் சார்.
0: கிட்டாரா? கன்ஃபார்மா?
1: கன்ஃபார்ம் தான்.
0: லாக் பண்ணிக்கலாமா? லாக் பண்ண போறேன்.

0: சூப்பர் சார், கரெக்ட் ஆன்சர். எப்படி கண்டுபிடிச்சீங்க? உங்களுக்கு மியூசிக் நாலேஜ் ஹெவியா இருக்குமா?
1: இல்ல சார், இல்ல சார்,
0: நேர்களே அடுத்த இன்ஸ்ட்ருமெண்ட் கேட்க ரெடி ஆயிடுங்க. இது வந்துட்டே இருக்கு.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. கெட் செட் கோ. வரக்கூடிய நேயர் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டாங்களான்னு அவங்க டிக்கெட் தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யாரங்க இந்த பேசுறீங்க?
1: வாழப்பட்டாங்களே கலா பேசுறேன்.
0: நலமா? நலமா இருக்கு மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் நலமா இருக்கேன்
0: சார். நலமா இருக்கீங்களா? ஓகே மேடம். கேட்டிங்களா அது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட், என்ன வாத்தியம் அது? சூப்பர் மேடம், கரெக்ட் ஆன்சர். எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதெல்லாம் கேட்டாலே தெரியுது சார். இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படிதானே
1: கற்பனை
0: கொண்டு போய் அந்த பாட்டுல ஒரு வாசிப்பாரு அப்படின்னு கண்டுபிடிச்சு பாத்தீங்களா? அருமை அட்டகாசம் பாடும்.
1: அப்புறம் சார் நீங்க லாக் பண்ண விதம் சூப்பர் சார். அப்புறம் மனம் இருந்தே கூட நீங்க அந்த பாட்டை போட்டு மனம் இருந்து சொல்லிட்டு போடுவீங்க.
0: தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஃபார் காலிங்.
1: தேங்க்யூ சார்.
0: வீட்டுல கடையில டிராவல்ல இப்படி எங்க இருந்தாலும் காதை ஷார்ப்பா வச்சு ரெடி ஆயிக்கீங்க. அடுத்த ஆடியோ ஆன் தி வே.

0: நேரம் 10:26. கெட்ஸ் அட் கோல அடுத்து வந்திருக்கும் மழைப்பாளர்கள் வணக்கம்.
1: வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர்
0: பேசுறேன். நல்லா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நினைக்கிறேன்.
0: ஓகே, பண்றேன்.

0: கண்டுபிடிச்சிட்டீங்க, சூப்பர். எப்படி?
1: இல்ல, அந்த இசை கேட்ட உடனே அது ஸ்லோவா இருந்தாலும் ஃபாஸ்டா இருந்தாலும் எனக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சிருச்சு. அதனால எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கறதுனால டக்குன்னு ஹார்மோனியம் அப்படின்ட்டு ஆன்சர் சொல்லிட்டேன்.
0: அதான் ஹார்மோனியம் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருந்தா கொஞ்சம் கண்டுபிடிக்க ஈஸியா இருக்கும். அதனால கொஞ்சம் ஃபாஸ்டா போட்டா அதையும் கண்டுபிடிச்சிட்டீங்க சார். சம்மா போங்க.
1: அடுத்த
0: ஆடியோ கட் வருது, கேட்க ரெடி ஆயிக்கோங்க.

இன்னும் கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்குல்ல. இது என்ன இன்ஸ்ட்ரூமெண்ட்? இதை கண்டுபிடிச்சிங்கன்னா உடனே கால் பண்ணுங்க, நம்பர் 2271760 மற்றும் 2275235 3.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ கெட்ஸ் அட் கோ. அடுத்த அழைப்பாளர் வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் புதுவையில இருந்து ஆசிரியம் பேசுறேன்.
0: ஆசிரியம் சார், எப்படி இருக்கீங்க?
1: சரி, மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி சார் இது. அதாவது மனசுல இது பண்ணி யோசனை பண்ணி சொல்லணும் சார். அவர் குண்டக்குடி வைத்தியநாதன் சார்.
0: ஆமா,
1: அவர்தான் இது எக்ஸ்பர்ட். அவர்
0: என்னது ஆன்சருக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் எல்லாம் சொல்றீங்க.
1: அவர் அதுல வந்து அவரை பீட் பண்ண முடியாது இதுல.
0: ஆமா, இவ்வளவு சாலிடா சொல்றீங்களே, ஆன்சருக்கு ஆன்சர் அப்படியே சொல்லிடுங்களா.
1: குண்டக்குடி வைத்தியநாதன் வயலின். வயலின்
0: வயலின் கன்ஃபார்மா சார்?
1: கன்ஃபார்ம் பண்ணலாம்.
0: லாக் பண்ணிக்கலாமா? சூப்பர், கரெக்ட் ஆன்சர். நீங்க சொல்லிட்டீங்கல்ல, தோ கத்துக்கிறேன். அதுவும் இந்த எக்ஸாம்பிளோட சொன்னீங்க பாத்தீங்களா சார், அப்பயே கண்டுபிடிச்சேன் சார், கான்பிடண்டா இருக்காரு, ஒன்னும் பண்ண முடியாது அப்புறம் அப்படின்னு. சூப்பர் சார், தேங்க்யூ ஃபார் காலிங்.
1: தேங்க்யூ.

0: கெட் செட் கோல. அடுத்து வந்திருக்கும் அழைப்பாளர், வணக்கம்.
1: வணக்கம் சார், வில்லியனூர்ல இருந்து ராஜகோபால் பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட் கேட்டீங்களா, கண்டுபிடிச்சிட்டீங்களா? சார் சூப்பர் செம ஆன்சர் கரெக்ட் ஓகே சார் சூப்பர் தேங்க்யூ ஃபார் காலிங் சார். அடுத்த இன்ஸ்ட்ருமெண்ட் கேட்கலாமா?

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: சத்கோல அடுத்து வந்திருக்கும் அழைப்பாளர், வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம் மேடம்.
2: நிகழ்ச்சிக்கு வாழ்த்துகள். சூப்பரா எங்களுக்கு எல்லாம் சொல்லி தெரியப்படுத்திட்டு இருக்கீங்க.
1: நீங்க
2: அந்த மியூசிக் வந்து மோர்சிங்
1: மோர்சிங் எல்லாம் வேகமா சொல்லிட்டீங்க. உங்க பேர் என்ன சொல்லவே இல்லையா மேடம்?
2: கள்ளக்குறிச்சி.
1: அந்த வாத்தியம் பேர் என்ன சொன்னீங்க?
2: மோர்சிங் கன்ஃபார்மா? கன்ஃபார்ம் தான். ஏன்னா வாயில வச்சுட்டு அது
1: இவ்வளவு கான்ஃபிடன்டா சொல்றீங்களே, லாக் பண்ணிடவா?

0: மேம் கைத்தடல் சத்தம் கேட்டுச்சா?
1: கேட்டுச்சுங்க சார்.
0: அப்ப கரெக்ட் ஆன்சர்.
1: தேங்க் யூ சார். அப்புறம் அந்த பாட்டு போட்டீங்க இல்லையா, நீ இல்ல நான் இல்ல நாம் என்று மாத்து, அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் சார்.
0: ஓகே மேம், தேங்க் யூ மேம், சமக்கி விட்டா நன்றி.
1: தேங்க் யூ. வாங்க சாப்பிடலாம் வாங்க.
0: இதோ வர மேடம், எனக்கும் அப்படிதான் இருக்கு. இந்த ஷோ முடிச்சு வந்துடுறேன், நீங்க சாப்பிட்டுட்டே இருங்க.
1: தேங்க் யூ, தேங்க் யூ மேடம், தேங்க் யூ சார், தேங்க் யூ, நன்றிங்க சார்.

0: எஸ் கெட் செட் கோல ஆன்சர் சொல்ல வந்திருக்கும் அந்த அழைப்பாளர் யாரு? வாங்க தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு. பாபு.
0: பாபு சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார். ஆன்சர் கண்டுபிடிச்சீங்களா? என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்
1: அது? தபேலா இன்ஸ்ட்ருமெண்ட் சார்.
0: தபேலா தானா? கன்ஃபார்மா?
1: ஆமா சார், கன்ஃபார்ம் சார்.
0: கன்ஃபார்ம் தான். லாக் பண்ணிக்கலாமா?
1: லாக் பண்ணலாம் சார்.
0: இதோ வரேன் சார். சார் சூப்பர், ஆன்சர் கரெக்ட்.
1: நன்றி நன்றி
0: நன்றி சார். தேங்க்யூ ஃபார் காலிங்.
1: நன்றி நன்றி.
0: எஸ் கெட் செட் கோவோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. நம்ம நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட மற்றும் கேட்டு ரசித்த நேர்கள் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் எனும் RSS அமைப்பின் நூறாண்டுகால பணிகள் குறித்த நூலை புதுடெல்லியில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று வெளியிடுகிறார். இளைஞர் பருவம் தொடங்கி குடியரசு துணை தலைவர் பொறுப்பேற்கும் வரை RSS தீவிர பணியில் பொறுப்பேற்று பங்கேற்றிய தமிழர் ஒருவர் இந்நூலை வெளியிடுவது என்பது பெருமைக்குரிய ஒன்றாகும். மை பாரத் தன்னார்வலர்கள் பங்கேற்கும் இரண்டு நாள் கருத்தரங்கை லக்னோவில் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மான்சுக் மாண்டவியா இன்று தொடங்கி வைக்கிறார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் தொடர்பான தேசிய கருத்தரங்கை மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் புதுடெல்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழக ஊழியர்கள் சங்கம், தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் சங்கம், பொது மேலாளர் நியமனம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 22ஆம் தேதி புதன்கிழமை கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் செய்ய முடிவு செய்துள்ளனர். உப்பளம் தொகுதியில் உள்ள வானரப்பேட்டை சித்தி விநாயகர் கோவில் தெரு மற்றும் உள்தெருக்களுக்கு 16,41,423 ரூபாய் மதிப்பிலான சிமெண்ட் சாலைகள் அமைக்கும் பணியினை தற்காலிக சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன் துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் போலி மருந்து தொழிற்சாலை தொடர்பாக புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் திரு சலீம் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசின் கலாச்சார அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் சங்கீத நாடக அகாடமி மற்றும் புதுவை தமிழ்ச்சங்கம் சார்பில் வீரமங்கை வேலு நாச்சியார் வரலாற்று நாடகம் மற்றும் பாராட்டு விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடந்தது. தேசிய அளவிலான யுவ புரஸ்கார் விருது பெற்ற நாடக கலைஞர் வீரம்மாள் இயக்கத்தில் வேலு நாச்சியார் வரலாற்று நாடகம் நடந்தது. நாடகத்திற்கான கதை மற்றும் வசனத்தை திரு MS ராஜா எழுதியிருந்தார். விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி அமைச்சரும் கம்பன் கழகத்தின் தலைவருமான திரு VP சிவக்கொழுந்து தேசிய விருது பெற்ற கலைஞர்களுக்கு விருதுகளை வழங்கி பாராட்டி பேசினார். கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் திரு சக்திவேல், முன்னாள் இயக்குநர் பாவலர் கலியபெருமாள், சங்கீத நாடக அகாடமி உறுப்பினர் திரு பாலகுருநாதன், தமிழ்மாமணி வேல்முருகன், கலைமாமணி திரு சீனு வேணுகோபால் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:03. எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்க எல்லாருக்கும் மீண்டும் ஒரு வணக்கம் சொல்லிக்கிறது. நான் உங்க ஆர்ஜே சாண்டி, மெலடி மேஜிக் நிகழ்ச்சிக்காக. இந்த நேரம் 11 மணி எதுக்கும் நடுவில் இருக்கிற நேரம். சில பேர் இப்போதான் காலையில் விறுவிறுப்பாக ஆஃபீஸ் போயிட்டுருப்பீங்க, ஒரு சில பேர் காலையிலே வேலையை முடிச்சுட்டு இப்போ தான் கையில் ஒரு காஃபி கையில் வச்சுருப்பீங்க, ஒரு சில பேர் இப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்டுட்ருப்பீங்க. அப்படி எந்த ஒரு நேரத்துக்கும் யாருக்கும் ஒரு சொந்தம் இல்லாமல் நடுவில் இருக்கிற இந்த நேரத்தில் மெலடி மேஜிக் நிகழ்ச்சி கேட்கறதுக்கு தயாராக இருங்க. சவுண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக. ஸோ மெலடிக் மேஜிக் நிகழ்ச்சியில் துவக்கமான பாடல் இதோ.

0: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884212166.
1: நேரம் 10:11 நிமிடம். மெலடி மேஜிக் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. ரெயின்போ 102.8 மனதை வருடும் அழகான பாடல்கள் வரிசையில் அடுத்ததாய் வரும் பாடல் செக்கச்சிவந்த வானம் திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: நேரம் 11:17. மெலடி மேஜிக் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. FM Rainbow 102.8 மனதை வருடம் அழகான பாடல்கள் வரிசையா வந்துட்டு இருக்கிறது. அடுத்ததா வட சென்னை திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான மெலடி வருது, கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.

நேரம் 11:22. மெலடி மேஜிக் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8ல மேஜிக்கலான சாங்ஸ், மனதை வருடும் அழகான சாங்ஸ்னு வரிசையா வந்துட்டு இருக்கு. அந்த வகையில அடுத்ததா பாடல் காற்று வெளியீடு திரைப்படத்திலிருந்து.

0: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
1: நேரம் 11:27. மெலடி மேஜிக் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. FM ரெயின்போ 102.8 மேஜிக்கலான மெலடி சாங்ஸ். அந்த வகையில் அடுத்ததா வரும் பாடல் நவரச நாயகன் திரைப்படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 11:30. எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. மேஜிக்கலான சாங்ஸ், மனதை வருடும் அழகான பாடுகள்னு மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் அடுத்ததாய் வரும் பாடல் எங்கேயும் காதல் திரைப்படத்திலிருந்து எங்கேயும் காதல் பாட்டு.

0: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை TNPSC பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
1: நேரம் 11:37. மெலடி மேஜிக் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க FM Rainbow 102.8. அடுத்ததாய் வரும் பாடல் அம்பிகாபதி திரைப்படத்திலிருந்து.

நேரம் 11:42 கிட்டத்தட்ட டைம் எப்படி இவ்வளோ ஸ்பீடாக போகுது அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்கும் பாட்டெல்லாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வரிசையில் அடுத்ததாய் வரும் பாடல் மரியான் திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நேரம் 11:48 நிமிடம். மெலடி மேஜிக் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8 மனதை வருடும் அழகான பாடல்கள் வரிசையா இவ்வளவு நேரம் எப்படி போச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சு

0: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
3: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884221666.
4: நேரம் 11:56 கிட்டத்தட்ட மெலடி மேஜிக் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ இவ்வளோ நேரம் ஒரு சூப்பரான சாங் கலெக்ஷன்ஸ் எல்லாரும் கேட்டிருப்பீங்க. கடைசியா இறுதியா நிறைவா வரும் பாடல் பொன்னியின் செல்வன் திரைப்படத்திலிருந்து. இந்த பாட்டோட மெலடி மேஜிக் நிகழ்ச்சி நிறைவு பெறுது. ஸோ அடுத்த நிகழ்ச்சிக்கு ஆர்ஜே வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு டாடா பை பாய் சொல்லிட்டு கிளம்பிக்கிறேன். நான் உங்க ஆர்ஜே சாண்டி.

0: இனி கேட்கலாம் 12 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். நாடு முழுவதும் மறு சீரமைக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று தொடங்கி வைத்தார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டுள்ள இந்த ரயில் நிலையங்களை பஞ்சாபின் ஜலந்தரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்தார். தமிழகத்தின் சென்னை பூங்கா, சின்னசேலம் மற்றும் குன்னூர் ரயில் நிலையங்கள் இன்று மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட்டது. புறநகர் மின்சார ரயில்களுக்கான முக்கிய நிலையமாக உள்ள பூங்கா ரயில் நிலையம் 14 கோடி ரூபாய் மதிப்பில் மேம்படுத்தப்பட்டுள்ளது. இந்தியாவும் பின்லாந்தும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பின்லாந்தில் பொருளாதார விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஜக்காரிவுடன் இணைந்து அந்நாட்டு தொழில்துறையினருடன் ஆலோசனைக் கூட்டத்தில் திரு பியூஷ் கோயல் பங்கேற்றார். பசுமை எரிசக்தி, டிஜிட்டல் தொழில்நுட்பம், செமி கண்டக்டர், விண்வெளி உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பை அதிகரிக்க ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். புதுடெல்லியில் புதிய புத்தொழில் கொள்கைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. டெல்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. நாட்டின் முன்னணி புத்தொழில் மையங்களில் ஒன்றாக டெல்லியை நிலைநிறுத்தும் நோக்கத்துடன் இந்த கொள்கை வடிவமைக்கப்பட்டுள்ளதாக திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு மகளிர் மேம்பாட்டுத்துறையின் கீழ் இயங்கும் மங்கலம் மற்றும் வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட கணுவாப்பேட்டை, சாமியார் தோப்பு, கோட்டைமேடு, ஆத்துவாய்க்கால் பேட் ஆகிய பகுதிகளில் உள்ள அங்கன்வாடி மையங்கள் பொதுப்பணித்துறையின் மூலம் சுமார் 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்டுள்ளன. இந்த அங்கன்வாடி மையங்களை முதலமைச்சர் திரு ரங்கசாமி அறிவுறுத்தலின் பேரில் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரவிக்குமார் குத்துவிலைக்கேற்றி திறந்து வைத்தார். துறையின் செயலர் திரு ரவி பிரகாஷ், இயக்குநர் திரு சத்யமூர்த்தி, முன்னாள் வாரிய தலைவர்கள் திரு பாலமுருகன், திருமதி ரேவதி பர்குணன் உள்ளிட்ட என்ஆர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் 38ஆம் ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. பாமக கிழக்கு மண்டல அமைப்பாளர் திரு கோபி என்கிற கோபாலகிருஷ்ணன் தலைமையில் முதலியார்பேட்டையில் கட்சியின் கொடியேற்றி இனிப்பு வழங்கி அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதனுடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பகல் 1 மணிக்கு.

எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு உற்சாகமான நண்பகல் வணக்கம். நேரம் 12:03. வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியில நான் உங்கள் அன்பு நண்பன் ஜார்ஜ். இன்னைக்கு வரலாற்று புத்தகத்தை எடுத்து தூசிலாம் தட்டி ஜூலை 17 தேதிய திருப்பி இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சு, இந்த நாளுக்கு என்னெல்லாம் சிறப்பு இருக்கு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்க போறோம் வரப்போற அந்த பாட்டுக்கு அப்புறமா. எனது ரெயின்போ புது 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை TNPSC பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884221666.
1: வரலாற்றில் இன்றில நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க போற விஷயம், இன்னைக்கு சர்வதேச நீதி நாள். நீதினா நமக்கு தெரியும், நம்ம ஏரியாவில் ஒரு சின்ன சண்டை இல்லை லோக்கல் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உடனே கோர்ட்டு போலீஸ் அப்படின்னு போவோம். ஆனால் அது என்ன சர்வதேச நீதி? வாங்க ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக் போலாம். சரியா 1998 இதே July 17 ரோம் சிட்டியில சுமார் 120 நாடுகள் ஒன்று சேர்ந்து ரோம் ஒப்பந்தம் அப்படிங்கிற ஒரு பெரிய அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணாங்க. அதோட ரிசல்ட் தான் நெதர்லாந்துல இருக்க தி ஹேக் சிட்டியில உருவான சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம். உலக அளவில் நீதியை நிலைநாட்ட உருவாக்கப்பட்ட முதல் பெர்மனன்ட் கோர்ட் இதுதான். இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் கையெழுத்தான அந்த நாள் தான் இன்னைக்கு நம்ம கொண்டாடுற உலக சர்வதேச நீதி நாளோட ஆரம்பம். சும்மா ஒரு நாட்டையோ இல்லை கவர்மெண்ட்டையோ இங்கே விசாரிக்க மாட்டாங்க. எந்த ஒரு மாபெரும் தப்பு நடந்தாலும் அந்த பெரிய தப்பை செஞ்ச தனி நபர்களை அவங்க எவ்வளோ பெரிய பவர்ஃபுல் ஆளாக இருந்தாலும் சரி நேருக்கு நேர் சட்டத்தின் முன்னாடி நிற்க வைப்பாங்க. அதாவது அப்பாவி மக்கள் மேலே தொடுக்கப்படுற வன்கொடுமைகள், போர்க்குற்றங்கள், இனப்படுகொலை அப்படின்னு மனித உரிமை மீறல்களை இவங்க டீல் பண்ணுறாங்க. இப்போ ஒரு பாட்டு கேட்டு வரலாம், அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளம்பர இடைவேளை.
2: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: உங்க போன்ல கடைசியா நீங்க யூஸ் பண்ண எமோஜி எது? ஏன்னா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில 2.5 கலந்துட்ட ஒருத்தருக்கு பிறந்தநாள். எஸ், உலக எமோஜி தினம். நம்ம எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், அது ஏன் ஜூலை 17 எமோஜி டேவா கொண்டாடுறோம் அப்படின்னு. ஆப்பிள் நிறுவனம் அவங்களோட முதல் கலண்டர் அப்ப ஜூலை 17th அன்னைக்கு தான் வெளியிட்டாங்க. அந்த ஞாபகமா அவங்க கலண்டர் எமோஜி டிசைனை அந்த ஜூலை 17 அப்படிங்கிற தேதியை வச்சிட்டாங்க. அந்த டிசைன்ல ஜூலை 17 அப்படிங்கிற தேதியை எமோஜியா வச்சிட்டாங்க. இதை பார்த்த எமோஜிபீடியா நிறுவனர் ஜெர்மி பர்ஜ், அப்போ அந்த ஜூலை 17th நம்ம உலக எமோஜி டேவா கொண்டாடலாம் அப்படின்னு 2014 அறிவிச்சிட்டாரு. சரி, இந்த எமோஜியை முதல் முதல்ல கண்டுபிடிச்சது யாரு? 1999 ஜப்பானை சேர்ந்த ஷிகேடகா குரிதா அப்படிங்கிற டிசைனர் தான் டிஜிட்டல் கம்யூனிகேஷனை இன்னும் கொஞ்சம் அழகா ஆக்க வெறும் 12x12 pixel 176 எமோஜிகளை உருவாக்குனாரு. அன்னைக்கு ஆரம்பிச்ச இந்த எமோஜி புரட்சி இன்னைக்கு ஆக்ஸ்போர்டு டிக்ஷனரியை திரும்பி பார்க்க வச்சிருக்கு. எஸ், 2015 ஆக்ஸ்போர்டு டிக்ஷனரியோட வேர்ட் ஆஃப் த இயர் ஒரு வார்த்தை கிடையாது. நம்ம எல்லோரும் யூஸ் பண்ற சிரிச்சு சிரிச்சு கண்ணில் தண்ணி வருமே, அந்த எமோஜி தான். வார்த்தைகளால சொல்ல முடியாத நிறைய விஷயங்களை நம்ம ஃபீலிங்ஸை ஒரு சின்ன மஞ்சள் முகம் அழகாக சொல்லிட்டு போயிடுது. கோபமா இருந்தாலும் சரி, வெக்கமா இருந்தாலும் சரி, காதலா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் நம்மகிட்ட ஒரு எமோஜி இருக்கு. வாங்க ஒரு பாட்டு கிட்ட வரலாம்.

0: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
1: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி.
2: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
3: சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
4: நேரம் 12:28. வரலாற்றில் இன்றில் அடுத்ததா, இன்னைக்கு நம்ம இந்திய வரலாற்றில் மிக முக்கியமான நெகிழ்ச்சியான ஒரு பக்கம் இருக்கு. வடகிழக்கு இந்தியாவோட மாபெரும் ஃப்ரீடம் ஃபைட்டர் யூத்ரோட் சிங் அவர்களோட நினைவு தினம். மேகாலயா ஸ்டேட்ல உள்ள காசி பகுதியோட தலைவராக இருந்தவர் தான் யூத்ரோட் சிங். 1826

0: வருஷ காலகட்டத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கம் அந்த பகுதியில் ரோடு போடணும் அப்படின்னு இவர்கிட்ட அனுமதி கேட்டாங்க. தங்களுடைய மக்களின் உரிமைகளுக்கும் ஃப்ரீடமுக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படிங்கிற நிபந்தனையோட இவர் அதுக்கு சம்மதம் சொன்னார். ஆனால் காலப்போக்கில் பிரிட்டிஷ் அரசாங்கம் ஆதிக்கம் பண்ண ஆரம்பிக்கும், அதை தட்டி கேட்டு தன்னோட மண்ணோட ஃப்ரீடமுக்காக போராட ஆரம்பித்தார். எதிர்த்தரப்பில் நவீன ஆயுதங்கள் இருந்தாலும் இவரும் இவரோட மக்களும் தங்களோட பாரம்பரிய ஆயுதங்களை மட்டுமே வச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட பின்வாங்காமல் ரொம்ப தீரத்தோட போராடினாங்க. தன் மக்களுக்காகவே வாழ்ந்து சிறைபிடிக்கப்பட்ட அந்த மாவீரன் 1835 இதே ஜூலை 17 சிறையிலே வீரமரணம் அடைஞ்சாரு. அவரோட இந்த தியாகத்தை நினைவு கூறும் விதமா மேகாலயா ஸ்டேட்ல ஒவ்வொரு வருஷமும் இன்னைக்கு அரசு விடுமுறை விட்டு அவருக்கு நெகிழ்ச்சியா அஞ்சலி செலுத்துறாங்க.
1: வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884216.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஹரியானா மாநிலம் ஜிந்தில் தொடங்கி வைத்தார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களில் இந்திய மாலுமிகளை பணியமர்த்த வேண்டாம் என்று இந்திய கடல்சார் நிர்வாக தலைமை இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. சர்வதேச நீதி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. அமெரிக்க தேர்தலில் சீனாவின் தலையீடு உள்ளதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். ஹைட்ரஜன் ரயில் சேவை என்ற கனவு இன்று நிறைவேறியுள்ளது தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஹரியானா மாநிலம் ஜிந்த் சோனிபட் இடையே நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை பிரதமர் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சுயசார்பு இந்தியா மற்றும் நீடித்த வளர்ச்சியை எட்டியுள்ளதை இந்நாள் உறுதி செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். ஹைட்ரஜன் ரயில் திட்டத்தை கொண்டு வருவதற்காக பாடுபட்ட பொறியியல் வல்லுநர்கள், பணியாளர்கள் மற்றும் அனைத்து தரப்பினருக்கும் தமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக அவர் கூறியுள்ளார். இத்திட்டத்திற்காக பங்களித்த அனைவரையும் பாராட்டுவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஹைட்ரஜன் ரயில் தூய எரிசக்திக்கான புதிய கண்டுபிடிப்பு என்று கூறியுள்ளார். உலக தரத்திலான ரயில்வே கட்டமைப்பையும் தரமான போக்குவரத்தையும் இது உறுதி செய்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் ஹைட்ரஜன் ரயில் சேவை தொடங்கப்பட்டிருப்பது நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய மைல்கல் என்று ஐநா சுற்றுச்சூழல் திட்ட முன்னாள் இயக்குநர் திரு எரிக் சொலேம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், தூய்மை எரிசக்திக்கு அடையாளமாக இந்த திட்டம் அமைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா 3 நாள் பயணமாக மேற்குவங்க மாநிலம் செல்கிறார். இன்றிரவு சிலிகுரி செல்லும் அவர் எல்லை பாதுகாப்பு படையின் தலைமையகத்திற்கு செல்கிறார். நாளை காலை எல்லை பாதுகாப்பு படையின் 18வது படைப்பிரிவில் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தும் அவர் உரையாற்றவுள்ளார். எல்லை பாதுகாப்பு படையை மேம்படுத்துவது குறித்தும் அதிகாரிகளிடையே அவர் ஆலோசனை நடத்துகிறார். மேற்குவங்க மாநிலத்தில் புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்களை அமல்படுத்துவது குறித்தும் அதிகாரிகளிடையே திரு அமித்ஷா ஆலோசிக்கவுள்ளார். சர்வதேச நீதி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. 1998 இதே நாளில் இனப்படுகொலை, போர்க்குற்றங்கள், ஆக்கிரமிப்பு போன்றவற்றிலிருந்து மனித சமுதாயத்தை பாதுகாப்பதற்காக கொண்டுவரப்பட்ட ரோம் அரசியல் சாசனத்தை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டதன் நினைவாக சர்வதேச நீதி தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்நாளையொட்டி மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நீதி, சமத்துவம் மற்றும் நல்லிணக்கம் கொண்ட சமுதாயத்தை கட்டமைக்க உறுதி ஏற்போம் என்று குறிப்பிட்டுள்ளார். அனைவருக்கும் சமவாய்ப்பு கிடைக்கப்பெற வேண்டும் என்றும், நேர்மையான சமூக கட்டமைப்பும் மனித மாண்புகளும் கொண்ட சமுதாயம் உருவாக வேண்டும் என்றும், அனைவருக்கும் பொதுவான நீதி கிடைக்கப்பெற வேண்டும் என்றும் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை ஒட்டி அனைத்துக் கட்சிக் கூட்டம் வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளது. மழைக்கால கூட்டத்தொடர் வரும் திங்கட்கிழமை முதல் அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள நிலையில், அவையை சுமூகமாக நடத்துவது குறித்து மத்திய அரசு தரப்பில் ஆலோசனை நடத்தப்படவுள்ளது. இந்த கூட்டத்தொடரில் முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களில் இந்திய மாலுமிகளை பணியமர்த்த வேண்டாம் என்று கப்பல் உரிமையாளர்கள் மற்றும் நிர்வாகத்தினரை இந்திய

0: கடல்சார் நிர்வாக தலைமை இயக்குநரகம் கேட்டுக் கொண்டுள்ளது. வளைகுடா நாடுகள் மண்டலத்தில் நிலவும் அசாதாரண சூழ்நிலையை கருத்தில் கொண்டு மறு உத்தரவு வரும் வரை இதனை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பிற நாட்டு கொடியுடன் வர்த்தக பயன்பாட்டிற்காக இயக்கப்படும் கப்பல்களின் மீது அண்மையில் நடத்தப்பட்ட தாக்குதலின்போது இந்திய மாலுமி உயிரிழந்த சம்பவத்தையும் அது சுட்டிக்காட்டியுள்ளது. இந்திய மாலுமிகளின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் ஒத்துழைப்பு தருமாறு கப்பல் உரிமையாளர்களை இந்திய கடல்சார் நிர்வாக தலைமை இயக்குநரகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மால்டோவா, ருமேனியா, வடக்கு மெசடோனியா நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக நாளை மறுநாள் புறப்பட்டுச் செல்கிறார். வரும் திங்கட்கிழமை அன்று மால்டோவா அதிபர் மஜா சந்துவை சந்தித்து குடியரசுத் தலைவர் பேசவுள்ளார். அந்நாட்டின் நாடாளுமன்ற அவைத்தலைவரை சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையேயான நாடாளுமன்ற நடைமுறைகள் குறித்தும் அவர் பேசவுள்ளார். இந்திய வம்சாவளியினர் மற்றும் தொழிலதிபர்களையும் திருமதி திரௌபதி முர்மு சந்தித்து கலந்துரையாடவுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக இணையதளம் வாயிலாக மக்கள் தங்களது விவரங்களை பதிவு செய்யும் நடைமுறை தமிழகத்தில் இன்று தொடங்கியது. இதுகுறித்து அனைத்து மாவட்டங்களிலும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. தூத்துக்குடி மாவட்டத்தில் இப்பணி தொடங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு விஷ்ணு மகாஜன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: சென்சஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இன்னைக்கு அந்த செல்ஃப் எனுமரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதுல பொதுமக்கள் வந்து அவங்களோட ஹவுஸ் டீடைல்ஸ் வந்து அவங்களே வெப்சைட்ல ஏத்தி அவங்க முடிச்சு கொள்ளலாம். எனுமரேட்டர்ஸ் வரும்போது அந்த செல்ஃப் எனுமரேஷன் ஐடி மட்டும் அவங்களுக்கு சொன்னா அவங்க அதை வெரிஃபை பண்ணி முடிச்சிருவாங்க. கொஞ்சம் ஈஸியா ப்ராசஸ் ஸ்மூதா முடியும். ஃபர்ஸ்ட்ல இருந்து ரெகுலர் ஹவுஸ் லிஸ்டிங் ஆபரேஷன்ஸ் மோர் தேன் 2,800 எனுமரேட்டர்ஸ் இருக்காங்க.
0: உலக புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் ரத யாத்திரை நேற்று தொடங்கியுள்ள நிலையில் 2வது நாளாக இன்றும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பூரி ஜெகநாதர், பாலபத்ரா, தேவி சுபத்ரா, சுதர்ஷன் ஆகியோர் எழுந்தருளியுள்ள ரதங்களை லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசித்து வருகின்றனர். மேற்குவங்க மாநிலம் முர்ஷிதாபாத்தில் இன்று காலை நேரிட்ட விபத்தில் 4 மாணவர்கள் உயிரிழந்தனர். பள்ளி மாணவர்களை ஏற்றிச் சென்ற வேன் கோவிந்தபூர் என்ற இடத்தில் ஆளில்லா ரயில்வே லெவல் கிராசிங்கை கடக்க முற்பட்டபோது ரயில் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் காயமடைந்த மேலும் 4 மாணவர்களும் வேன் ஓட்டுநரும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். பாகிஸ்தானில் உள்ள ஜெய்ஷி முகமது தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடைய 5 பேரை குஜராத் மாநில தீவிரவாத தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர். இவர்கள் பத்தான் மாவட்டத்தில் உள்ள காதியால் கிராமத்திலிருந்து செயல்பட்டு வந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. அமெரிக்க தேர்தலில் சீனாவின் தலையீடு உள்ளதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். தொலைக்காட்சி ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டியில் அமெரிக்க அதிபரின் தலைமைக்கு எதிரான பிரச்சாரத்தை அந்நாடு மேற்கொண்டிருப்பதாகவும் கோடிக்கணக்கான அமெரிக்க வாக்காளர்களின் தகவல்களை சீனா சட்டவிரோதமாக சேகரித்து வருவதாகவும் குறிப்பிட்டார். இந்நிலையில் அமெரிக்க தேர்தல் பாதுகாப்பு தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் உடனடியாக சரிபார்க்க வேண்டும் என திரு டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக எந்தெந்த தகவல்கள் சீனாவிடம் சென்றுள்ளது என்பதை உறுதி செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். சீனாவில் உள்ள மக்கள் குடியரசுக் கட்சி கடந்த 2020 18 மாகாணங்களில் உள்ள வாக்காளர்கள் குறித்த ஆவணங்களை முறைகேடாக சேகரித்ததாக திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் அமர்நாத் யாத்ரீகர்கள் சென்று கொண்டிருந்த பேருந்து தீப்பிடித்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த 47 யாத்ரீகர்களும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். ராஜஸ்தானிலிருந்து சென்ற படுக்கை வசதிகளுடன் கொண்ட இந்த பேருந்தில் யாத்ரீகர்கள் பயணித்ததாகவும் நள்ளிரவில் தீப்பற்றியது கண்டறியப்பட்டு பயணிகள் இறக்கிவிடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராம்பன் மாவட்டத்தில் உள்ள கரூல் என்ற இடத்தில் இந்த விபத்து நிகழ்ந்ததாகவும் உடனடியாக சம்பவ இடத்திற்கு காவல்துறையினர், மத்திய ரிசர்வ் படையினர், ராணுவம் மற்றும் பேரிடர் மீட்புப் படையினர், தீயணைப்புத் துறையினர் விரைந்து சென்று மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவரை எதிர்த்து விளையாடவிருந்த ஜப்பானின் நவோமி ஒக்குகாரா காயம் காரணமாக வெளியேறியதை அடுத்து பி வி சிந்து அரையிறுதிக்கு தகுதி

0: பெற்றார். இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் யுக்ரைனின் டெனிஸ் மல்ச்சனோவ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-2 என்ற செட் கணக்கில் ஈக்வடாரின் அல்வேரோ அர்ஜென்டினாவின் கன்சலோ இணையை வென்றது. இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஹரியானா மாநிலம் ஜிந்தில் தொடங்கி வைத்தார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களில் இந்திய மாலுமிகளை பணியமர்த்த வேண்டாம் என்று இந்திய கடல்சார் நிர்வாக தலைமை இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. சர்வதேச நீதி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. அமெரிக்க தேர்தலில் சீனாவின் தலையீடு உள்ளதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
3: இந்த பெண் தனக்கு வெகு காலமாக தெரிந்தவள் போலவும், எனவே தாய்மையின் பரிவோடும் பாசத்தோடும் அவளை நேசிப்பது போலவும் தாய்க்கு தோன்றியது. அடுத்த அறையில் நடந்து கொண்டிருந்த சம்பாஷணையை கேட்கும்போது அவள் தன்னுள் புன்னகை செய்து கொண்டாள். நஹோத்கா, உங்களுக்கு என்ன கவலை என்று கேட்டாள் அந்த பெண். பெரிய கவலை ஒன்றுமில்லை என்று அமைதியுடன் பதில் சொன்னான் அந்த ஹஹோல். இந்த பெரியம்மாவுக்கு நல்ல கண்கள் இருக்கின்றன. எனது அம்மாவுக்கும் இந்த மாதிரிதான் கண்கள் இருந்திருக்குமோ என்று யோசித்தேன். நான் அடிக்கடி என் தாயை பற்றியே நினைக்கிறேன். அவள் இன்னும் உயிரோடு இருப்பதாகவே நான் கருதுகிறேன். உங்கள் தாய் செத்துப்போய்விட்டதாக சொல்லவில்லை? ஆனால் என்னுடைய வளர்ப்பு தாய் தான் செத்துப்போனாள். நான் என்னை பெற்றெடுத்த தாயை பற்றி சொல்லுகிறேன். ஒருவேளை அவள் கீவ் நகர தெருக்களில் பிச்சை எடுத்து திரிந்து கொண்டிருக்கிறாளோ என்று எண்ணுகிறேன். பிச்சை எடுப்பதும் ஓட்கா குடிப்பதும் அவள் குடித்திருக்கும் போது போலீசார் அவள் முகத்தில் ஓங்கி அறையவும் கூடும். என் அருமை பையனே என்று பெருமூச்சு விட்டபடி நினைத்து கொண்டாள் தாய். நதாஷா விரைவாகவும் மென்மையாகவும் உணர்ச்சி மயமாகவும் ஏதோ பேசினாள். மீண்டும் அந்த ஹஹோல் பேச ஆரம்பித்து விட்டான். நீங்கள் இன்னும் சின்ன பிள்ளை, உங்களுக்கு உலக ஞானம் போதாது. உலகத்துக்குள் ஒரு மனிதனை கொண்டு வருவதே சிரமம், அவனை நல்லவனாக வாழ செய்வது அதைவிட சிரமம். என்னமாய் பேசுகிறான் என்று தனக்குத்தானே வியந்து கொண்டாள் தாய். அந்த ஹஹோலிடம் ஏதாவது அன்பான வார்த்தையாக பேசிவிட வேண்டும் என்ற உணர்ச்சி அவளுக்கு ஏற்பட்டது. ஆனால் திடீரென கதவு திறக்கப்பட்டது. உள்ளே பழைய திருட்டு புள்ளியான தனிக்கோவின் மகன் நிக்கலாய் விசோஷிவ் கோல் வந்து சேர்ந்தான். நிக்கலாய் மனிதரை அண்டி வாழாத தனிக்குணத்தால் அந்த குடியிருப்பு முழுவதிலுமே பிரபலமான புள்ளி. அவன் எப்பொழுதுமே யாரிடமும் ஒட்டி பழகுவதில்லை, எட்டியே நிற்பான். எனவே மற்றவர்கள் அவனை கேலி செய்து வந்தனர். என்னது நிக்கலாய் என்று வியப்புடன் கேட்டாள் அவள். அவளுக்கு வணக்கம் கூட கூறாமல் அம்மை தழும்பு விழுந்த தனது அகலமான முகத்தை உள்ளங்கையால் துடைத்து விட்டு கொண்டு வரட்டு குரலில் கேட்டான் அவன். பாவல் இல்லையா? இல்லை. அவன் அந்த அறையை ஒரு பார்வை பார்த்துவிட்டு உள்ளே நுழைந்தான். வணக்கம் தோழர்களே என்றான் அவன். இவனும் கூடவா என்று வெறுப்புடன் நினைத்தாள் தாய். நதாஷா குஞ்சமாயும் மகிழ்ச்சியுடனும் கரம் நீட்டி அவனை வரவேற்றது அவளுக்கு பேராச்சரியம் விளைவித்தது. நிக்கலாய்க்கு பின்னர் வேறு இருவர் வந்தனர். அவர்கள் இருவரும் பருவமுற்றாத வாலிபர்கள். தாய்க்கு அவர்களில் ஒருவனை தெரியும். கூர்மையான முகமும் சுருண்ட தலைமயிரும் அகன்ற நெற்றியும் கொண்ட அந்த பையனின் பெயர் ஃபியோதர். தொழிற்சாலையின் பழைய தொழிலாளியான சிசோவ் என்பவனின் மருமகன். அடுத்தவன் கொஞ்சம் அடக்கமானவன். அவன் தன் தலைமயிரை வழித்து வாரிவிட்டிருந்தான். அவளுக்கு அந்த பையனை தெரியாது. எனினும்

0: அவனை பார்த்ததும் அவளுக்கு எந்த பயமும் தோன்றவில்லை. கடைசியாக பாவல் வந்து சேர்ந்தான். அவனோடு தாய்க்கு இனம் தெரிந்த வேறு இரு தொழிலாள இளைஞர்களும் வந்து சேர்ந்தனர். நீ தேநீருக்கு தண்ணீர் வைத்து விட்டாயா என்று அன்போடு கேட்டான் பாவல். மிக நன்றி, நான் போய் கொஞ்சம் ஓட்கா வாங்கி வரட்டுமா என்று கேட்டாள் அவள். காரணம் தெரியாது, ஏதோ ஒன்றுக்கு தான் எப்படி நன்றி செலுத்துவது என்பது தெரியாமல் தான் இப்படி கேட்டாள் அவள். இல்லை இல்லை, தேவையில்லை என்று அன்பு ததும்பும் புன்னகையோடு சொன்னான் பாவல். அவளை கேலி செய்வதற்காகவே தன் மகன் இந்த கோஷ்டியை பற்றி இல்லாததும் பொல்லாததுமாய் கூறி பயம் காட்டிவிட்டதாக அவள் திடீரென நினைத்தாள். அது சரி, இவர்கள்தானா அந்த சட்டவிரோதமான நபர்கள் என்று மெதுவாக கேட்டாள் அவள். இவர்களேதான் என்று பதில் கூறிவிட்டு அடுத்த அறைக்குள் நுழைந்தான் பாவல். ஐய என்று அன்பு கலந்த வியப்புடன் சொன்னாள் அவள். பிறகு தனக்குள்ளே இளக்காரமாக நினைத்து கொண்டாள், இன்னும் இவன் குழந்தைதான். தேநீர் தயாராகிவிட்டது. அதை எடுத்துக்கொண்டு தாய் அறைக்குள் நுழைந்தாள். விருந்தாளிகள் அனைவரும் மேஜையை சுற்றி உட்கார்ந்திருந்தார்கள். நதாஷா ஒரு மூலையில் விளக்கடியில் ஒரு புத்தகத்துடன் உட்கார்ந்திருந்தாள். மனிதர்கள் ஏன் இப்படி மோசமாக வாழ்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் என்று ஆரம்பித்தாள். ஏன் அவர்களே மோசமானவர்களாக இருக்கிறார்கள் என்று குறுக்கிட்டான் அந்த ஹஹோல். அதற்கு வாழ்க்கையை அவர்கள் எப்படி தொடங்கினார்கள் என்று பார்க்க வேண்டும். நன்றாய் பாருங்கள் கண்மணிகளே, நன்றாய் பாருங்கள் என்று தேநீர் தயாரித்தபடி சொன்னாள் தாய். எல்லோரும் மௌனமானார்கள். நீ என்ன சொல்கிறாய் அம்மா என்று முகத்தை சுழித்து கொண்டே கேட்டான் பாவல். என்னவா, அவள் ஒரு பார்வை பார்த்தாள். எல்லோரும் தன்னையே பார்த்து கொண்டிருப்பதை கண்டாள். என்னவோ நான் எனக்குள் பேசிக்கொண்டேன் என்று குழறினாள் அவள். நீங்கள் நன்றாய் பாருங்கள் என்று சொன்னேன். நதாஷா சிரித்தாள். பாவல் உள்ளுக்குள் கிழுக்கிழுத்தான். தேநீருக்கு நன்றி அம்மா என்றான் ஹஹோல். தேநீரை குடித்துவிட்டு நன்றி சொல்லுங்கள் என்றாள் அவள். பிறகு தன் மகனை லேசாக பார்த்துவிட்டு, நான் உங்களுக்கு இடைஞ்சலாக நிற்கிறேனா என்று கேட்டாள். விருந்து கொடுக்கிற நீங்கள் விருந்தாளிகளான எங்களுக்கு எப்படி இடைஞ்சலாக இருக்க முடியும் என்று பதில் அளித்தாள் நதாஷா. எனக்கு கொஞ்சம் தேநீர் கொடுங்கள். உடலெல்லாம் ஒரேடியாக நடுங்குகிறது. கால்கள் ஐஸ் போலவே குளிர்ந்து விட்டன என்று ஒரு குழந்தையைப் போல பரிதாபமாக கேட்டாள் அவள். இதோ இதோ என்று அவசர அவசரமாக கத்தினாள் தாய். நதாஷா தேநீரை பருகிய பின்னர் உறக்க பெருமூச்சு விட்டாள். அவளது சடையை தோல் மீது இழுத்து போட்டுக்கொண்டு தன் கையில் இருந்த மஞ்சள் அட்டை போட்ட படங்கள் நிறைந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தாள். தேநீரை ஊற்றும் போதும் பாத்திரங்களை அகற்றும் போதும் சத்தமே உண்டாகாதபடி பதனமாக பரிமாறிக்கொண்டிருந்த தாய் நதாஷா வாசிப்பதையும் கேட்டுக்கொண்டிருந்தாள். அவளது மணிக்குரல் கொதிக்கும் தேநீர் பாத்திரத்தின் ஆவி இறைச்சலின் மங்கிய ரீங்காரத்தோடு இணைந்து முயங்கி ஒலித்தது. ஒரு காலத்தில் குகைகளில் வாழ்ந்து கற்களை கொண்டு வேட்டையாடிய காட்டு மனிதர்களை பற்றிய அழகான கதைகள் சங்கிலி தொடர்போல் பிறந்து கட்டு குலைந்து விரிந்து அந்த அறை முழுவதும் நிரம்பி ஒலி செய்ய ஆரம்பித்தன. இந்த கதைகள் எல்லாம் தாய்க்கு பாட்டி கதையைப் போல் இருந்தன. அவள் தன் மகனையே பார்த்து கொண்டிருந்தாள். இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்வதை அவர்கள் ஏன் தடை செய்ய வேண்டும் என்பதை கேட்டுவிட வேண்டும் போலிருந்தது அவளுக்கு. ஆனால் நதாஷா வாசிப்பதை கேட்பதில் தாய்க்கு விரைவில் அலுப்பு தட்டிவிட்டது. எனவே வந்திருந்த விருந்தாளிகளை அவர்களோ அல்லது தன் மகனோ அறிந்து கொள்ள முடியாதபடி கூர்ந்து நோக்கி ஒவ்வொருவரையும் அளந்து பார்த்து தனக்குத்தானே மதிப்பிட்டுக் கொண்டிருந்தாள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்கநகை.

0: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
3: இனி கேட்கலாம் ஒரு மணிக்கான செய்திச் சுருக்கம்.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். இன்று சர்வதேச நீதி தினத்தை முன்னிட்டு மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் நாடு முழுவதும் உள்ள மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். நீதி மற்றும் சமத்துவம் நிறைந்த கருணைமிக்க சமூகத்தை உருவாக்குவது நம் அனைவரின் கூட்டு பொறுப்பு என்றும், ஒவ்வொரு குடிமகனுக்கும் நீதி கிடைக்கக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்க மக்கள் உறுதியேற்க வேண்டும் என்றும் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் கேட்டுக்கொண்டுள்ளார். உயிரி பொருளாதாரம் மூலம் உணவு பாதுகாப்பை மேம்படுத்த முடியும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிஜேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் இது தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், உயிரி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் உலக நாடுகளில் இந்தியா முன்னணி நாடாக விளங்குவதாக அவர் குறிப்பிட்டார். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக தமிழகத்தில் தங்களது விவரங்களை தாங்களாகவே இணையவழி வாயிலாக பதிவு செய்யும் நடைமுறை இன்று தொடங்குகிறது. இது தொடர்பாக ஆகாஷ்வாணி செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநர் திரு சுந்தரேஷ் பாபு, வரும் ஆகஸ்ட் 1 முதல் 31 வரை இந்த பணிகளுக்கு மக்கள் ஒத்துழைப்பை அளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இந்திய ராணுவத்தின் சென்னை மண்டல ஆள்சேர்ப்பு அலுவலகம் புதுச்சேரியில் வரும் ஆகஸ்ட் 1 முதல் 10 வரை அனைத்து அக்னிவீர் பணியிடங்களுக்கான ஆள்சேர்ப்பு முகாம் ஒன்றை நடத்தவுள்ளது. கடலூர், விழுப்புரம், வேலூர், திருவண்ணாமலை உட்பட 11 தமிழக மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் இதில் பங்கேற்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நோயிலிருந்து விடுதலை என்னும் 1 கால சிறப்பு பிரச்சார இயக்கத்தை ஒட்டி அமைக்கப்பட்டுள்ள இலவச மருத்துவ பதிவு மையத்தை ஜிப்மர் இயக்குநர் டாக்டர் வீர்சிங் நேகி திறந்து வைத்தார். ஜிப்மரில் நேற்று தொடங்கிய முகாமில் தகுதியுள்ள பயனாளிகளுக்கு ஆயுஷ்மான் பாரத் ஜன் ஆரோக்கிய அட்டை, ஆயுஷ்மான் வை வந்தனா அட்டை மற்றும் ஆபா கணக்கு எண்கள் இப்பிரச்சாரத்தின் போது இலவசமாக பதிவு செய்து வழங்கப்படும். 15 வரை ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்தில் இதற்கென பிரத்யேகமாக அமைக்கப்பட்டுள்ள பதிவு மையங்களை தினமும் காலை 6:30 முதல் மாலை 4 வரை பொதுமக்கள் அணுகி பயன்பெறலாம் என்றும் ஜிப்மர் இயக்குநர் டாக்டர் வீர்சிங் நேகி பேசுகையில் குறிப்பிட்டார். சென்னையில் மேற்கொள்ளப்பட்ட கள ஆய்வில் சுமார் 2800 தெருவிளக்குகள் எரியாமல் இருப்பது கண்டறியப்பட்டு அவற்றை ஒளிரச் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் கூறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு. வணக்கம்.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:03.
2: வணக்கம் நேர்களே, FM Rainbow 102.8 இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே, நான் உங்க ஆர்ஜே ஆஷா. ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில இன்னைக்கு நாடகத்துறையில் பயணம் குறித்து சி பிரமிளா மேரி அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதியை கேட்கலாம்.
3: ஓகே, இப்ப ஜென்ரலா வந்து நீங்க ஒரு நாடகத்துல ஒரு ரோலுக்கு கமிட் ஆயிடுறீங்க, எப்படி உங்களோட ப்ரிப்பரேஷன் இருக்கும், எப்படி அந்த கதாபாத்திரத்துக்காக நீங்க தயாராகிறீங்க?
4: அதோட இயக்குனர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நாள் அழைச்சி எங்கெல்லாம் பேசுவாங்க, பேசிட்டு முதல் நாள் ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்க. ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு இந்தந்த நாள்ல இந்தந்த கிழமையில ரிஹர்சல் நடக்கும், ஒத்திகை நடக்கும்,

0: அப்பெல்லாம் நீங்க வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. விடுமுறை நாட்கள்ல தான் வைப்பாங்க. இப்ப நாடகம் நடிக்கிறதுக்கு முன்னாடி ஒத்திகை பார்ப்போம் இல்லையா, அது வந்து நான் வீட்டுல எப்படி செய்வேன்னா, இங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்க கிட்டயும் அந்த ஸ்கிரிப்ட கொடுத்துட்டு நான் நடிச்சு காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் நான் கண்ணாடி முன்னாடியும் நடிச்சு பார்ப்பேன். அதுக்கப்புறம் என்னோட இருக்கிற நண்பர்கள் அவங்க கிட்ட கொடுத்துட்டு நடிச்சு பார்ப்பேன்.
1: இப்போ ஒரு டைலாக் உங்களுக்கு கொடுத்துடுறாங்க, இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டா தான் பேசுறோமா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்க செக் பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரி சில திருத்தங்கள்லாம் சொல்லுவாங்கல்ல சுத்தி இருக்கிறவங்க, இப்படி பண்ண நல்லா இருக்கும், அப்படி பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. சோ அதெல்லாம் எப்படி ஏத்துக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி உங்களை நீங்களே தயார்படுத்திப்பீங்க?
0: இல்ல, என்ன பொறுத்த வரைக்கும், ஏன்னா நமக்கு தெரியாது மத்தவங்களுக்கு தெரியும் இல்லையா, கற்றது கையளவு கல்லாது உலகளவு இருக்கு. ஏன்னா நான் வந்து சின்ன பிள்ளையா இருந்தா கூட அது நல்லது சொன்னா ஏத்துப்பேன், அந்த மாதிரி மனநிலை எனக்கு இருக்கும். பொது இடம் வந்தபோது பெரியவங்க சொல்லும் போது சரி தப்புதான், ஏன்னா நமக்கு தெரியல அவங்க சொல்றாங்கன்னு அடுத்த முறை அதை திருத்தி செயல்படுத்துவேன்.
1: ஓகே, நீங்க நிறைய கதாபாத்திரங்கள் எல்லாம் பாத்திருப்பீங்க நாடகத்துல, அது மாதிரி நீங்க வியந்து பார்த்தாப்பா இந்த அளவு அவங்க நடிக்கிறாங்களே, எந்த அளவுக்கு அவங்க உள்வாங்கி நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு யாராவது கண்டிப்பா நீங்க வந்து ஆச்சரியப்பட்டு பாத்திருப்பீங்க, அந்த மாதிரி நீங்க பார்த்தவங்க யாரு?
0: நான் பார்த்தேன்னா விஜின்றவங்க, அவங்க நடிப்பாங்க, அவங்க எல்லா கதாபாத்திரமும் நடிப்பாங்க, சாமி வேடம் நிறைய டைலாக் அதுக்கேத்த மாதிரி நடிப்பாங்க. பாப்பேன், நான் பார்த்து வியந்திருக்கேன். சரி, நம்மளும் அது போல நடிக்கணும்ன்ற ஒரு ஆர்வமும் ஏற்படும்.
1: நீங்க இந்த மாதிரி நாடகம் எல்லாம் நிறைய மேடைகள் எல்லாம் வந்து நீங்க நடிச்சிருக்கீங்க, சோ அந்த மாதிரி மேடையில நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் ஏதாவது இருக்கா?
0: சுவாரஸ்யமான சம்பவம் சொன்னா, ஒரே மேடையில நான்கு நாடகத்துல நாலு கதாபாத்திரத்தை நடிச்சேன். அது எனக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு நாளா அமைஞ்சது. முதல்ல என்னன்னா டீச்சர் ரோல் நடிச்சேன், அதுக்கடுத்து தோழியா நடிச்சேன், அடுத்தது வந்து ஒரு அகதி, அடுத்தது வந்து கணக்க பிள்ளை கதாபாத்திரம்.
1: இப்ப ஒரே டைம்ல வந்து ஒரே மேடையில அடுத்தடுத்து நான்கு நாடகங்கள், இதுக்கெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் ஆவீங்க? ஏன்னா இப்ப நான்கு நாடகங்களையும் நான்கு ரோல் இருக்கு, சோ அதுக்கான டயலாக்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணணும், கரெக்டா அதுக்கேத்த மாதிரி அந்த ஃப்ளோ வரணும், இதெல்லாம் நீங்க எப்படி வந்து சமாளிக்கிறீங்க?
0: இப்ப ஒரு நாடகத்துல நம்ம ஒரு கதாபாத்திரம் நடிக்கிறேன்னா, அதை உள்வாங்கிட்டா நம்ம அது வந்து ஈஸியாவே இருக்கும் எந்த கேரக்டர் எடுத்தாலுமே. அது போலதான் நான் இதுல பயணிச்சேன், ஒரே மேடையில நான்கு நாடகங்கள் நடிச்சேன்.
1: மேம் தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.
2: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும், பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884216.

சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு

0: அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை TNPSC பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884-21666.
1: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8 ஹை ஸ்னேக் தி நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறோம் நாடகத்துறையில் பயணம் குறித்து.
2: நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க திருமதி சி பிரமிளா மேரி. தொடர்ந்து பேசலாம். நீங்க நிறைய மேடையை பாத்திருப்பீங்க, நிறைய நாடகங்களையும் நடிச்சிருப்பீங்க. பார்வையாளர்கள் கிட்ட கிடைக்கிற அந்த பாராட்டு உங்களை எப்படி ஊக்கப்படுத்துது?
3: பார்வையாளர்களின் பாராட்டுன்றது என்னன்னா கைத்தட்டல். ஒரு கலைஞனுக்கு முக்கியமானது கைத்தட்டல். அந்த நம்ம அந்த கதாபாத்திரம் நடிக்கும் பொழுது கைத்தட்டல் நமக்கு சத்தம் கேட்கும். அப்போ நம்மளோட கதாபாத்திரம் அங்க வெற்றி அடைஞ்சிச்சு அப்படின்னு நம்ம நம்புறோம். ஒரு கலைஞனுக்கு பணமோ செல்வமோ முக்கியம் கிடையாது, மக்களோட பாராட்டு தான் அவரை இன்னும் மேலே உயர்த்தும். நாடகம் நடிச்சிட்டு அந்த கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு மேடை விட்டு இறங்கி வருவோம் பாருங்க. இறங்கி வரும்போது சொல்வாங்க மக்கள்லாம், நீ நல்லா நடிச்சமா, அந்த வேடத்துல நீ நல்லா நடிச்சமா அப்படின்னு எல்லாரும் கை கொடுப்பாங்க, பாராட்டுவாங்க. அதுதான் ஒரு கலைஞனுக்கு சிறந்த பாராட்டு.
2: இப்ப நீங்க நிறைய பழைய நாடகங்கள்லாம் பாத்திருப்பீங்க. இப்ப அந்த பழைய நாடகங்களுக்கும் இன்றைய நாடகங்களுக்கும் என்ன நீங்க வித்தியாசம் நினைக்கிறீங்க?
3: இந்த பழைய நாடகம்னு எடுத்துக்கிட்டா 6 மணி நேரம் ஓடும். பாட்டு, வசனம், காட்சி எல்லாமே விரிவா சொல்லுவாங்க. ஆனா இன்றைய நாடகம் வந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நடக்கும். அதுல வெறும் கருத்து தான் முக்கியமா சொல்லுவாங்க. ஆனா உணர்வு ஒன்னாதான் இருக்கும். அன்னைக்கும் இன்னைக்கும் மக்களை அழ வைக்கும், சிரிக்க வைக்கும், சிந்திக்க வைக்கும் அந்த நாடகம்.
2: அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வந்து நிறைய இந்த கை கருவிகள்லாம் வந்து நிறைய யூஸ் பண்ணி ஒரு நாடகம் அப்படின்றத அரங்கேற்றுவாங்க. சோ எல்லாருமே அட் அ டைம்ல வந்து எல்லா வாத்தியங்களுமே இருக்கும், அததுக்கு ஒருத்தர் வச்சுட்டு எல்லாமே செய்வாங்க. சோ இப்ப இந்த தொழில்நுட்பங்கள் எல்லாம் ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல போயிட்டு இருக்கு. தொழில்நுட்பம் நாடக உலகில என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கு?
3: தொழில்நுட்பம் வந்து நாடகத்துறையில என்ன மாற்றம் ஏற்படுத்தி இருக்குன்னா, மைக் வந்ததால கத்தி பேச வேண்டாம், நம்ம உணர்வை வந்து மெல்லிசா காட்ட முடியும். லைட்டிங் மூலம் மழை, புயல், காலை, மாலை இதெல்லாமே காட்ட முடியும். சமூக வலைதளம் மூலமா உலகம் முழுக்க நம்ம நாடகத்தை பார்க்க முடியும். இதுல கெட்டதுன்னு சொன்னா, சில பேர் தொழில்நுட்பத்தை நம்பி நடிப்பையே மறந்துடுறாங்க. மேடையில மைக் இல்லைன்னா நம்மளால நடிக்கவே முடியாது அப்படின்னு நம்புறாங்க. நடிகனோட உடம்பு தான் முதல் தொழில்நுட்பம், அது நமக்கு தெரியல.
2: ஓகே, சமூக மாற்றத்துல நாடகத்தோட பங்கு என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
3: இந்த நாடகம் ஒரு பிரச்சார கருவி இல்ல, ஆனா பிரச்சனைய காட்டும் கண்ணாடி. மக்கள் சிரிச்சுக்கிட்டே சிந்திப்பாங்க இந்த நாடகத்தின் மூலமா. சட்டத்தால முடியாத மாற்றத்தை கூட இந்த நாடகத்தின் மூலம் செய்ய முடியும். ஏன்னா கலை நேரடியா இதயத்துக்குள்ள பேசும், நம்ம ஒவ்வொருவருடைய இதயத்துக்குள்ளயும் பேசும். அதனால சமூக மாற்றத்துல நாடகம் வந்து முக்கிய பங்கு வகிக்குன்னு சொல்லலாம்.
1: மேம் தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.
4: PM ஜெய் அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹே.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி. பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. ஒரு கிராம் வெள்ளிக்கு ரூபாய் 5 தள்ளுபடி. கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ரூபாய் 3 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
3: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை.

0: காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
1: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8ல ஹாய் ஸ்னேக் தி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறோம் நாடகத்துறையில் பயணம் குறித்து.
2: நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க திருமதி சி பிரமிளா மேரி. தொடர்ந்து பேசலாம். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து இந்த மேடை நாடகங்கள்லாம் வந்து இப்ப இருக்க ரொம்ப கம்மியாயிட்டே இருக்கு. இப்ப ஏன்னா நிறைய டிஜிட்டல் தொழில்நுட்பம் நிறைய இடங்கள்ல வந்து எல்லாம் மாறிக்கிட்டே வருது. சோ இந்த பழைய நாடக முறை அப்படின்றது இப்போ வந்து கொஞ்சம் எங்கேயோ ஒரு ரேரா தான் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இன்று இளைஞர்கள் நாடகத்துறைக்கு வர்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணும், ஏன்னா நிறைய பேர் வந்து இது மேலே ஆர்வம் இல்லாமல் இருக்கிறாங்க. சும்மா நாடகம் நடிச்சா பார்க்கறதோட சரி, ஆனால் அதில் நம்மளும் இன்வால்மெண்ட்டோடு நடிக்கணும் அப்படின்றது நிறைய பேர்கிட்ட இல்லை. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
3: இன்றைய இளைஞர்கள் வந்து இந்த சமூக வலைதளங்கள்லயே மூழ்கி இருக்காங்க. ரீல்ஸ் மட்டும் நம்பிக்கிட்டு செகண்ட்ல நடிச்சிட்டு போயிடுறாங்க. 3 மணி நேரம் மேடையில நிக்க முடியாம அவங்களோட செயல்பாடு இருக்கு. அதனால படிக்கணும், நம்ம சிலப்பு அதிகாரம் முதல் ஷேக்ஸ்பியர் வரை உள்ள நாடகங்களை படிக்கணும். நாடகம் வெறும் வசனம் இல்லை, அது ஒரு இலக்கியம். நம்ம உடலை பயிற்சிவிக்கிற யோகா, சிலம்பம், கலரி கத்துக்கணும். காசுக்காக இந்த நாடகத்துறைக்கு வராதிங்க, பசிக்காக வாங்க அப்படின்னு சொல்றேன் நான். சிலப்பதிகாரம் முதல் ஷேக்ஸ்பியர் நாடகம் வர படிக்கணும் இளைஞர்கள்லாம். நாடகம் வெறும் வசனம் இல்லை, அது ஒரு இலக்கியம். நம்ம உடலை பயிற்சி விக்கணும்னா யோகா, சிலம்பம், கலரி கத்துக்கிறோம். நம்ம நாடகம் நடிக்கும் போது நாடக பசிக்காக வரணும், காசுக்காக வரக்கூடாது என்று நிறைய இளைஞர்களுக்கு நான் சொல்றேன்.
2: ஓகே, உங்க வாழ்க்கையை மாற்றிய ஒரு நாடகம் அப்படின்னா நீங்க எதை சொல்வீங்க?
3: என்னுடைய வாழ்க்கையை மாற்றிய நாடகம் இல்லை, என்னை தற்போது வளர வைக்கிற கதாபாத்திரம் பார்த்தா டாக்டர் ரோல். ஏன்னா அந்த டாக்டரா நடிச்சப்போ பல இன்னல்கள் ஏற்பட்டுச்சு, அதையும் தாண்டி நடித்தேன். அப்படி நடிக்கும் பொழுது மக்களிடைய வரவேற்பும் கைத்தட்டலும் பெற்றதால அன்னையிலிருந்து பெரும்பாலும் பார்க்கிற மக்கள்லாம் டாக்டர் அம்மா, நீதானமா அந்த மேடையில டாக்டர் அம்மாவை நடிச்ச அப்படின்னு கேட்பாங்க.
2: அது மூலமா உங்களுக்கு
3: பல வாய்ப்புகள் கிடைச்சது.
2: நீங்க இப்ப நிறைய நாடகங்கள்ல நடிச்சிருக்கீங்க. சோ உங்களுக்கு பிடித்த நாடக ஆசிரியர் இல்ல உங்களுக்கு பிடித்த இயக்குனர் யாரு, ஏன்?
3: எனக்கு பிடிச்ச நாடக ஆசிரியர்னு பார்த்தா கோமல் சாமிநாதன். ஏன்னா அவர் உயர்ந்த தத்துவத்தையும் சாதாரண மக்கள் மொழியில சொன்னாரு. தண்ணீர் தண்ணீர்னு படிச்சா தாகம் எடுக்கும் அப்படின்ற அவரோட டைலாக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. இயக்குனர்னு பார்த்தா பிரசன்னா ராமசாமி. நீ என்ன உணர்றியோ இத பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சுதந்திரம் தருவாரு. மேடையில நடிகர் வந்து உயிரோட்டமா நடிக்கணும், இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. அதனால அந்த இயக்குனரை எனக்கு பிடிக்கும்.
1: மேம் தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.
0: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.

0: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8ல ஹாய் ஸ்னேக்தி நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறோம் நாடகத்துறையில் பயணம் குறித்து.
1: நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க திருமதி சி பிரமிளா மேரி. தொடர்ந்து பேசலாம். இந்த நாடகத்துறையில நீங்க பல வருடமா பயணிச்சுட்டு வரீங்க, சோ உங்களுக்கு கிடைச்ச விருது இல்ல அங்கீகாரங்கள் என்ன?
2: இந்த விருது வந்து பெருசா இல்லனாலும் அங்கீகாரம் தான் இந்த ஒரு கலைஞனுக்கு டானிக் அப்படின்னு பார்த்தா, ஈச் வேர்ல்ட் ரெக்கார்டு கலை ரத்ன அவார்டு, இது வந்து புதுவை அரசு கலை மாமணி சங்கம் வந்து கொடுத்தாங்க. அடுத்தது அசிஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு, இது புன்னகை பூக்கள் நாடகமன்ற நாடகத்துல நடிச்சதால இது கிடைச்சது. அச்சுவர் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டு அவார்டு, இது வந்து கண்மணி கிரியேஷன் நாடகத்துல எந்த நாடகத்திலயும் அதிக கதாபாத்திரங்கள் இல்லாம ஒரு 30-40 பேர் கொண்ட நாடகம் நடிச்சதால இந்த ஒரு விருது கிடைச்சது. அடுத்தது கலை பண்பாட்டுத்துறை நாடகம் மூலமா பல பாராட்டு சான்றிதழ் பெற்றிருக்கிறேன். அப்படி வந்து நம்ம கலை பண்பாட்டுத்துறையும் ஒவ்வொரு வருடமும் நாடகம் நடத்துவாங்க, அப்படி நடத்தும் போது அதுல பாராட்டு சான்றிதழும் விருதுகளும் பெற்றிருக்க. இதை தவிர்த்து பல தனியார் துறை நடத்தும் நாடக மன்றத்திலேயே இணைந்து பல விருதுகளையும் பதக்கங்களையும் பாராட்டு சான்றிதழையும் பெற்றிருக்கிறேன்.
1: நாடக பயணத்துல உங்களால மறக்க முடியாத ஒரு தருணம்னா என்ன சொல்வீங்க?
2: நாடக பயணத்துல மறக்க முடியாத தருணம்னா, கடந்த வருடம் காரைக்கால்ல பொம்மலாட்ட கலைஞரோட வாழ்க்கை சித்தரிக்கும் வகையில அவருக்காக ஒரு நாடகம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு 5-6 பேரை அழைச்சிட்டு போனாரு. அதுல வந்து பொம்மையாவே அந்த மேடையில வீச்சிருக்கணும், பொம்மையோட செயல்பாடு என்னவோ அந்த பொம்மை மாதிரியே நடக்கணும், அந்த பொம்மை என்னென்ன செய்யுமோ அது போல பொம்மை மாதிரியே நம்மளோட உடல் அசைவு இருக்கணும். அது கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு, ஏன்னா முதன்முறையா அது செய்யறதால. இப்ப நம்ம ஆஸ் யூஷுவலா நடக்கிற மாதிரி செஞ்சா அது வேற விஷயம், கதாபாத்திரம். இது பொம்மையா நடிக்கும்பொழுது அது ஒரு மறக்க முடியாத நிகழ்வா இருந்துச்சு.
0: மேம் தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்கநகை மாளிகை
4: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
3: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884221666.
1: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8 ஹாய் ஸ்னேக் தி நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறோம் நாடகத்துறையில் பயணம் குறித்து.
2: நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க திருமதி சி பிரமிளா மேரி. தொடர்ந்து பேசலாம். இப்ப நாடகத்துறைக்கு ஃப்ரெஷ்ஷா ஒருத்தவங்க வரப்போறாங்கன்னா அவங்களுக்கு நீங்க என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க?
3: நாடகத்துறைக்கு வர விரும்பும் இளைஞர்களுக்கு என்னுடைய அறிவுரை என்னன்னா, நம்ம வந்து எதுவுமே தெரியாத இந்த நாடக உலகத்துல கதாபாத்திரத்துல வரதுக்கு பதிலாக நிறைய பயிற்சி பட்டறைகள்லாம் இருக்கு அங்கங்க. அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு நம்ம பயிற்சி எடுத்துக்கிட்டு வந்தா நம்மளோட கதாபாத்திரத்தை வெகு விரைவா கத்துக்கலாம். நம்ம நடிக்கிறதும் எளிதா இருக்கும். நம்மளோட மேடை எப்படி வந்து பயன்படுத்தணும் அப்படின்றதும் நமக்கு தெரிய வரும்.
2: ஓகே, இப்ப நீங்க நார்மலா வந்து ஒரு கதாபாத்திரம் ஏற்று நடிக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து வசன உச்சரிப்பும் உடல் மொழியும் வந்து ரொம்பவே முக்கியம். பாடி லாங்குவேஜும் நம்ம எப்படி அந்த டயலாக டெலிவரி பண்றோம் சொல்லிட்டு. அது வந்து ஏன் நாடகத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்க?
3: ஏன் நினைக்கிறேன்னா அதுதான் மக்களிடையே அந்த ஒரு கருத்தை எடுத்துட்டு போய் சேர்க்கும். ஏன்னா மக்களோட பார்வைக்கும் அதுதான் தெரியும். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய குரல் முக்கியமா அங்க செயல்படுது.
2: இன்றைய காலகட்டத்துல நாடக கலை எதிர்கொள்ளும் சவால்கள் என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
3: நாடகம் அப்படின்னு பாக்கும்போது நம்மளுடைய நாடு வந்து அடிமைப்பட்டு இருக்கும் போது வெள்ளக்காரங்கிட்ட நம்ம பல பேர் வந்து நாடகம் மூலயமா தான் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி நம்ம நாடு அடிமையிலிருந்து மீட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த நாடகம் வந்து இப்பொழுது முக்கியமா செயல்படுது. அப்படி இருக்கும் பட்சத்துல வந்து இப்ப எல்லாமே ஊடகங்களை பொழுதுபோக்குக்காக பாத்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம நாடக மேடை ஏற மக்களை வந்து பாக்குறதுக்கு மக்கள் இல்ல. அப்படி மக்கள் இல்லாம போறதால அந்த கலைஞர்களோட வாழ்வாதாரமும் அவர்களுடைய திறமைகளும் முடக்கப்படுது. அப்படி இல்லாம நிறைய பேர் இந்த நாடகங்களை பார்க்கணும், நாடகத்தை வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொள்றேன்.
2: இப்ப நாடகத்துறைய பொறுத்த வரைக்கும் யாரு வேணாலும் வந்து நடிக்க வந்துட முடியாது. சோ அதுக்குன்னு வந்து சில திறன்கள் வந்து அவங்களுக்கு இருக்கணும். அப்படி ஒரு நாடக கலைஞர்களுக்கு இருக்க வேண்டிய அடிப்படை திறன்கள் என்ன?
3: இந்த நாடகத்துறையில பயணிக்கணும்னா முதல்ல நமக்கு குரல் வளம் தேவை. ஏன்னா அப்பதான் நம்ம பார்வையாளர்கள் வந்து நம்மளுடைய நாடகத்தை ரசிச்சு பார்ப்பாங்க. ஏன்னா குரல், நம்ம என்ன பேசுறோம், அந்த உச்சரிப்பு, அந்த கதாபாத்திரத்துல அந்த வசனத்தோட உச்சரிப்பு வந்து பார்வையாளர்களை சென்றடையணும். அதுக்கப்புறம் பார்த்தா உடல் மொழி. நம்ம நடிக்கிறோம்னா நம்ம அந்த வசனத்துக்கு ஏற்ற போல, அந்த காட்சிக்கு ஏற்ற மாதிரி அழும்போது அழுவணும், சிரிக்கும் போது சிரிக்கணும். அந்த மாதிரி செயல்பாடு இருந்தாதான் பார்வையாளர்களை ரொம்ப கவர முடியும் அப்படின்னு நான் சொல்றேன்.
1: மேம் தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8ல ஹாய் ஸ்னேக் தி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறோம் நாடகத்துறையில் பயணம் குறித்து.
3: நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க திருமதி சி பிரமிளா மேரி. தொடர்ந்து பேசலாம். இப்ப நம்ம திரைத்துறையும் பாக்குறோம், நாடகங்களும் நிறைய பாக்குறோம். இருந்தாலும் இந்த மேடை நாடகங்கள் அப்படின்னும் போது நம்ம எல்லாமே வந்து லைவா வந்து மக்கள் முன்னாடி பண்ணணும். சோ அதுக்கு வந்து ஒரு பெரிய திறமை அப்படின்றது வேணும். ஏன்னா ஒரு லைன் கூட நம்ம ஒரு டைலாக் கூட தப்பா சொல்ல முடியாது. சோ அந்த அளவுக்கு நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா கூட அது மொத்த நாடகத்தையுமே வந்து பாதிக்கும். சோ அந்த மாதிரி டைம்ல நீங்க என்ன மாதிரி அதை மேனேஜ் பண்ணுவீங்க?
4: என்ன மாதிரி மேனேஜ் பண்ணுவேனா, இந்த கண்ணதாசன், கவிஞர் கண்ணதாசன் கூட சொல்லியிருக்காரு, சினிமா என்பது பொய் அப்படின்னு சொல்றாரு, நாடகம் வந்து நிஜம். இந்த சினிமாவில வந்து 10 தடவை கட் சொல்லி திருத்துவாங்க. இந்த நாடக மேடையில வசனம் தப்பானா அதையே வசனமாக்கி ஜெயிக்கணும். அதுதான் ஒரு கலைஞனோட அந்த கதாபாத்திரமா இருக்கணும்.
3: நிகழ்ச்சியோட நிறைவா நீங்க நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க?
4: நாடகம் வந்து அன்றிலிருந்து இன்று வரை வந்து மக்கள் மத்தியில வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துது. அப்படிப்பட்ட நாடகம் வந்து அழிஞ்சிடாம அந்த நாடகத்துக்கு இன்னும் பல இளைஞர்கள் வரணும். என்ன போல பல நாடக கலைஞர்கள் இருக்காங்க, அவங்களோட கலைஞர்களோட திறமை வெளிப்படணும், அவர்களுடைய வாழ்வாதாரம் கிடைக்கணும். அப்படி இருக்கிறப்போ இந்த நாடகம் வந்து கீழே விழாம தாங்கி பிடிக்க பல இளைஞர் வரணும், பல இயக்குநர்கள் வரணும். நாடகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இயல் இசை நாடகம், இது மூன்றும் சேர்ந்து நம்ம தமிழ் கலாச்சாரத்தை வெளிப்படுத்து. அப்படிப்பட்ட கலாச்சாரம் வந்து நம்மளோட அழிந்து போயிடக்கூடாது, அது இன்னும் பல தலைமுறைக்கு சென்றடையணும். அப்படி சென்றடைய வந்து எல்லாரும் ஒத்துழைக்கணும், கலைஞர்களை வந்து ஆதரிக்கணும், அவர்களை பாராட்டணும், அவர்களை தூக்கி நிறுத்தணும்.
2: நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில நாடகத்துறையில் பயணம் குறித்து சி பிரமிளா மீரி அவர்கள் நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு நிலையத்தின் சார்பாக நன்றி.
4: விழட்டும் மழை இங்கும் விழட்டும், பாரினில் மழை விழட்டும், நீயும் நானும் விழுந்தாலும் தமிழ் என்றும் வாழட்டும், தமிழர்கள் என்றும் வாழட்டும். என்ன போல பல நாடக கலைஞர் இருக்காங்க, மூத்த கலைஞர்களும் இருக்காங்க, வளர்ந்து வர கலைஞர்களும் இருக்காங்க. ஆனா இன்றைய தருணத்துல வந்து என்னை அழைச்சி எனக்கும் வாய்ப்பு கொடுத்த ஆகாசவாணி புதுச்சேரிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.

0: இதனால எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா,
1: சொல்லு, நீதான் தைரியமா நாளைக்கு சொல்லு.
0: உங்க போன்ல தேவையில்லாதவர் லிங்க தொடவே தொடாதீங்க.
2: தொட்டா
0: தூக்கிடுவாங்க.
2: நாங்க பேங்க்ல இருந்து பேசுறோம் சொல்லிட்டு முன்பின் தெரியாதவங்க யாராவது ஓடிபி கேட்டா
0: சொல்லவே சொல்லாதீங்க.
2: சொன்னா
0: சொன்ன உடனே பணத்தை தூக்கிடுவாங்க.
2: உங்களின் பொது நலன் கருதி வெளியிடுவோர்
0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
3: இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: in Tokyo. With that, we end the midday news.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 2:15.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அனைவருக்கும் இணையதொரு மதிய வணக்கத்துடன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 காலத்தை வென்ற காலங்கள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நான் உங்கள் அஜய் சோனி. நேரம் 2:16. காலத்தை வென்ற காலங்கள் நிகழ்ச்சியின் துவக்கமாக வரும் பாடல் குழந்தையும் தெய்வமும் திரைப்படத்திலிருந்து.

0: தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை TNPSC பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
1: PM ஜெய். அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: காலத்தை வென்ற கானங்கள். நேரம் 2:21. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் பணம் படைத்தவன் திரைப்படத்திலிருந்து.

0: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
1: காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் ஆசை முகம் திரைப்படத்திலிருந்து.

இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 2:32 நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 காலத்தை வென்ற காணங்கள் நிகழ்ச்சியை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் வானம்பாடி திரைப்படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொள்ளி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884221666.
3: நேரம் 2:36. காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் சித்தி திரைப்படத்திலிருந்து.

0: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி, ஒரு கிராம் வெள்ளிக்கு ரூபாய் 5 தள்ளுபடி. கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ரூபாய் 3 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆடி ஆஃபர், நேரு வீதி புதுச்சேரி.
3: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
4: மணி 44 நிமிடத்தில் காலத்தை வென்று காணுங்கள். நிகழ்ச்சியை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம FM ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் கன்னித்தாய் திரைப்படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
3: காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் நெஞ்சில் ஒரு ஆலயம் திரைப்படத்திலிருந்து.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: அனைவருக்கும் மீண்டும் இனியதொரு மதிய வணக்கத்துடன் எஃப் எம் ரெயின்போ புதுவை 102.8 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நான் உங்கள் ஆர்ஜி சோனி. நேரம் 3:02. குழந்தைங்களோட ஆரோக்கியம் அப்படின்றது ஒவ்வொரு பெற்றோருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? அவங்களோட உணவுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாம அவங்க எப்பவுமே சுறுசுறுப்பா ஆரோக்கியமா இருக்கணும். சோ அதுக்கு வந்து என்னெல்லாம் தேவை, அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்களோட உடல் சுத்தம் பராமரிப்பு எப்படிலாம் இருக்கணும், அவங்க பள்ளி விட்டு வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணணும், அண்ட் முக்கியமா தூக்கத்துக்கு அவங்க எவ்வளவு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், இது எல்லாமே இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதாவது பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கான உடல் பராமரிப்பு மற்றும் குழந்தைகளின் தூக்க பழக்க வழக்கங்கள் குறித்த விளக்கம் அளிக்கிறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தை நல மருத்துவர் டாக்டர் RK தயாலினி அவர்கள். மேம் கிட்ட பேசலாம். ஹாய் மேம், வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம் மேம். ஆக்சுவலா வந்து இந்த டாபிக் வந்து ரொம்ப நல்லா இருக்குல்ல, ஏன்னா இப்ப இருக்க குழந்தைங்க வந்து உடல் பராமரிப்பிலும் கான்சென்ட்ரேட் பண்றதில்ல, ஆஸ் வெல் அஸ் தூக்கம் அது நம்மளே பண்றதில்லன்றதுனால குழந்தைங்க சுத்தமா பண்ண மாட்டாங்க. ரொம்ப சூப்பரான டாபிக். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பள்ளி செல்லும் குழந்தைகளோட ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்திற்கும் பெற்றோர்கள் தினசரி கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னு சொல்லுங்க மேம்.
3: ஓகே, ஸோ பள்ளி செல்லும் குழந்தைகள், ஓவரால் குழந்தைகளே வந்து பெற்றோர்கள் வந்து 4 விஷயங்கள் வந்து குழந்தையோட அந்த உடல் இதில் வந்து நம்ம கவனம் செலுத்தணும். முதல் வந்து சத்தான உணவு, இது எல்லா பேரண்ட்ஸும் மோஸ்டாக பண்ணுறாங்க, ஆனால் அதுலேயும் கொஞ்சம் சொல்கிறேன். ரெண்டாவது வந்து குழந்தைக்கு தேவையான நீர் சத்து, தண்ணி அது கொடுக்கணும். மூணாவது வந்து அந்த ஹைஜீன், சுத்தமாக அந்த குழந்தைகளை வச்சுக்கிறது. நாலாவது முக்கியமான விஷயம், கரெக்டான ஸ்லீப் ரொட்டீன், அதாவது தூக்க பழக்க வழக்கங்கள். இது நாலுமே ஒரு பேரண்ட் வந்து எல்லா குழந்தைகளுக்கும் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கனாலே குழந்தைங்களோட அந்த சைல்ட்ஹுட் ரொட்டீன் வந்து கரெக்டாக இருக்கும், நார்மலாக இருக்கும்.
2: ஓகே மேம்,
3: நிறைய நோய் நொடிகளை வந்து நம்ம தவிர்க்கலாம்,
2: இந்த 4 விஷயத்தை ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக தவிர்க்கலாம். டாக்டர் கிட்ட நேர்களை நீங்களும் வந்து தாராளமாக கால் பண்ணி பேசலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760, மற்றொரு எண் 2275230. வெளியூர்லேருந்து இப்போ பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா 0413 என்ற முன்குறிட்டினையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. இன்னைக்கான ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கான உடல் பராமரிப்பு மற்றும் குழந்தைங்களோட தூக்க பழக்க வழக்கங்கள் குறித்து தான் வந்து விளக்கம் அளிக்க இருக்காங்க புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தை நல மருத்துவர் டாக்டர் RK தயாலினி மேம் அவர்கள். ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு தொடரலாம் மேம்.
4: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. ஹலோ டாக்டர், டாக்டர்கிட்ட தொடர்ந்து பேசலாம். டாக்டர், இப்போ 4th சொல்லியிருந்தீங்க தூக்க பழக்கம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் அதை கொடுக்கணும்னு. இப்போ ஒரு குழந்தை வந்து ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் ஸ்கூலுக்கு போகணும், இல்லை நார்மலாக இருக்கணும்னா எத்தனை மணிக்கு தூங்க போகணும், தூக்கம் வந்து எந்த அளவுக்கு முக்கியம்?
3: தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு குழந்தைக்கு. அடுத்த நாள் அந்த குழந்தையோட அந்த ஃபுல் டே ஆக்டிவிட்டீஸும் அது முந்தைய நாள் இரவு எவ்வளோ நேரம் தூங்குதுன்றதை பொறுத்து இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன குழந்தைங்க கை

0: குழந்தைங்கெல்லாம் ஜாஸ்தியாக தூங்கிட்டே இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் வளர்ச்சி வர வர அந்த விளையாட்டு புத்தி அதிகமாக டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய வரும். அதனால் தூக்கத்தில் குழந்தைங்க விரும்ப மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்லீப் ரொட்டீனை வந்து பெற்றோர் வந்து கடைபிடிக்கணும். இந்த 6 ஒரு 12 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகள் குறைந்தது 9 முதல் 12 மணி நேரம் வரைக்கும் தூங்கணும். அதே மாதிரி அதுக்கப்புறம் இந்த டீனேஜில் 13 to 18 வயசு இருக்கிற குழந்தைங்க 8 to 10 மணி நேரம் தூங்கணும். இந்த மத்தியானம் தூங்குறது இது வந்து அந்த 6 to 12 வயசு இருக்கிற குழந்தைகளுக்கு முடிஞ்ச வரைக்கும் மத்தியானமும் ஒரு 1 to 2 மணி நேரம் அந்த நாப் கொடுக்கறது ரொம்பவே நல்லது. இப்போ நிறைய பள்ளிக்கூடங்களில் வந்து அதை பண்ணிகிட்டு இருக்காங்க சின்ன பசங்களுக்கு வந்து. அது ரொம்ப நல்ல விஷயம், ஏன்னா அது வந்து அவங்களோட எனர்ஜி லெவல்ஸை இன்னும் அதிகப்படுத்தும். கொஞ்சம் பெரிய குழந்தைங்க இரவு நேரங்களில் 8 to 10 மணி நேரம் தூங்கணும்.
1: 8 to 10 மணி நேரம் கட்டாயமா தூங்கணும். ஓகே டாக்டர், இப்ப அந்த மாதிரி நல்லா தூங்கி எழுந்திருச்சாங்க சொல்றதெல்லாம் கேட்டு, அடுத்ததான் அந்த குழந்தைகள் எழுந்ததுக்கு அப்புறமா கடைபிடிக்க வேண்டிய உடல் சுத்தம் என்ன, அவங்க என்ன மாதிரியான ஆரோக்கிய பழக்கங்கள்லாம் காலையில கடைபிடிக்கணும்?
0: ஸோ முதல்ல குழந்தை வந்து எந்திரிக்கிறதே வந்து இப்போ எல்லாரும் எழுந்திரிச்சு ஸ்கூல் தான் ஃபஸ்ட்டு கிளம்புவாங்க. ஸோ அந்த ஸ்கூல் டைமிங்க்கு ஒரு 2 மணி நேரம் முன்னாடியாவது அந்த குழந்தை வந்து எந்திரிக்கிற மாதிரி பழகணும். ஏன்னா இப்போ எப்படி இருக்குன்னா ஸ்கூல் ஆரம்பிக்குதுன்னா அதுக்கு ஒரு அவசர அவசரமாக 1 மணி நேரம் எழுந்திரிச்சு கிளம்பி அது வந்து கரெக்ட் இல்லை. ஸோ சீக்கிரமாக எழுந்திரிச்சு குழந்தைகள் முதல் செய்ய வேண்டியது அவங்க முகத்தை கழுவிட்டு பல் தொலைக்க வேண்டியது. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பால், இன்னொரு விஷயம் இந்த காஃபி டீ கொடுக்கறத வந்து 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து கண்டிப்பாக பெற்றோர் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இந்த காஃபி டீல வந்து கெஃபின் அப்படின்ற ஸ்டிமுலன்ட் இருக்கும். இது வந்து உங்களை இன்ஸ்டன்டா, இப்ப நம்ம காஃபி குடிச்சா ஃப்ரெஷ் ஆயிடும் அந்த மாதிரி இன்ஸ்டன்டா ஒரு எனர்ஜி கொடுக்கும். ஆனா அதுக்கப்புறம் சீக்கிரமா குழந்தைங்களை வந்து டயர்ட் ஆக்கிடும். குழந்தைகளோட மூளைக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த கெஃபினை தாங்கக்கூடிய மெச்சூரிட்டி இல்லை. அதனால பேரண்ட்ஸ் பண்ற தப்பு எந்திரிச்ச உடனே ஒரு காஃபி டீ நம்ம குடிப்போம் தவிர்த்துவாங்க. ஸோ லைட்டா ஒரு பாலோ இல்ல தண்ணியோ இல்ல இளநீரோ குடிச்சிட்டு ஒரு 1/2 நேரமாவது குழந்தை கொஞ்சம் சின்ன நடைப்பயிற்சியோ இல்ல வீட்டுல விளையாடுறதோ அந்த மாதிரி கடைபிடிக்கணும். இப்ப இருக்கிறவங்க வந்து டிவி போட்டுடுறாங்க, கண்டிப்பா காலங்காத்தால வந்து அந்த டிவியோ, ஏன்னா நம்மளும் பார்க்க கூடாது குழந்தைங்களும் வந்துட்டு பார்க்கக்கூடாது. ஒரு சின்ன ரொட்டீன் பேரண்ட்ஸோட சேர்ந்து விளையாடுறது அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு ஏதாவது புத்தகத்தில் இருக்கிறத கூட வாசிக்கலாம், படிக்கலாம், ஒரு கதை ஏதாவது சொல்லிட்டு அதுக்கப்புறம் குழந்தைகள் வந்து குளிக்கணும். குளிச்சுட்டு ஒரு சத்தான அந்த பிரேக்ஃபாஸ்ட், இதுதான் வந்து நிறைய பேரண்ட்ஸ் தப்பு பண்ணுறாங்க. பிரேக்ஃபாஸ்ட்னா லைட்டா ஒரு பிரெட்டு பிஸ்கெட்டு இந்த பேலன்ஸ்டு மீல் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி வெறும் இட்லி தோசைன்னு அந்த கார்போஹைட்ரேட் மட்டும் இருக்கிற ஃபுட்டு கொடுப்பாங்க. அப்படி இல்லாமல் கொஞ்சம் ப்ரோட்டீனும் முட்டை இல்லை ஒரு சுண்டல் அந்த மாதிரி லைட்டா எல்லாம் கலந்து ஒரு பேலன்ஸ்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாலே அந்த குழந்தைக்கு அந்த நாள் ஃபுல்லாகவே அது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த ப்ராப்பர் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு அவசரமாக கிளம்பாம ஒரு ரிலாக்ஸ்டான ரொட்டீன், ஏன்னா அந்த அர்ஜென்ட்டாக போகும்போது அந்த பதட்டத்தன்மை வந்து அந்த குழந்தைக்கு அந்த நாள் ஃபுல்லாகவே இருக்கும். ஏன்னா ஸ்கூல் போனால் ஆப்வியஸாக பிஸி ஆகிடுவாங்க, ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாங்க. ஸோ வீட்டில் அந்த மார்னிங் வந்து ரிலாக்ஸிங்காக ஸ்டார்ட் ஆகணும்.
1: ஓகே ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. டாக்டர்
2: PM ஜெய், அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேர்களே, உங்களோட குழந்தைகள் குறித்த, அதாவது உங்க குழந்தைகளோட உடல் பராமரிப்பு மற்றும் தூக்க பழக்க வழக்கங்கள் குறித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டாக்டர் நம்ம கூட இருக்காங்க, டாக்டர் ஆர் கே தயாளினி அவர்கள். ஸோ நீங்களும் கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எல்லாமே வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். 2271760 மற்றும் 2271770.

0: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை TNPSC பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
1: ஷோ. ஹலோ டாக்டர். டாக்டர், இப்ப நம்ம வந்து காலையில குழந்தைங்க என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததான் இது

0: தூக்கம் முக்கியமா, எந்த அளவுக்கு முக்கியம், தூக்கம் இல்லைன்னா என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்லாம் அந்த குழந்தைங்க ஃபேஸ் பண்ணணும்?
1: ஏன்னா தூக்கம் இல்லாமல் அவசரமாக அந்த பள்ளிக்கு போகும்போது அந்த நாள் ஃபுல்லாகவே குழந்தைகளுக்கு வந்து பசியின்மை, சோர்வு, தலைவலி, அப்புறம் சீக்கிரமாக டயர்டாகி கண்டிப்பாக வகுப்பு பாடம் எதுவுமே கவனிக்க முடியாது. அவங்களோட அந்த அட்டென்ஷன் ஸ்பானே வந்து குறைஞ்சிரும். அதே மாதிரி அந்த காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அது ஒழுங்காக சாப்பிடல, நல்லா சாப்பிட்ருந்தா கூட ஒழுங்காக தூங்கலைன்னா அந்த நாளில் சாப்பிட வேண்டிய ஸ்நாக்ஸ், லஞ்ச் பசி எடுக்காது, அப்படியே அதுவே வந்து அவங்களுக்கு டயர்ட்னஸ் அதிகப்படுத்தும். அதனால் அந்த முந்தைய நாள் தூக்கம்ன்றது அடுத்த ஒரு 8 மணி நேரம் அவங்க அடுத்த நாள் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் கிளாஸ்லேயே தூங்கிடுவாங்க, அப்புறம் திரும்ப வீட்டுக்கு வந்தால் ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க, அந்த நாளே வந்து அவங்களுக்கு வீணாயிடும்.
0: ஸோ இதுவும் ஒரு ரீசனாக இருக்கும். நம்ம இது தெரியாமலே வந்து ஏன் குழந்தைங்க சோர்வாக இருக்காங்க, இதை நம்ம கவனிக்கிறதே
1: இந்த இதை வந்து நம்ம கவனிக்கவே மாட்டோம். எப்போ வந்துட்டு குழந்தை வேற ஏதோ காரணம் இருக்குமா, அதுக்கு உடம்பு சரியில்லையா, ஜுரமா, இல்லை வேற ஏதாவது வேற யார் மூலியமா அது பிரச்சனையான்னு யோசிப்போம். சின்ன விஷயம், நைட்டு சரியாக தூங்கியிருக்க மாட்டாங்க, அடுத்த நாள் அந்த டயர்ட்னஸோடையே வந்து இருப்பாங்க, அந்த ஃபுல் டேவுமே அவங்களால வந்து கேட்சப் பண்ணவே முடியாது.
0: இன்னொன்று டாக்டர், இப்போ வந்து கம்பல்சரியாக சாப்பிடவே மாட்டுறாங்க, அவங்களெல்லாம் என்னதான் பண்றது?
1: கண்டிப்பாக வந்து நம்ம அதுதான் அந்த ரொட்டீனை வந்து நம்ம சின்ன வயசுல இருந்தே ஆரம்பிக்கணும். பெற்றோர்கள் வந்து சின்ன வயசுல வந்து
0: நேர் ஒருத்தவங்க வந்து பேசிடலாம்.
1: ஓகே,
0: ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
2: கட் ஆயிட்டாங்க
0: டாக்டர். அது அந்த ரொட்டீனை எப்படியாவது கொண்டு வந்துடணும், அதுதான்.
1: ஆமா, ஏன்னா சின்ன வயசுல அந்த பழக்கத்தை பண்ணாம காலையில வந்து சும்மா பால், பிஸ்கெட்டு, ஏதாச்சும் நொறுக்கு கொடுக்கறது அந்த மாதிரி கொடுத்து வளர்ந்துட்டு திடீர்னு இதை சாப்பிடு அப்படின்னா வந்து குழந்தைகளுக்கு கஷ்டமா இருக்கும். இன்னொரு விஷயம், அந்த அவசர அவசரமா கிளம்பும் போதும் குழந்தைங்க ஃப்ரீயா சாப்பிட முடியாது.
0: ஆமா,
1: ஏன்னா டைம் ஆயிடுச்சு,
0: ரொட்டீன்
1: ஒண்ணும் டைம் ஆயிடுச்சு கிளம்புன்னு சொல்லிட்டு நம்மளும் குழந்தைய கிளப்பிடுவோம். அவசரமா நம்மள மாதிரி குழந்தை ஒரே வாயில எல்லாம் பிச்சு போட முடியாது. அவங்க பொறுமையா சாப்பிட்டாதான் அவங்களுக்கும் வந்து அந்த டென்ஷன் இல்லாம உள்ள இறங்கும், இல்லைன்னா வாந்தி எடுத்துருவாங்க, அவங்களுக்கு செரிமானம் இல்லாம இருக்கும், நம்மளும் மிஸ் பண்ணிடுவோம். அதனால வந்து அந்த காலையில கொஞ்சம் சீக்கிரமா முன்கூட்டியே எந்திரிச்சு ரிலாக்ஸ்டா கிளம்புறது, ஸ்கூல் டைமிங்க்கு கொஞ்சம் முன்னாடியே
0: கிளம்புறது.
1: ஏன்னா நம்ம ஹரிபரி குழந்தையும் அதே ஹரிபரியில பண்றது வந்து தப்பு.
0: காலர் ஒருத்தவங்க இருக்காங்க, பேசலாம் டாக்டர். ஹலோ வணக்கம். கட் ஆகிட்டே இருக்கு காலை. டாக்டர் இன்னொன்னு, இப்ப காலையில சொன்னீங்கல்ல இந்த பழக்கம் ஃபாலோ பண்ணணும், அதே மாதிரி ஸ்கூல் விட்டு வராங்க, அரிபரியா போயிட்டாங்கல்ல, நல்லா ஹெல்த்தியா சாப்பிட்டு போறாங்க, ஏதோ ஒரு ரீசன், பட் ஸ்கூல் விட்டு வந்து அவங்க நிச்சயமா ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் கட்டாயம்னா என்ன சொல்வீங்க?
1: ஃபாலோ பண்றதை விட நிறைய பண்ணக்கூடாதுதான் இப்ப எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க.
0: சொல்லுங்க, என்ன ஃபாலோ பண்ணணும், என்ன ஃபாலோ பண்ணக்கூடாது?
1: கண்டிப்பா ஸ்கூல் விட்டு வர ஒரு குழந்தை வந்து 8 மணி நேரம் வந்து அந்த வகுப்பை ஒரு இன்டென்சிவா ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்குன்னா அதுக்கு கொஞ்சம் ஓய்வு தேவை. குழந்தைகள் வந்த உடனே அவங்க கை கால்கள்லாம் கழுவிட்டு முடிஞ்சா வந்து குளிக்க கூட செய்யலாம். இப்போ இந்த மாதிரி சம்மர்ல பெரிய பசங்க கழுவிட்டு ஒரு நல்ல ஸ்நாக்கை முதல்ல அந்த குழந்தைக்கு வந்து கொடுக்கணும், ஒரு ஆரோக்கியமான ஸ்நாக். அதுக்கப்புறம் அது வந்த உடனே டிவி போடுறது, இல்லை வந்த உடனே அவங்கள இப்போ பேரண்ட்ஸ் வந்து ரெடி பண்ணி டியூஷனுக்கு அனுப்புறாங்க, இது வந்து ஒரு தப்பான ஒரு பழக்க வழக்கம். ஏன்னா 8 மணி நேரம் இப்போ தான் டயர்டாகி வந்திருக்காங்க, அவங்களுக்கு அடுத்து ஒரு 2-3 மணி நேரம் வந்து ஒரு ஓய்வு தேவை. இப்போ பெரிய பசங்களாக இருந்தால் ஒரு 20-30 நிமிடங்கள் வந்து ஒரு நாப் எடுத்துக்கலாம் அவங்க மத்தியானம் டைம்ல, ஒரு சின்ன தூக்கம் தூங்கிட்டு ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு மைண்ட ரிலாக்ஸ் பண்ற மாதிரி விளையாடலாம். கிரவுண்டு கூட்டிட்டு போய் ஒரு சின்ன விளையாட்டு இல்ல உடல் பயிற்சி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஹோம்ஒர்க் மத்த படிக்க வைக்கிறது.
0: ஈவினிங்கும் தூங்கலாம், கொஞ்ச நேரம்
1: தூங்கலாம், ஒரு 20-30 நிமிடங்கள்
0: தூங்கலாம். கண்டிப்பா பெரிய பொண்ணு கூட தூங்குறாத நான் ஒரு பெரிய பிரச்சனை
1: இல்ல இல்ல, அந்த டைம் பாத்துக்கோங்க. ஏன்னா ஈவினிங் நீங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் தூங்கிட்டீங்கன்னா நைட் தூக்கம் வந்து அப்படியே லேட் ஆயிடும்.
0: ஆமா ஆமா,
1: ஏன்னா ரொம்ப டயர்டா வருவாங்க, அவங்கள நம்ம வந்து ஒரு 20-30 மினிட்ஸ் தூங்க வைக்கலாம்.
0: காலர் வந்திருக்காங்க.
1: ஓகே,
0: ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
3: வணக்கம் டாக்டர்.
0: டாக்டர்
1: வணக்கம், சொல்லுங்க
3: டாக்டர். பையன் வந்து ரொம்ப எடை கம்மியா இருக்கா.
1: ஓகே,
3: இது பொண்ணு வந்து புரோட்டீன் பவுடர் கொடுத்துருந்தாங்க
0: சார். உங்களோட பேர் எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிடுங்க சார்.
3: நான் பாலன் பேசுறல சார்.
1: சரி, உங்க பையனுக்கு வந்து என்ன வயசு ஆகுது?
3: ஒரு டாக்டர் வந்து புரோட்டீன் பவுடர் கொடுக்க சொன்னாங்க, இன்னொரு டாக்டர் வந்து

0: பச்சாளன்ற பவுடர் கொடுத்துருந்தாங்க.
1: ஓகே,
0: இது வந்து எது வந்து சரியான பவுடருன்னு?
1: இல்லை, ரெண்டு பவுடருமே, இந்த ப்ரோட்டீன் பவுடர் அப்படின்றது வந்து ஒரு தேவையில்லாத ஒன்று. நீங்கள் வந்து உங்கள் குழந்தைக்கு வந்து ப்ரோட்டீன் இருக்கிற உணவு வகைகள் மட்டுமே கொடுத்தா போதும். ஸோ இந்த பவுடர் அப்படின்றது வந்து ஒரு செயற்கை பொருள், அதில் வந்து கண்டிப்பாக கெமிக்கல்ஸ் எல்லாம் கலந்துருப்பாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி தேவையில்லாமல் அதிகப்படியான ப்ரோட்டீன் பவுடர் நீங்கள் கொடுக்குறனால அவங்களோட கிட்னிஸ்லாம் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு வளர்கிற குழந்தைக்கு வந்து நீங்கள் வீட்டில் தயார் பண்ணுற உணவுகளில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற, இப்போ முட்டை, பன்னீர், சுண்டல், சிக்கன், இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் நிறைய கொடுங்க. இல்ல, அதான் எடை எவ்வளவு இருக்காங்கன்னு நீங்க சொல்லுங்க. ஆறு வயசுக்கு இல்ல, எடை குழந்தையோட வெயிட் எவ்வளவு? பத்து கிலோ 12 கிலோ கொஞ்சம் கம்மியான வெயிட் தான் அந்த வயசுக்கு. ஆனா நீங்க ஒரு ஆக்டிவா இருக்கிற குழந்தை, நல்லா விளையாடுது, மூளை வளர்ச்சி நல்லா இருக்கு, நல்லா சாப்பாடெல்லாம் சாப்பிடுறாங்கன்னா நீங்க இந்த எக்ஸ்ட்ரா பவுடர் எனக்குமே பெருசா தெரியல. உணவு வகைகள்ல எது சிறந்ததோ அதை நீங்க கொடுத்து வெயிட் ஏத்துறதுதான் நல்லது. இது வச்சு நீங்க ரொம்ப நாள் இதை வச்சு ஓட்ட முடியாது. ஏன்னா இது பவுடர் இப்ப உங்களுக்கு தற்காலிகமா மேபி அவங்க கொஞ்சம் எடை கூடலாம், ஆனால் அது வந்து உங்களுக்கு நிரந்தரமாக நீங்கள் ப்ரோட்டீன் பவுடர்லேயே வாழ முடியாதுல்ல. ஸோ மற்ற உங்களோட வீட்டு உணவு வகைகளில், ஏன்னா சின்ன பையன், அவனுக்கு இப்போவே வந்து இந்த மாதிரி இயற்கை நம்ம வீட்டில் செய்கிற உணவுகளை கொடுத்து பழகுங்க. ஏன்னா வெயிட்டு ஏறது ஏறாமல் இருக்கிறது மட்டும் ஒரு பெரிய வியாதியெலாம் கிடையாது. ஏன்னா நிறைய குழந்தைகள் வந்து வெயிட் கம்மியாக தான் இருக்காங்க. அதிகமாக தான் இருக்கக்கூடாது, குண்டாகக்கூடாது, ஒபீஸாக இருக்கக்கூடாது. ஒல்லியாக இருந்து ஆக்டிவாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு மூளை வளர்ச்சி நல்லா இருக்குன்னா இந்த வெயிட்டே அவங்களுக்கு போதும் தான். அதேமாதிரி ஹைட்டு தான் முக்கியம் வெயிட்டை விட. ஸோ ஹைட் நார்மலாக இருக்காங்கன்னா நீங்கள் பயப்பட வேண்டாம். அதான் இது யாருக்குமே வந்து இது பெருசாக ரெக்கமெண்டட் இல்லை சார். இப்போ நார்மலாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த ப்ரோட்டீன் பவுடர் அப்படின்றது வந்து தேவையில்லாத ஒன்று. ஏன்னா அதிகப்படியான ப்ரோட்டீன் அதில் என்ன கலக்குறாங்கன்னு தெரியாது, உங்கள் கிட்னிஸை வந்து பாதிக்கும். அதனால் நாங்கள் மருத்துவர்கள் எங்களோட மருத்துவ புத்தகங்களில் வந்து ப்ரோட்டீன் பவுடர் கொடுக்கணும்னு எங்கேயுமே சொல்லலை. ஸோ இது வந்து ஒரு அதான் டாக்டர் சொல்லியிருக்காங்க, எனக்கு அதை பற்றி தெளிவாக தெரியல. ஆனால் இப்போ நாங்கள் அரசு மருத்துவர்கள் வந்து இந்த மாதிரி ப்ரோட்டீன் பவுடர்ஸ்லாம் யாருக்கும் எழுதுறதில்ல. இது எங்களுடைய அந்த கைட்லைன்ஸ்லேயும் இல்லை. சத்தான உணவுகள் கொடுக்க சொல்லி இருக்குது. இதுதான் வெயிட்டை ஏற்றுதுன்றதுக்கெல்லாம் எந்த ஆதாரமும் பெருசாக கிடையாது.
2: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884212166.
3: குறிப்பிட்டு 11 வயது குழந்தைகளுக்கு உரிய அந்த ஸ்ட்ரெஸ் எப்படி பெற்றோர்கள் ஹேண்டில் பண்ணலாம், அது என்னுடைய முதல் கேள்வி.
1: ஓகே,
3: கேக்குதா?
1: கேக்குது, சொல்லுங்க. இந்த
3: ஒரு கேள்வியை நான் கேட்டுறேன் மேம், ஆன்சர் ரேடியோல கேட்டுக்கிறேன். ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு பொதுவாக அந்த தனிமைப்படுத்தப்படுற மாதிரியான ஒரு உணர்வு அப்படிங்கறது எந்த சமயங்கள்ல வரும்? உளவியல் சிக்கல்கள்ல குறிப்பிட்டு 11 வயது குழந்தைகள் கிட்ட இருக்கிறத எப்படி ஹேண்டில் பண்ணணும், எனக்கு இதை பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க.
1: ஓகே, கண்டிப்பா சொல்றேன். உங்க முதல் கேள்வி வந்து குழந்தைகளுக்கு எதனால வந்து ஸ்ட்ரெஸ் வருது. பொதுவா சின்ன குழந்தைங்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்றது வந்து இருக்காது, ஏன்னா அவங்க வீட்டுல பெற்றோர் பராமரிப்பு

0: இருப்பாங்க, குழந்தைகள் நினைக்கிறதா அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. எப்போ அவங்க வெளி உலகத்துக்கு போகிறாங்க, பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க, வெளியில் போகிறாங்க, அப்போவே வந்து ஸ்ட்ரெஸ்ஸும் கூடவே ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஸ்கூல் போயிட்டாங்கன்னா அடுத்து எக்ஸாமு, ஓரல் டெஸ்ட்டு. ஸோ அது வந்து ஒரு நம்ம அன்அவாய்டபுளாக அந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்றது எல்லாரோட லைஃப்லேயும் இருக்கும், குழந்தையோட லைஃப்லேயும் அது இருக்கும் தான். பெற்றோராக வந்து நம்ம வந்து அதை வந்து கட்டுப்படுத்தணும், அதை ரொம்ப குழந்தையோட வளர்ச்சியை பாதிக்காதபடி பார்த்துக்கணும். இது வந்து பெற்றோர் கையில் தான் இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு எக்ஸாம் படிக்கிறதா இருக்கட்டும், ஒரு காம்படிஷன் போகிறதா இருக்கட்டும், குழந்தைகளை வந்து ஒரு ட்ரைனிங் இது மாதிரி பெற்றோர் நினைக்கிறாங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்றேன், நான் ஒரு நீச்சல் வகுப்புல பார்த்தேன், ஒரு 1.5 வயசு குழந்தைய வந்து அந்த நீச்சல் குளத்துல சேர்க்கிறாங்க. அந்த குழந்தைக்கு அப்படின்னா என்னன்னு தெரியாது. பெற்றோர் கேட்டா நான் இப்பவே வந்து பயிற்சிக்கு வந்து தயார் பண்றேன் என் குழந்தைய. இது வந்து ஒரு தேவையில்லாத ஒண்ணு இல்லையா? இப்போ உங்க குழந்தை தற்காப்புக்காக நீச்சல் கத்துக்கிறது ஒரு நல்ல விஷயம், ஆனால் நான் போட்டிக்காக தயார் பண்ணுறேன், என் குழந்தை மெடல் வாங்கணுன்றது வந்து அந்த சின்ன ஏஜில் அந்த குழந்தைக்கு அதுக்கு என்ன வேணும்னு இன்னும் தெரியாது. குழந்தை இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்லலை. பெற்றோர் வந்து அவங்களுடைய அந்த ஆசைகளை, அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை குழந்தைகள் மேலே திரிக்கிறனால தான் அந்த ஸ்ட்ரெஸ்ஸே ஆரம்பிக்குது. ஏன்னா நம்ம கம்யூனிட்டியிலேருந்து குழந்தைக்கு வர ஸ்ட்ரெஸ்ஸை விட வீட்டில் தான் அந்த ஸ்டார்டிங் இருக்குது. அதை வந்து பெற்றோர் வந்து இது பண்ணணும். இப்போ குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, அதை நம்மள்ட்ட வந்து சொல்லும் போது நம்ம வந்து அதை கொஞ்சம் அந்த குழந்தையோட இதையும் நம்ம கேட்கணும். ஆனால் பெற்றோர் அதை கேட்க மாட்டாங்க. நீ ஏதா பண்ணியிருப்ப, டீச்சர் சொல்கிறது, மற்றவங்க சொல்கிறத கேட்டு தன்னோட குழந்தைகளை வந்து திட்டுறதோ காயப்படுத்துறதோ குழந்தையோட மனசை வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்களை வந்து பெற்றோர் வந்து தவிக்கணும். நம்மளே வந்து அதை நிறைய தடவை நம்மளே அந்த மாதிரி நடந்துக்கிறோம். அதை வந்து நம்ம நமக்கு என்ன மைண்டில் பிரச்சனை இருந்தாலும் நம்ம குழந்தைங்களோட அந்த மனசையும் வந்து நம்ம புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு ரிசெப்டிவாக இருக்கணும். அவங்க ரெண்டாவது கேள்வி வந்து குழந்தைகள்
1: தனிமைப்படுத்துவதோட
0: தனிமைப்படுத்தப்படுவது வந்து எப்போ நடக்கும்னா, பெற்றோர்கள் வேலைக்கு போகிறது, வீட்டில் பார்த்துக்க ஆள் இல்லை, இந்த மாதிரி இந்த சிச்சுவேஷன்லாம் ரொம்ப காமனாக இருக்குது. இன்னொரு விஷயம் நான் இப்போ நிறைய பார்க்குறது வந்து அந்த வேலைக்கு போகிற பெற்றோர் வந்து தன்னுடைய குழந்தைங்கள அவங்க வளர்க்குறதே இல்லை, அவங்க வந்து அவங்களோட அம்மா அப்பா வீட்டில் கொடுக்குறாங்க. சர்வெண்ட் வச்சு பார்த்துக்கிட்டா கூட பரவாயில்ல, ஏன்னா நம்ம காலையில் வேலைக்கு போயிட்டு கீழே வருவோம். குழந்தை ஒரு ஊரில் இருக்கு, அம்மா அப்பா வேற ஊரில் இருக்காங்க. இந்த குழந்தை வந்து அந்த தாய் பாசம் இல்லாமல் தாத்தா பாட்டியோட வளர்ப்பில் அவங்க வளர்க்கலாம், ஆனால் அந்த பெற்றோரோட நேரடி அன்பு ஆதரவு அந்த குழந்தைக்கு கிடைக்கல. ஸோ இதுவே ஒரு கைண்ட் ஆஃப் சோஷியல் ஐசோலேஷன் தான் குழந்தைக்கு. இன்னொரு விஷயம், அவங்க வந்து அந்த உளவியல் சிக்கல், இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள எங்கேஜ்டாக வச்சுக்கிறதுக்கு ஃபோன் பார்க்குறது, டிவி பார்க்குறது, அவங்களே தன்னந்தனியாக விளையாடிக்கிறது. ஏன்னா தாத்தா பாட்டி வயசானவங்க, அவங்க ஒரு பக்கம் சீரியலோ ஃபோனோ பார்ப்பாங்க, சமையல் பண்ணணும், வீட்டு வேலை பார்க்கணும், குழந்தைகளோட நேரம் குவாலிட்டி டைம் இருக்காது, பெற்றோரும் வரமாட்டாங்க. அப்போ இந்த குழந்தைங்க கூட பிறந்தவங்களும் பெருசாக இருக்க மாட்டாங்க. அப்போ தானாகவே விளையாடிக்கிட்டு அந்த ஆட்டிசம் அந்த மாதிரி விஷயங்களுக்கான ரிஸ்க் ஃபேக்டரும் வரும். ஸோ எப்பவுமே குழந்தைகள் வந்து பெற்றோரோட நேரடி கண்காணிப்பில், நீங்கள் வேலைக்கு போனால் கூட ஒரு சர்வெண்ட் வச்சு நீங்கள் வேலைக்கு போகிற நேரத்தில் குழந்தைங்கள பார்த்துக்கோங்க, இல்லை ஒரு டே கேர்லேயோ, இல்லை உங்கள் கூடவே உங்கள் கம்பெனியில் இருக்கிற ஒரு க்ரீச்லேயோ குழந்தைய வச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு விடுமுறைகள் எடுத்து குழந்தைகளோட நிறைய காலம் இருந்து அவங்களுக்குன்னு தேவையான நல்ல உணவு வகைகள், ஆரோக்கியமான உணவுகள். ஏன்னா நம்ம வந்து இப்போ தாத்தா பாட்டி அவங்க கிட்ட விட்டோம்னா அவங்களுக்கு தெரியாது இல்லையா, இதெல்லாம் சும்மா பிஸ்கெட் கொடுக்கறது, கடை பொருள் கொடுக்கறது, அவங்க ஜென்ரேஷன் அந்த மாதிரி. ஆனால் இப்போ வந்து அது எல்லாமே வந்து லாங் டேர்ம் குழந்தைங்களை பாதிக்கும் அப்படின்னு
1: நிறைய
0: சோடியம் இருக்கு, இந்த ஆராய்ச்சிகள்லாம் சொல்லுது. ஸோ நம்ம சீனியர் ஏஜ் பீப்புள்கிட்ட இதெல்லாம் சொன்னால் என்ன சும்மா ஏதோ சொல்லிட்டு இருக்கேன்னு வாங்க. ஆனால் இப்போதான் அந்த ஆராய்ச்சிகள் வருது. சின்ன வயசுல நிறைய இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டு, ஸோ உப்பெல்லாம் நிறைய சாப்பிட்டா 30-40 வயசுலேயே வந்து பிபி வருது, டயபெட்டிஸ் வருது, சீக்கிரமா அவங்க வந்து உடல் பருமன் ஆயிடுறாங்க, இன்ஃபர்டிலிட்டி வருது. இது எல்லாத்துக்குமே ஒரு காரணமா இருக்கு. ஆமா கண்டிப்பா, உடல் பருமனா இருக்கிறது இன்ஃபர்டிலிட்டிக்கு ஒரு முக்கியமான காரணம்.
1: இது சொன்னீங்கல்ல டாக்டர், இப்ப இந்த டிவி கேம்ஸ் எல்லாம் வந்து விளையாடுறதுனால அவங்களே பண்ணிக்கிறாங்கன்னு. ஸோ இந்த மாதிரி அவங்க டிவி, வீடியோ கேம்ஸ், மொபைல் யூஸ் பண்றது, இதுவும் ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்துமா?
0: கண்டிப்பா பண்ணும்.
1: தூக்கத்துக்கு ஒரு வழி வகுக்குமா?
0: கண்டிப்பா பண்ணும். ஏன்னா இது வந்து நம்ம என்ன நினைப்போம்னா, நம்ம டிவி பாக்குறது நம்ம ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்றதுக்கு. ஏன்னா நம்ம கைட்லைன்ஸ் என்ன சொல்லுதுன்னா, 2 வயதுக்கு கீழே ஸ்கிரீனே கொடுக்க கூடாதுன்னு சொல்லுது. 2 வயதுக்கு மேல் உள்ள குழந்தைகளுக்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தான், அதான் மேக்ஸிமம் டைம் கைட்லைன்ஸ் சொல்லுது. அது குழந்தை அதுவுமே வந்து ரொம்ப குழந்தைக்கு பயனுள்ள ஸ்க்ரீன் கொடுக்க சொல்லுது. அதில் ஏதோ ஒரு ரைம்ஸோ, ஒரு விளையாட்டு பாட்டோ, இல்லை ஒரு படிப்பு சம்மந்தமாக. ஆனால் அந்த கேமிங்கு, இந்த அடிக்ஷன் உண்டு பண்ணுற விஷயங்களை ஸ்டிமுலேட் பண்ணுற விஷயம்.

0: குழந்தைக்கு வந்து நம்ம
1: காட்டக்கூடாது. கேம்ஸ் பார்த்துட்டு அதே மாதிரி ஆக்ஷன்
0: பண்ணுவாங்க, அது அவங்க அடிக்ஷன் ஆயிடும்.
1: அதனால நிறைய ப்ராப்ளம் ஆயிடும் பாக்குறேன்.
0: இப்போ அந்த மாடியில இருந்து குதிக்கிறது, அதனால உயிரிழப்புகள் ஏற்படும். இன்னொரு விஷயம், இதெல்லாம் அவங்களை திரும்ப திரும்ப பார்க்க வைக்கும். சோ அவங்க தூங்காம பாத்துக்கிட்டே இருப்பாங்க. பெற்றோர் தூங்கிட்டா கூட டிவி ஆன் பண்ணி பாத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க நமக்கே தெரியாது, அவங்க பாட்டுக்கு பாப்பாங்க. ஒரு போனை எடுத்துட்டு நமக்கு கூட தெரியாது, அவங்களா யூஸ் பண்ணுவாங்க. அவங்களோட தூக்கத்தை அது ஆட்டோமேட்டிக்கா குறைச்சிரும். நைட்டெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ லீவ் டைம், இன்னொரு விஷயம் நான் இதை என்ன சொல்லணும்னா, இந்த ஸ்லீப் ரொட்டீனு, இந்த உணவு ரொட்டீன், இதெல்லாம் வந்து ஸ்கூல் டைம்ல மட்டும் கடைபிடிக்கிறது இல்லை. எல்லா நாளுமே பண்ணணும்,
1: வாழ்க்கையோட ஒரு ஹாபிட்டா அப்படியே.
0: அப்பதான் அது நடக்கும். ஏன்னா வெக்கேஷன்ல வந்து எல்லாரும் ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க. குழந்தை லேட்டா எந்திரிக்கும், டிஃபன் சாப்பிடாது, நைட்டு லேட்டா தூங்கும். பேரண்ட்ஸும் சரி பரவாயில்ல லீவ் தானே, இன்னைக்கு லேட்டா தூங்கட்டும். இந்த பழக்கம் வந்து திரும்பவும் வந்து ஸ்கூல் படிக்கும் போது நம்ம ரொட்டீன் வந்து கஷ்டமாயிடும். ஸோ எல்லா நாட்களும் குழந்தைங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா ஒரு எக்ஸெப்ஷன். மற்றபடி அந்த ரொட்டீனை பேரண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்றது ரொம்பவே முக்கியம். நம்மளால பேரண்ட்ஸா அதை ஃபாலோ பண்ண முடியாது, ஆனா நம்ம குழந்தைகளுக்கு அதை வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணிட்டா அதுவே அவங்களுக்கே பழகிடும்.
1: ஓகே ஓகே டாக்டர், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வந்து நம்ம டாக்டர் கூட பேசிட்டு இருக்கோம். நேர்களே நீங்களும் வந்து பேசணும்னா கால் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போக்கு 2271760
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு ₹1,500 அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு ₹1,500 தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884212166.
1: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.

0: டு தி ஷோ. ஹலோ டாக்டர், நிகழ்ச்சி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கான உடல் பராமரிப்பு மற்றும் குழந்தைகளோட தூக்க பழக்கங்கள் குறித்து தான் வந்து மேம் கிட்ட கேட்டுட்டு இருக்கோம். மேம், தொடர்ந்து வந்து என்ன முக்கியமானதுன்னா, இந்த குழந்தைகள் வந்து தூக்கத்துல குரட்டை விடுறது, பல்ல கடிக்கிறது, அப்புறம் வந்து சில பேர் வந்து எதேதோ பாஷையில உளறது, நடக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா? சோ இதெல்லாம் வந்து ஒரு காமன் ப்ராப்ளம்ஸா, இல்ல அதை நம்ம எந்த எப்படி பாக்கணும் மேம்? அது
1: இது காமன் ப்ராப்ளம் தான். தூக்கத்துல வந்து இந்த அதிகமா குரட்டை விடுறது, வாயால சுவாசிக்கிறது அப்படின்னா வந்து குழந்தைகளுக்கு வந்து அந்த அடினாய்டுன்னு சொல்லுவாங்க, டான்சில்ஸ் தொண்டையில் இருக்கும்ல, அது மாதிரி மூக்கில் வந்து அந்த டான்சில் மாதிரி அடினாய்டுன்னு இருக்கும். அந்த அடினாய்ட்ஸ் வந்து நம்ம நோய் எதிர்ப்பு சக்திக்காக இருக்கிற ஒரு உறுப்பு. ஸோ அடிக்கடி சளி பிடிக்கும் போது அந்த அடினாய்ட்ஸ் வந்து பெருசாகும். அப்படி பெருசாகி அந்த டான்சில்ஸ் எப்படி பெருசானா நம்ம ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறோமோ, அடினாய்ட்ஸ்க்கும் அந்த மாதிரி ஆப்ரேஷன் இருக்குது. ஸோ அந்த அடினாய்டு அதிகமாக தொல்லை கொடுத்ததுன்னா குழந்தைகள் வந்து வாயால் மூச்சு விடுவாங்க, நைட்டு ரொம்ப சத்தமாக குரட்டை விடுவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப நாள் இருக்கக்கூடாது, அது வந்து நல்ல விஷயம் இல்லை. எப்பயாச்சும் ஒருக்க குரட்டை விடுறது பிரச்சனை இல்லை. டெய்லி இந்த மாதிரி தொந்தரவு இருந்ததுன்னா அந்த மூளைக்கு போகிற அந்த ஆக்சிஜன் லெவல் வந்து குறையும்.

0: அதனால அதுக்கான அந்த இஎன்டி மருத்துவரை பார்த்து அதுக்கான சிகிச்சை எடுத்துக்கணும். பற்கள் கடிக்கிறது வந்து நார்மலான விஷயம், ஆனால் வந்து அந்த பற்கள் வந்து ரெகுலராக அதை பண்ணிகிட்டு இருக்காங்க, அதனால் அவங்களுக்கு ஆபத்து வருது, பற்களோட இது இல்லை ரத்தம் வருது இல்லை மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து பண்ணுறாங்கன்னா நரம்பியல் டாக்டர் இல்லை குழந்தைகள் டாக்டரை போய் பார்த்து என்ன காரணமோ மூளையில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு செக் பண்ணி வந்து பார்த்துக்கிறது நல்லது.
1: இன்னொன்று டாக்டர், இப்போ இந்த நைட் டின்னர்னு போகும்போது மார்னிங் ஆஃப்டர்நூன் எப்படி தான் நம்ம ஹெல்த்தியாக கொடுத்து அனுப்பிச்சிட்டாலும் நைட் வந்து அப்படியே ஜங்குக்கு தவிர்றாங்க. அம்மா இன்னைக்கு ஒரு நாள் ஏதாவது வாங்கி கொடுங்க சொல்லிட்டு,
0: ரெகுலராகவே பேரண்ட்ஸும் வந்து ஒர்க்கிங்னால நைட்டு வரும்போது வெளியில இருந்து வாங்கிட்டு வந்துருவாங்க. ஸோ அது ரெகுலராக எடுத்துக்கிறது கண்டிப்பா நல்லது இல்லை, எப்பயாச்சும் எடுக்கிறது ஓகே, பட் எந்த உணவை எடுத்தாலும் குறைஞ்சது தூங்குறதுக்கு 2 முதல் 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்துக்கிறது நல்லது, ஏர்லி டின்னர் அது ரொம்ப முக்கியம்.
1: அதே மாதிரி இந்த தூங்குறதுக்கு முன்னாடி ஏர்லி டின்னர் சொல்ற மாதிரி ஏர்லி மொபைல் போன் பாக்குறதுக்கு ஏதாவது
0: ஆமா. ஸோ எந்த

0: பேரண்ட்ஸும் வந்து ஒர்க்கிங்னால நைட்டு வரும்போது வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ அது ரெகுலராக எடுத்துக்கிறது கண்டிப்பாக நல்லதில்லை, எப்போயாச்சும் எடுக்கிறது ஓகே. பட் எந்த உணவை எடுத்தாலும் குறைஞ்சது தூங்குறதுக்கு 2 முதல் 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்துக்கிறது நல்லது. ஏர்லி டின்னர் அது ரொம்ப முக்கியம்.
1: அதே மாதிரி இந்த தூங்குறதுக்கு முன்னாடி ஏர்லி டின்னர் சொல்ற மாதிரி இந்த ஏர்லி மொபைல் போன் பாக்குறதுக்கு ஏதாவது இருக்கு.
0: ஆமா, சோ எந்த ஸ்கிரீனா இருந்தாலும் மொபைலோ டிவியோ லேப்டாப்போ எதுவா இருந்தாலும் 2 மணி நேரம் தூங்குறதுக்கு முன்னாடி அதை நிறுத்திடணும். நிறுத்திட்டு இப்ப அதுமே எப்படி நம்ம உணவு சாப்பிடும் போது எல்லாத்தையும் நிறுத்திட்டு நெக்ஸ்ட் 2 ஹவர்ஸ் குழந்தைங்க ஓடி ஆடி விளையாடுறது, புக்கு படிக்கிறது, பாட்டு பாடுறது, கதை சொல்றது, இல்ல ஒரு வாக் போறது, இதெல்லாம் பண்ணிட்டு தூங்குறது வந்து இந்த ஃபோனு டிவி இது எதுவும் அவங்க மைண்டில் இல்லாமல் தான் தூங்கணும். ஏன்னா அந்த ஃபோனை பார்த்துக்கிட்டே தூங்குறதுன்றது ரொம்ப ரொம்ப கெட்ட பழக்கம்.
1: கண்டிப்பாக,
0: ஏன்னா அது அவங்க இதுலேயே இருக்கும், அவங்களுக்கு நல்ல நிம்மதியான தூக்கம் வராது, தலைவலிக்கும், திரும்ப வந்து ஃபோனை ஆன் பண்ணி பார்க்கலாம் தோணும். ஏன்னா நம்மளே இதெல்லாம் பண்ணுறோம். ஸோ எந்த பெரியவங்க குழந்தைங்க எல்லாருமே ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியாவது அவங்களோட டின்னரை முடிச்சிடணும். முடிச்சுட்டு இந்த ஸ்க்ரீனை அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு குவாலிட்டி டைம் அந்த குடும்ப உறுப்பினர்களோட சேர்ந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு பேசிட்டு ஏதாவது கதை படிச்சுட்டு வேற ஏதாவது பண்ணலாம். பண்ணிட்டு ஒரு நல்ல தண்ணி கன்சிடரபிள் அமௌண்ட் தண்ணி
1: குடிச்சிட்டு,
0: தண்ணி வந்து குறைஞ்சது 2 முதல் 3 லிட்டர்ஸ் வந்து அதுவும் இந்த சம்மர் சீசன்ல கண்டிப்பா குடிக்கணும். எல்லா டைமுமே அட்லீஸ்ட் 2 லிட்டர்ஸ் வாட்டர், குழந்தைகளும் சரி பெரியவங்களும் சரி. இப்ப சம்மர்ல 3 லிட்டர்ஸ் தண்ணி, தண்ணி தவிர இளநீர், ஜூஸ், ஏன்னா நம்ம மோர் இந்த மாதிரி எது வேணாலும் கொடுக்கலாம். தண்ணி மட்டும் இந்த குழந்தைங்களுக்கு ஸ்கூல் பாட்டில் கொடுக்கும்போது எல்லாம் ஒரு சின்ன பாட்டில் கொடுத்து அனுப்புகிறாங்க, அது கண்டிப்பாக பத்தாது. 1 லிட்டர் இல்லை 2 லிட்டர் அது நீங்கள் ஸ்கூலுக்கே கொடுத்து விடுங்க. அவங்கள குடிக்க சொல்லி டீச்சர்ஸ்கிட்டையும் சொல்லணும், அவங்களும் மோட்டிவேட் பண்ணணும். வீட்டுக்கு வந்தும் நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த தண்ணி வந்து, தண்ணி சத்து அவங்களுக்கு கண்டிப்பாக தேவை. தண்ணி சத்து சரியா இல்லைன்னா என்ன ஆகும்னா அவங்களுக்கு அது பசி மாதிரி ஆகிடும். அப்போ ஓவரா அவங்க வந்து சாப்பிட்டுருவாங்க, ஸ்நாக் பண்ணுவாங்க குழந்தைங்க. இப்போ நம்மள மாதிரி ஒன்றும் நம்ம ஹெல்த்தியாக ஒரு பழம் எல்லாம் எடுத்து சாப்பிட மாட்டாங்க, ஒரு சிப்ஸோ பிஸ்கெட்டோ எடுத்து வயித்தரப்புவாங்க. அப்போ அது ஜங்க் ஃபுட் ஆகிடும், வெயிட் ஏறிடும். அதனால தண்ணி குடிக்க, தண்ணிக்கான ஸ்பேஸை கரெக்டாக நம்ம வயிற்ற ஃபில் பண்ணணும். 3 லிட்டர் தண்ணி குடிச்சாலே பசி அளவாக தான் பசிக்கும். ஸோ அவங்க அந்த ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது ஆட்டோமேட்டிக்காக குறையும்.
1: ஓகே டாக்டர், இன்னொன்று வந்து இந்த குழந்தைகள் வந்து எக்ஸாம் டைம்ல ஒரு எக்ஸாம் ஃபியர் வருது பாருங்க, ஃபீவர் வந்துடுது, ஒரு டிஃப்ரெண்டான ஆக்டிவிட்டி சில குழந்தைகள் பண்றாங்க, அது உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு பயம் எதனால வருது டாக்டர்?
0: அது பேர் வந்து சோமாட்டிக் சிம்டம்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து உண்மையான வயிற்று வலி தலைவலி அப்படி இல்லாம இப்ப எக்ஸாம் டைம்ல அவங்களுக்கு வயிற்ற கலக்கிடும், எக்ஸாம் டைம்ல வயிறு வலிக்கும், இதெல்லாம் அந்த ஆங்ஸைட்டி ஸ்ட்ரெஸ் தான். ஸோ இதை வந்து பேரண்ட்ஸும் சரி டீச்சர்ஸும் சரி எக்ஸாம் வந்து ஒரு சாதாரண விஷயமா ஃபர்ஸ்ட் அந்த குழந்தை சொல்லணும். எக்ஸாம் தான் எல்லாமே, அதுதான் லைஃப், மார்க் தான் லைஃப், அப்படிலாம் கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு பார்ட் ஆஃப் உங்க வாழ்க்கை. இந்த எக்ஸாம் இல்லைனா இன்னொரு எக்ஸாம் அப்படின்றத நம்ம குழந்தைகள்ல இருந்து அந்த டீனேஜ்ல ரொம்ப முக்கியமா சொல்லணும். ஏன்னா இந்த எக்ஸாம காரணம் காட்டி நிறைய குழந்தைங்க ஒழுங்கா சாப்பிடுறது இல்ல, தூங்குறது இல்ல, 10 நாள் முன்னாடியே அந்த டென்ஷன் வந்துடும். 10 நாளாக ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க, நேரத்துக்கு சாப்பிட மாட்டாங்க. பெற்றோரும் வந்து ஒரு குழந்தை ரெஸ்ட் எடுக்குதுன்னா இல்லை இல்லை போய் படி படி,
1: இன்னும் 6 மாதம் தான் இருக்கட்டும், 5 மாதம்
0: தான் இருக்கு, நீ இப்போவே படி, நீ இப்போவே வந்து விளையாட போவாத, இப்போவே வந்து உன்னோட சரி நீங்கள் எந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி இப்போ பாடுறாங்க டான்ஸ் ஆடுறாங்கன்னா கண்டிப்பா அது அவங்க எக்ஸாமுக்கு முன்னாடி வரைக்கும் போகலாம். அது ஒரு நாளைக்கு ஒரு 1/2 hour அது பண்றதுனால எந்த தப்பும் இல்லைன்னா அந்த குழந்தைக்கு அது சந்தோஷத்தை கொடுக்குது. ஒரு டான்ஸ் ஆடுது, ஒரு நாளைக்கு 1/2 hour ஆடிட்டு வரனால அவங்க டயர்ட்லாம் ஆக மாட்டாங்க, அவங்க மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக தான் ஆகும். ஸோ அந்த குழந்தை எனக்கு இது பிடிச்சிருக்குமா, நான் அப்போ இதை ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரேன். அதேமாதிரி கண்டினியூஸாக படிக்க வைக்கிறதும் கூடாது. அந்த குழந்தையோட அட்டென்ஷன் ஸ்பேன் ஒரு 2 hours 3 hours இருக்கும். ஸோ எவ்ரி 2 or 3 hours வந்து அந்த குழந்தைக்கு ஒரு பிரேக் விடுறது. இது வந்து அந்த பெரிய பசங்க. ஆனால் ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்துக்கு மேலே படிக்கிறது யூஸே கிடையாது. நிறைய பேர் 12 மணி நேரம், 13 மணி நேரம் எதுவுமே உள்ள போகாது.
1: டாக்டர், இன்னும் சில குழந்தைங்க வந்து இந்த காலையில அதிகாலையில எழுந்து படிக்கிறதும் இல்ல, ஈவினிங்கும் படிக்கிறது இல்ல, அவங்க டைம் என்ன வச்சுக்கிறாங்கன்னா 11 to 3 hours படிக்கிறாங்க. இது சரியா?
0: நானே அந்த மாதிரி ஒரு குழந்தையா தான் இருந்தேன். அது வந்து சரியான விஷயம் கிடையாது. நைட் டைம்ல படிக்கிறது மேபி அது எப்படின்னு தெரியல, ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும். ஆனா நம்ம உடலை பொறுத்த வரைக்கும் அது நல்ல விஷயம் இல்ல. நம்ம நல்லா படிச்ச எக்ஸாம் எழுதியிருப்போம், ஆனா அது உடல் பருமனோட ரிஸ்க் ரொம்ப அதிகம். ஏன்னா நைட் டைம்ல தான் அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாகிற டைம், இந்த கார்டிசோல் எல்லா ஹார்மோன்ஸும் நீங்கள் அந்த நேரம் வந்து பிஸியாக படித்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸை ஏற்றி விட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த உடல் எடை கூடுதல், அடுத்த நாளோட ப்ரொடக்டிவிட்டி குறைஞ்சிரும். நீங்கள் நினைப்பீங்க நான் நைட் நல்லா படிக்கிறேன், அடுத்த நாள் போய் ஏதோ எக்ஸாமே எழுதிடுவோம், ஆனால் அடுத்த எக்ஸாமுக்கு படிக்கும்போது அந்த டயர்ட் ஆகிடுவோம். ஸோ காலை எந்திரிச்சு படிக்கிறதுன்றது ரொம்ப நல்ல விஷயம். முடிஞ்ச அளவுக்கு அந்த மாலையிலேருந்து நம்ம தூங்குறதுக்குள்ளே படிக்கிறதே போதுமா.

0: ஆனது. அதுக்கு மேல பிள்ளைங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணி நீ லேட்டாக தூங்கி சீக்கிரம் எந்திரி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா அது நமக்கு திருப்தியா இருக்கும், ஆனால் குழந்தைகளுக்கு அது பெனிஃபிட்டே கிடையாது. ஏன்னா இது ரெண்டும் ஒன்று தான், நீங்கள் 2 மணி நேரம் ப்ரொடக்டிவாக படிக்கிறதும் 6 மணி நேரம் இந்த மாதிரி படிக்கிறதும் ஒன்று தான், படிக்கிறதும் ஒன்று தான். ஸோ அது கரெக்டாக நம்ம குழந்தைங்கள அதுக்கேற்ற தான் நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் இருக்கணும். படி படி படின்னு பெற்றோர் வந்து பின்னாடி குத்தாம இருக்கணும்.
1: நீங்க சொல்றது எனக்கே நல்ல புரிதல் ஏற்பட்டிருக்கு.
0: குழந்தைகள் அவங்களே புரிஞ்சுப்பாங்க, அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு என்ன வேணும்ன்றது. அவங்க கண்டிப்பா அந்த வயசுக்கு ஏத்த அந்த ஒரு மெச்சூரிட்டி அவங்களுக்கு வரும்.
1: தொடர்ந்து பேசலாம், விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
2: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை TNPSC பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884212166.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணாசாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: ஹலோ டாக்டர், நேரம் 3:52. இன்னைக்கு நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கான உடல் பராமரிப்பு மற்றும் குழந்தைகளின் தூக்க பழக்க வழக்கங்கள் குறித்த விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க டாக்டர் ஆர் கே தயாலினி மேடம் அவர்கள். அவங்க கிட்ட பேசிடலாம். மேம், நம்ம இப்ப பேசிட்டு இருக்கும் போது டாக்டர், இந்த குழந்தைங்க நடக்கிறத பத்தி கேட்டிருந்தேன் இல்லையா, அது எப்படி டாக்டர், அது நடக்கிறது நார்மல் தானா?
3: இந்த தூக்கத்துல நடக்கிறதுன்றது எப்பயாச்சும் பண்ணா நார்மல் தான், ஆனா இது அடிக்கடி பண்றது குழந்தைக்கு ஆபத்து விளைவிக்கிற மாதிரி இருக்கிறது, அதனால குழந்தைகளுக்கு காயங்கள் ஏற்படுறது, இதெல்லாம் ஒரு மூளை பிரச்சனை ஏதாவது இருந்தா வரலாம். அதனால உங்க குழந்தைகளால மருத்துவரை பார்த்து ஸ்கேன் ஏதாவது பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கேத்த மாதிரி பாத்துக்கலாம். அடிக்கடி பண்ணா நார்மல் இல்ல, எப்பயாச்சும் நடக்கிறது அதுவும் சேஃபா இருக்கிற வரைக்கும் ஓகே. சோ இந்த மாதிரி பேரண்ட்ஸ் வந்து பிரிகாஷன்ஸோட இருந்துக்கணும். கதவுகள்லாம் மூடி வைக்கிறது, அதுமே இந்த ஷார்ப்பான பொருட்களை வைக்க கூடாது, குழந்தை இடிச்சுக்கிற மாதிரி பொருட்களை வைக்காம கொஞ்சம் கிளியரா வச்சுக்கிறது நல்லது. முதல்ல பேரண்ட்ஸ் வந்து இதை சூப்பர்வைஸ் பண்றது ரொம்பவே நல்லது.
2: ஓகே டாக்டர், நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். ஓவராலா காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஒரு குழந்தை ஆரோக்கியமான தினசரி வழக்கத்தை எப்படி அமைச்சுக்கலாம் ஃபைனலா சொல்லிட்டீங்கன்னா நேயர்களுக்கு அப்படியே வந்து புரிஞ்சிடும் ஃபைனல் டச்ல.
3: சோ காலையில அதான் எந்திரிக்கிறது கொஞ்சம் முன்னாடி எந்திரிக்க வைக்கணும், அந்த பழக்கத்தை உண்டு பண்ணணும், முகத்தை கழுவிட்டு பல் தொலைக்கிட்டு அவங்களோட அந்த அடிப்படை சுகாதாரம் மிஸ் பண்ணவே கூடாது. லேட்டா எந்திரிக்கிறாங்கன்னு குளிக்காம ஸ்கூல் போறது இதை பண்ணக்கூடாது. சின்ன குழந்தைகள்ல இருந்து அதை கொண்டு வந்துடணும். ரொம்ப குளிரா இருக்குன்னு சில பேர் வந்து குளிப்பாட்ட மாட்டாங்க, அதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்றது நல்லது. வெந்நீர், சூடான தண்ணியில குழந்தைய குளிக்க வச்சுட்டு சத்தான அந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஸ்கிப் பண்ணாம ஸ்கூலுக்கு நேரத்துக்கு போயிட்டு அதே மாதிரி ஸ்கூல் ரொட்டீன், அவங்க எப்போ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்நாக்ஸ் லஞ்ச் ரெண்டுமே வந்து பேலன்ஸ்டா கொடுக்கறது, நிறைய கொடுக்கறது இல்ல ஜங்க் கொடுக்கறது இல்லாம பிரேக்ஃபாஸ்ட் கரெக்டா நீங்க கொடுத்தாலே அவங்களுக்கு லஞ்சுக்கு கரெக்டா பசிக்கும். இதை ஒழுங்கா சாப்பிடாம போனாங்கன்னா அது சாப்பிடறதுக்கும் அவங்களுக்கு வந்து அந்த அசிடிட்டி வந்துடும், அதுவும் ஒழுங்கா சாப்பிட மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களுக்கு பிடித்தமான லஞ்ச் ஸ்நாக்ஸ் ஹெல்த்தியா வச்சுட்டீங்கன்னா ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே கை கால் கழுவிட்டு ஒரு சின்ன குளியல் ஏதாவது பண்ண வச்சுட்டு ஒரு நல்ல ஸ்நாக் மறுபடியும் குழந்தைக்கு கொடுக்கணும். ஸ்நாக்னா உடனே சிப்ஸ் ஜங்க் கிடையாது, ஒரு நல்ல ஃப்ரூட்ஸ் சுண்டல், இந்த கேழ்வரகாடை இல்ல கேழ்வரகு கஞ்சி அந்த மாதிரி. மறுபடியும் அந்த காஃபி டீ எல்லாம் ஈவினிங் கொடுக்கறத அவாய்ட் பண்ணணும். அடுத்த ஒரு 2 hours ஆக அந்த குழந்தைய தொல்லை பண்ணாம ரிலாக்ஸ்டா ஒரு சின்ன எக்ஸசைஸோ ஸ்கிப்பிங்கோ வாக்கிங்கோ யோகா இல்ல ஸ்விம்மிங் ஏதாவது ஒண்ணு பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து ஹோம்ஒர்க் பண்றது, அந்த மாதிரி அவங்க படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பண்ணலாம் ஒரு 2 hours. அதுக்கப்புறம் டின்னர் கரெக்டா அந்த குழந்தைக்கு சீக்கிரமாவே கொடுத்துட்டு டின்னருக்கு அப்புறமாவும் குழந்தை படிக்கிறதா இருந்தா படிக்கலாம், ரிலாக்ஸ் பண்ணலாம். இந்த போன் பாக்குறது டிவி பாக்குறது முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கலாம். எதுவா இருந்தாலும் அந்த சாப்பிடறதுக்கு முன்னாடியே ஒரு 1/2 hour அந்த மாதிரி போனோ டிவியோ பார்த்துட்டு அடுத்த ஒரு 2 hours குழந்தை ரிலாக்ஸ் பண்ணிட்டு அந்த ஸ்லீப் ரொட்டீன் பேரண்ட்ஸும் முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களோட சேர்ந்து தூங்குறது பாசிபிலிட்டி கம்மி, ஆனா அட்லீஸ்ட் குழந்தைங்க கூட சேர்ந்து படுத்துட்டு அவங்களை தூங்க வச்சுட்டு அப்புறம் கூட நம்ம வேலையை பார்க்கலாம். அதே மாதிரி அந்த தூங்குற என்வாயர்மெண்ட்டும் ரொம்ப முக்கியமா இருக்கணும். பெட்ரூம்ல டிவி வைக்கிறது மொபைல் எடுத்துட்டு வர்றது அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி அவங்களுக்கு எது ஏசியோ எது கம்ஃபர்டபுளோ பெட், அது மாதிரி பெட்ல இருக்கிற ப்ரொடெக்ஷனும் ரொம்ப முக்கியம். சில குழந்தைங்க வந்து அந்த தவறி கீழே விழுந்துருவாங்க, ஸோ ரெயிலிங் அதெல்லாம் பார்த்து போட்டுட்டு அந்த லைட்ஸ்லாம் வந்து மைல்டான லைட் வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள். அதுமாதிரி நம்ம அங்கே உட்காந்து ஃபோன் பேசக்கூடாது, குழந்தை தூக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் நம்ம ஃபோன்

0: பாக்குறது, போன் பேசுறது குழந்தைக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன். இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு தூங்கினாலே குழந்தைக்கு கன்சிஸ்டண்டா தூக்கம் வந்துடும். அதேமாதிரி இந்த சுவாச கோளாறு, இந்த வாய் வழியா சுவாசிக்கிறது, இந்த விஷயங்களை பெற்றோர் வந்து கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கிட்டு அதுக்கான மருத்துவர்களை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நல்லது. சில பேர் வந்து நான் குரட்டை விடுவேன், என் பையனும் விடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அதை நார்மல் ஆக்கிடுவாங்க. அந்த மாதிரி இருக்காது. பையனுக்கு அந்த ஒரு அடிநாட் பிரச்சனை இருக்கலாம். ஏன்னா அந்த குரட்டை விடும் போது என்ன ஆகும்னா மூளைக்கு போற ஆக்சிஜன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அப்ப அந்த மூளையோட செயல்பாடு குறையும், குழந்தையோட படிப்பு ஞாபக சக்தியும் லாங் ரன்ல குறையும். ஸோ இதை பெற்றோர் வந்து சீரியஸா எடுத்துக்கிட்டு, அதேமாதிரி நான் காலையில எந்திரிக்கிறதும் பெற்றோரும் அந்த ரொட்டீனை ஃபாலோ பண்ணிக்கணும். லீவுனா நம்ம எல்லாரும் சேர்ந்து 10 மணி வரைக்கும் தூங்கலாம், அதான் நம்ம எல்லாரும் பண்றோம். அந்த மாதிரி இல்லாம எல்லா நாளுமே மேக்சிமம் இதை ஃபாலோ பண்ணிங்கனாலே குழந்தைகளுக்கு அதுவே ஒரு பழக்கம் ஆயிடும். அவங்க வளர்ந்தாலும் அவங்க பெற்றோர் ஆகும் போதும் இதையே ஃபாலோ பண்ணுவாங்க.
1: சூப்பர் டாக்டர், இன்னைக்கு நீங்க சொன்ன தகவல்கள் எல்லாமே ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. நன்றி டாக்டர்.
0: ரொம்ப நன்றி.
2: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884216.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 4:14 பதினான்கு நொடிகள். நேர்கள் கிட்ட ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங். நிகழ்ச்சிக்காக ஃபர்ஸ்ட் நான் உங்கள் ஆர்ஜே பாரதி வந்தாச்சு. இன்னொரு ஆர்ஜே கொஞ்சம் பிஸியா இருக்கிறாங்கப்பா, சீக்கிரமா வந்து வந்துருவாங்க. ஸோ கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியில என்ன அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் வந்து ஒரு டயலாக் வந்து பிளே பண்ணுவேன், அதை வந்து நீங்க வந்து நடிச்சு காட்ட போறீங்க. இதுதான் வந்து கட் கேமரா ரோலிங் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இல்லையா. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கான டயலாக வந்து நான் வந்து பிளே பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும் பொழுதே நம்ம இன்னொரு ஆர்ஜே வந்தாச்சுப்பா.
2: ஹாய் ஹாய் ஹாய் பாரதி, நான் உங்கள் ஆர்ஜே சோனி வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம நானும் பாரதியும் சேர்ந்து தான் இந்த நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ண போறோம்.
1: சரி, ஃபர்ஸ்ட் டயலாக் ப்ளே பண்ணிடலாமா?
2: கண்டிப்பா ஆன் தி ஸ்பாட்ல. இல்ல இல்ல, டயலாக் ப்ளே பண்ணணும்.
1: சரி ஓகே, ப்ளே பண்ணிடலாமா?
2: பண்ணிடலாம்.
3: அண்ணா, காபி சாப்பிட்டீங்களா? அண்ணா, அண்ணா டிபன் சாப்பிட்டீங்களா? அண்ணா,
4: எங்க வீட்ல வந்து காபி டிபன் சாப்பிட்டீங்களா? அண்ணா, யாரையா நீங்க?
3: அண்ணா, காபி சாப்பிட்டீங்களா? அண்ணா, அண்ணா டிபன் சாப்பிட்டீங்களா? அண்ணா,
4: எங்க வீட்டுல வந்து காபி டிபன் சாப்பிட்டீங்களா? அண்ணா, யாரையா நீங்க?
1: சோனி, இந்த டயலாக் ஞாபகம் இருக்கா?
2: ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு. அதுதான் பாரதி, எப்படி வந்து ஈஸியா குடுக்கறீங்க பாரு மக்களுக்காக.
1: நம்ம நேயர்கள் வந்து எந்த டயலாக் கொடுத்தாலும் செம்மையா பேசுவாங்க. ஸ்டார்டிங் தான் வந்து ஈஸியான டயலாக், போக போக கொஞ்சம் வந்து கஷ்டம்லாம் சொல்ல மாட்டேன், கஷ்டம்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா எல்லாமே வந்து நம்ம நேயர்களுக்கு வந்து ஈஸி தானே.
2: ஆமா.
1: சரி ஓகே, இந்த டயலாக் நீங்க வந்து பேசணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? எஃப்எம் ரெயின்போக்கு டயல் பண்ணுங்க. 2271760, மற்றோரியன் 2275232300, வெளியூர் நேர்கள் 0413 அப்படின்ற குறியீட்டனையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். இப்ப ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சியில வந்து பாடல் வருது கேட்க போறோம், திருடா திருடி திரைப்படத்திலிருந்து.

0: என்ன கணக்கு பண்ணேண்டா?
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திரு.
2: வெல்கம் பேக் டு த ஷோ. கட் கேமரா ரோலிங். நம்ம சோனி கூட அந்த டயலாக வந்து பேசுறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்ன சோனி?
3: Yes, I am ready.
2: Always ready. எப்பயுமே சோனி எந்த வேலை கொடுத்தாலும் பர்ஃபெக்டா அந்த டைம்ல அப்படியே பயங்கரமா வந்து பண்ணி முடிச்சிருவாங்க. கரெக்டா,
3: காஃபி வேணும்
2: முடிச்சதும்
3: நேர் வந்து அவரை ஃபர்ஸ்ட் தொடங்கி வைக்கலாம்.
2: அவரோட நேரம் மாட்டி விடுறா. ஓகே, வணக்கம்.
4: வணக்கம்.
2: யார் எங்க இருந்து சார்?
4: அறந்தாங்கில இருந்து ஐயப்பன்.
2: ஓகே, டயலாக் பேசுறீங்களா இல்ல உங்களுக்காக ப்ளே பண்ணனுமா?
4: ப்ளே பண்ணுங்க.
2: ப்ளே பண்ணியே ஆகணுமா?
4: ஆமா.
2: சரி, ஓகே, நல்லா கேட்டுக்கோங்க.
4: ஓகே
5: அண்ணா, காபி சாப்பிட்டீங்களா? அண்ணா,
6: அண்ணா டிபன் சாப்பிட்டீங்களா? அண்ணா,
5: எங்க வீட்ல வந்து காபி டிபன் சாப்பிட்டீங்களா? அண்ணா, யாரையா நீங்க?
2: சார் டயலாக் கேட்டீங்களா?
4: சீக்கிரமா
2: வாங்கி நல்லா இருக்கும். இந்த படம் வரும்பொழுது அப்பலாம் வந்து அதிகமா இந்த டயலாக் வந்து பேசிட்டே இருப்பாங்கல்ல? சரி, ஓகே சார், அழைப்பிற்கு நன்றி.
4: நன்றி.
2: நீங்களும் பேசலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம RJ சோனி வந்து இந்த டயலாக பேசுறதுக்கு ரெடியா இருக்கிறோம்.
3: ரெடியா பாரதி, ஆனா மூணாவதா சொல்ற டயலாக் நீங்க தான் சொல்லணும். எங்க வீட்டுக்கு வந்து அது ரெடியா? கட் கேமரா ரோலிங் ஸ்டார்ட். அண்ணா காஃபி சாப்பிட்டீங்களாண்ணா? அண்ணா டிஃபன் சாப்பிட்டீங்களாண்ணா?
2: நான் சொல்றதுக்கு முன்னாடி என்ன காப்பாத்ததுக்காக ஒரு
3: காலர் வந்துட்டாங்க, தப்பிச்சுக்கிறீங்க. நெக்ஸ்ட் நீங்க வந்து பினிஷ் பண்ணணும்.
2: வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சார். யார் எங்க இருந்து?
7: கடலூர் தேவராம்பட்டினம். ஏ அன்வர் பாஷா.
2: ஓகே சொல்லுங்க, டயலாக் கேட்டீங்களா?
7: கேட்டேன்.
2: சொல்லுங்க
7: அண்ணா, காஃபி சாப்பிட்டீங்களா? அண்ணா டிஃபன் சாப்பிட்டீங்களா? ஏன் எங்க வீட்டுக்கு வந்து காஃபி சாப்பிட்டீங்களா, டிஃபன் சாப்பிட்டு கேக்குறீங்க? யார் நீங்க?
2: யாரு நீங்க?

0: யாரு நீங்க, யாரு நீங்க, யாரு நீங்க? ஓகே சார், ஓகே, சூப்பரா பேசுனீங்க, அழைப்பிற்கு நன்றி.
1: மேடம் நான் ஒரு டைலாக் பேசலாமா?
0: ஆ ஓகே பேசலாம்.
1: படம் ஒளிவிளக்கு. எம்ஜிஆர் சார், மரத்துக்கு கிழவி, ஹோட்டல் வச்சிருக்க சிங்காரம், பகோடா காதர். எம்ஜிஆர் சார் வெளியே வருவாரு, பகோடா காதர் கேப்பாரு, அண்ணா அண்ணா எங்கண்ணா போறீங்க, மாறி தம்பி வெளியே போகும்போதே எங்க போறீங்கன்னு கேட்கக்கூடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்றது? அம்மா எப்படிமா இருக்கீங்க? ஏதோ இந்த குருட்டு கிழவிப்பா, இங்க இருந்தா என்ன சாப்பிட்டீங்களாம்மா? இருக்கட்டும்ப்பா அண்ணே, இந்த ஹோட்டல் வச்சிருக்க சிங்காரம் இந்த அம்மாவுக்கு எதுவுமே கொடுக்கறது இல்லை அண்ணே. அப்படியா? சிங்காரம் இதோ வந்துட்டு மக்கு, கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, இதோ கொடுத்துட்டேன், சிங்காரம் இங்க வா, இந்தா வச்சுக்கோ. எதுக்கு மொத்தம் இவ்வளவு பணம் கொடுக்குற? பணம் இந்த பணம் இல்லைன்ற காரணத்தால அந்த அம்மா பட்டி கிடக்க கூடாது.
0: ஓகே மேடம், ஓகே சார், சூப்பர் சூப்பர், ஓகே, அழைப்பிற்கு நன்றி. சோனி அந்த டயலாக பேசிடுறீங்களா?
2: ஆ பேசிட்டேன் பாரதி, நீங்க தான் பேசணும், திரும்ப திரும்ப பேசுறீங்க நீங்க, திரும்ப திரும்ப பேசுறீங்க. காலர் பாருங்க, திரும்ப இப்ப என்ன காப்பாத்துறதுக்காக ஒரு காலர் வந்திருக்காங்க பாருங்க. ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
3: நான் ஜான்சி ராணி, கெனரி நகர்ல இருந்து பேசுறேன்.
0: யார் மேம், நேம் தெரியல.
3: ஜான்சி ராணி.
0: ஜான்சி ராணி, அப்பா பேர்லயே பயங்கர வீரம்.
3: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம், சாதாரணமா தான் சொன்னேன்.
0: ஓகே சொல்லுங்க மேம்.
2: ஆனா டைலாக் நீங்க சாதாரணமா சொல்லக்கூடாது, நார்மலா ஒரு தடவை சொல்லணும், வீர தீரமா ஒரு தடவை சொல்லணும்.
0: உங்களுக்கு அதான் அந்த டைலாக் ஒரு தடவை போடவா?
3: நடந்திருக்கா?
0: நீங்க அப்படியா? செம செம மேம், சான்ஸே இல்ல, சூப்பர். ஓகே, நீங்களும் பேசணும் அப்படின்னா என்ன பண்ணணும், எஃப்எம் ரெயின்போவுக்கு டயல் பண்ணுங்க, 2271760, மற்றொரு 2275230. சோனி பேசிடுறீங்களா அந்த டயலாக்கா?
2: பாட்டு கேட்டுலாம்
0: கண்டிப்பா.

0: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க கூட பேசலாமா?
2: எஸ் பேசலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார். யார், எங்க இருந்து?
3: பாரதி மேடமுக்கும் சோனியா மேடமுக்கும் மாலை வணக்கம் சொல்வது இளமங்கலம் இ ராமா முருகன்.
2: சொல்லுங்க சார்.
1: சொல்லுங்க
3: அண்ணே. காபி சாப்பிட்டீங்களா?
1: பேச வந்த நானே வந்து
2: மறந்துட்டேன்.
3: அண்ணே டிஃபன் சாப்பிட்டீங்களா? யாரா நீங்க ரெண்டு பேரும்? எங்க வீட்டுலயே வந்து காபி சாப்பிட்டீங்களா டீ
2: சாப்பிட்டீங்களான்னு
3: கேக்குறீங்க. மாறி போச்சு மேடம்.
2: சூப்பர் சூப்பர், அதான் அழகா
1: சொன்னீங்க.
3: உங்க இரண்டு பேருக்கும் வழி சொல்லதான் தெரியும், ஆனா பழி சொல்ல தெரியாது.
2: ஓ, பிரியமான தோழி டைலாக நீங்க எங்களுக்கு மாத்தி சொல்லிருக்கீங்க.
3: ஆமாங்க மேடம்.
2: இப்ப நாங்க ஸ்பாட்ல ஒரு டைலாக் போடுவோம் சார், நீங்க அதை கொஞ்சம் கேளுங்க.

0: சிம்பிளா தான் இருக்கும், நீங்க அதையும் ட்ரை பண்ணுங்க.
1: சொல்றீங்களா?
2: சரிங்க மேடம். சரிங்க மேடம்.
1: சொல்றீங்களா? ஓகே, அப்படியே ரெடியா இருங்க.
2: சொல்றேன் மேடம். சரிங்க மேடம்.
3: பழமொழி சொன்னா அனுபவிக்கணும், இதெல்லாம் ஆராய கூடாது.
1: சார், டயலாக் கேட்டிங்களா?
2: ஆ, கேட்ட மேடம்.
1: ஆ, பேச ரெடியா?
2: ஆ, பேச ரெடி மேடம்.
1: ஆ, சொல்லுங்க.
2: பழமொழி சொன்னா இதெல்லாம் கேட்டுக்கணும், ஆராய கூடாது.
1: நிறைய பழமொழி கேட்டிருப்பீங்களா?
2: நன்றி.
1: ஓகே சோனி, நீங்க இந்த மாதிரி எல்லாம் டயலாக் சொல்லிருக்கீங்களா?
0: இந்த மாதிரி
1: இந்த மாதிரி இந்த மாதிரி
0: இந்த மாதிரி இந்த மாதிரி
1: இந்த டயலாக் ரெண்டு ப்ளே பண்ணோம்ல, அந்த மாதிரி ஏதாவது?
0: அது நான் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டு நேரும் கேட்டுட்டாங்க, நீங்க சொல்லிருக்கீங்களா? அதுதான் என்னோட கேள்வி.
1: வீட்டுல சொல்றதை கேட்கவே மாட்டாங்க. நீ சொல்றத மட்டும் செய்யுங்களா, இதெல்லாம் திருப்பி கேட்க கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணிருப்போம் இல்லையா? சரி, ஓகே, இப்ப இன்னொரு டயலாக் நம்ம போட்டுடலாமா, ப்ளே பண்ணிடலாமா?
0: ப்ளே பண்ணுங்க பாக்கலாம், கேட்கலாம்.
4: எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அளவுக்கு அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அளவுக்கு அதிகமா கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது.
1: என்ன சொன்னி, டயலாக் கேட்டிங்களா? எல்லாரும் கேட்டிருப்பாங்க, எல்லாரும் அப்படியே ரெடியா போன் எடுத்து டயல் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டு.
0: ரஜினி சார் வாய்ஸ்லயே பேச போறாங்க.
1: ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் வருது, கேட்கலாம்.
5: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
6: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி.
7: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
8: சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
9: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
10: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. கட் கேமரா ரோலிங். உங்களுக்காக சாங் வந்து பிளே பண்ணலாம் அப்படின்னு தான் நாங்கள் வந்து யோசிச்சுட்டு இருந்தோம். பட் நேயர் வந்து நாங்கள் சூப்பராக டயலாகை வந்து பேசிடுறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஓகே, வணக்கம்.
11: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி இருவருக்கும். நான் வேலூர் மாவட்டம் கட்பரையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நல்லா இருக்கு சந்திரசேகர்.
1: நீங்க எப்படி இருக்கீங்க?
11: நலம் நலம், நானும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா உற்சாகமா இருக்கிறேன்.
1: ஓகே, நீங்க வந்து பேசும்பொழுதே தெரிஞ்சிடுச்சு எல்லா டயலாகையும் பேசுறீங்க தானே.
11: அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க கடைசியா போட்டீங்களா இந்த டயலாக், அது இன்னொரு வாட்டி ப்ளே பண்ணுங்க, நான் கேட்டுட்டு பேசுறேன்.
1: எந்த டயலாக் சார்?
11: எவ்வளவு அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அது.
1: ஓகே, உங்களுக்காக ப்ளே பண்ணிடலாமா?
11: போடுங்க.
4: எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அளவுக்கு அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அளவுக்கு அதிகமா கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது.

0: சார் டயலாக் கேட்டிங்களா?
1: ஆ கேட்டேன் மேம்.
0: ஓகே சொல்லுங்க.
1: எவ்வளவு ஜென்மம் ஆனாலும் அளவுக்கு அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அளவுக்கு அதிகமா கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்தரமே இல்ல.
0: சூப்பர் சூப்பர். ஓகே அப்படியே
1: இத வந்து வெவ்வேறு மாடுலேஷன்ஸ்ல வழக்கம் போல நான் பேசிட்டு இருக்கேன். இத தான்
2: உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். வழக்கம் போல
1: எவ்வளவு ஜென்மம் ஆனாலும் அளவுக்கு ஆசமா அளவுக்கு அதிகமா

0: நம்மளையும்
1: இல்ல மேம், ஒரு நிமிஷம் இருங்க மேம்.
2: சரிங்க சார், சரிங்க சார்.
1: எவ்வளவு ஆண்டுகள் ஆனாலும், எவ்வளவு ஜென்மம் ஆனாலும், அளவுக்கு அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும், அளவுக்கு அதிகமா கோபப்படுற பொம்பளையும் வாழ்ந்ததா சரித்தரமே கிடையாது.
2: சைல்டு சைல்டு மாதிரி பேசுங்க.
1: ஓகே.
3: எவ்வளவு ஜென்மம் ஆனாலும், அளவுக்கு அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும், அளவுக்கு அதிகமா கோபப்படுற பொம்பளையும் வாழ்ந்ததா சரித்தரமே கிடையாது.
1: அடுத்து இதே மாடுலேஷன்ல அழுதுகிட்டே
2: பேசிடுறேன்.
1: எவ்வளவு ஜென்மம் ஆனாலும், அளவுக்கு அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும், அளவுக்கு அதிகமா கோபப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்தரமே இல்ல. நிறைவா கோபப்பட்டுக்கிட்டு, எவ்வளவு ஜென்மம் ஆனாலும், அளவுக்கு அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும், அளவுக்கு அதிகமா கோபப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல.
4: ஏன் இவ்வளவு பயமுறுத்துறீங்க? நாங்க பயந்துட்டோம்.
1: பயந்துட்டீங்களா? நல்லதுதான். அப்ப நான் நல்லா எஃபெக்டிவா ப்ரொடக்டிவா ரியாக்ஷனோட பேசிருக்கேன்னு அர்த்தம். எஸ்,
4: சூப்பர்,
1: நல்லா இருந்ததா? ஓகே,
4: சூப்பர், சூப்பரா பேசுனீங்க சார். அழைப்பிற்கு நன்றி.
1: தேங்க்யூ சோ மச். இருவருக்கும் நன்றி.
2: தேங்க்யூ, தேங்க்யூ.
4: ஓகே, நீங்களும் பேசணும் அப்படின்னா, நான் பிளே பண்ண டயலாக்லாம் நீங்கள் வந்து பேசணும் அப்படின்னா, எஃப்எம் ரெயின்போக்கு டயல் பண்ணுங்கள். 2271760 மற்றொரு எண் 2275230. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான சாங் வருது, கேட்டுட்டு வந்துடலாம்.

சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884212166.

0: मुक्त भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
4: வெல்கம் பேக் டு த ஷோ சோனி. டயலாக் எல்லாத்தையும் பேசுறதுக்கு வந்து செம்மையா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கப்பா நம்ம சோனி.
5: நானா?
4: ஆமா.
5: ஓகே ஓகே.
4: ரெடி தானே நீங்க பேசுறதுக்கு? அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கூட பேசிடலாம். வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
4: வணக்கம் சார். யார், எங்க இருந்து?
6: நான் முதலாளிப்பேட்டையில இருந்து தங்கப்பாண்டி பேசுறேன். நினைவுத்தர் அனைவரும் நலமா? நீங்க நலமா?
4: எல்லாரும் நலமா இருக்காங்க சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
5: எனக்கே
4: வந்து டங் ட்விஸ்ட் ஆகுது. இப்ப உங்களுக்காக வந்து நாங்க வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, மூணு டயலாகையும் வந்து பிளே பண்றோம். சரியா? நல்லா கேட்டுக்கோங்க, டயலாக் கேட்டுட்டு பேசணும்.
6: ஓகே மேடம்.
4: சரியா? ஓகே
6: ஓகே மேடம்.
7: அண்ணா, காபி சாப்பிட்டீங்களா? அண்ணா, டிபன் சாப்பிட்டீங்களா? அண்ணா,
8: எங்க வீட்டுல வந்து காபி டிபன் சாப்பிட்டீங்களா? அண்ணா, யாரியா நீங்க?

0: மொழி சொன்னா அனுபவிக்கணும். இதெல்லாம் ஆராய கூடாது.
1: எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அளவுக்கு அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அளவுக்கு அதிகமா கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது.
2: நம்ம லிசனர் கேட்டதுக்காக அவருக்காக மூணு டயலாக்ஸையும் நம்ம வந்து பிளே பண்ணிட்டோம். இப்ப அவர் எப்படி இந்த டயலாக்ஸ் எல்லாம் வந்து பேச போறாங்க அப்படின்றத கேட்கலாம். சரியா மட்டும் கேக்குறீங்களே, எங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தாதானே நாங்க சாப்பிட முடியும்.
3: அளவுக்கு அதிகமா கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது.
2: என்ன ரொம்ப
3: யோசிக்கிறீங்க? எல்லாம் இருந்தா நான் ஒத்தையில தான் நிக்கிறேன்.
2: ஓகே சார், ஓகே, சூப்பரா பேசுறீங்க. அழைப்பிற்கு நன்றி.
3: வர மாட்டேங்க. நன்றி மேடம்.
2: நன்றி சார். நன்றி.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆதி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% ஆதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
2: வெல்கம் பேக் டு த ஷோ. கட் கேமரா ரோலிங். டைம் கரெக்டா 4:43:30 ஆயாச்சு. ஸோ இப்ப நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா வரக்கூடிய அழைப்பாளர் யாரு, என்ன டயலாக பேச போறாங்க அப்படின்றத அவங்க கிட்டே கேட்டுடலாமா சோனி?
3: கண்டிப்பா கேட்டுடலாம். ஹலோ, வணக்கம்.
4: பாரதி மேமுக்கும் சோனி மேமுக்கும் வணக்கம் கூறுவது செஞ்சில இருந்து கலைவாணி பேசுற மேம். எப்படி இருக்கீங்க இருவரும்?
3: கலைவாணி, நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நலமா இருக்க மேம்.
3: எந்த டயலாக் பேச போறீங்க?
2: காபி
4: சாப்பிடுறீங்களா?
3: மாதிரியே சொல்லணும்.
4: எங்க வீட்டுல வந்து காபி சாப்பிடுறீங்களா, டிஃபன் சாப்பிடுறீங்களான்னு கேக்குறீங்க. யார் யாரு நீங்க?
2: தெரியாம கேட்டோம்
3: மேம். செம்ம. நெக்ஸ்ட்
4: மேம், பழமொழி சொன்னா ஆராய கூடாது.
2: யாரு என்ன சொல்றீங்களா? நாங்க வந்து டயலாக் பேசினா அத வந்து காது குடுத்து கேட்டுக்கோங்க. வேற எந்த ஆராய்ச்சியும் அங்க பண்ணக்கூடாதுன்ற மாதிரி இருக்குது மேம். பழமொழி சொன்னா, பழமொழி சொன்னா அனுபவிக்கணும், ஆராய கூடாது. சரிங்களா? நீங்க சொல்லுங்க டயலாக.
4: பழமொழிய சொன்னா அனுபவிக்கணும், ஆராய கூடாது.
2: ஓகே மேம், நீங்க சொன்ன மாதிரியே நாங்க வந்து நடந்துக்கிறோம் மேம்.
4: எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அளவுக்கு அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அளவுக்கு அதிகமா கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது.
2: இந்த டயலாக மட்டும் எல்லாரும் கரெக்டா
3: சொல்றீங்க.
2: ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களா, சும்மா குட்டியோட டயலாக் தான், அத வந்து எல்லாரும் சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஆனா இந்த டயலாக வந்து அப்பனா இதுல இருந்து என்ன தெரியுது? வீட்டுல சர்ற மாதிரியா வச்சு எல்லாரையும் வந்து திட்டிருக்கீங்களோ?
4: பழமொழி
2: சொன்னா அனுபவிக்கணும், ஆராய கூடாது, அவ்வளவுதான். ஓகே மேம், சூப்பர். அழைப்பிற்கு நன்றி.
4: தேங்க்யூ மேம்.
3: தேங்க்யூ.
2: இன்னொரு டயலாக் இருக்கு சோனி, சோ அதையும் வந்து உங்களுக்காக ப்ளே பண்ணிடலாமா?
3: பண்ணிடலாமே.
5: காலேஜ்ல நீங்க புதுசா சேர்ந்திருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்டா?
6: சாச்சா, காலேஜ் ஸ்டூடண்ட் போய் சொல்ற அளவுக்கு நான் மனசாட்சி இல்லாதவன் இல்லைங்க. நான் எப்பவுமே என்னுடைய வயசை மறைச்சது இல்ல, அதுக்கான அவசியமும் எனக்கு ஏற்பட்டது இல்ல. உண்மையை சொல்ல போனா நான் ஒரு +2 ஸ்டூடண்ட்.
5: காலேஜ்ல நீங்க புதுசா சேர்ந்திருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்டா?
6: சாச்சா, காலேஜ் ஸ்டூடண்ட் போய் சொல்ற அளவுக்கு நான் மனசாட்சி இல்லாதவன் இல்லைங்க. நான் எப்பவுமே என்னுடைய வயசை மறைச்சது இல்ல, அதுக்கான அவசியமும் எனக்கு ஏற்பட்டது இல்ல. உண்மையை சொல்ல போனா நான் ஒரு +2 ஸ்டூடண்ட்.

0: தோனி
1: என்ன பாதி இப்படி பண்ணிட்டீங்க,
0: நானும் ரொம்ப சீரியஸா டயலாக் கேட்டது சொல்லி
1: பெருந்தன்மையா இருக்காருன்னு சொல்லிட்டு
0: கடைசியில
1: பிளஸ் பிளஸ் ஸ்டூடெண்ட்
0: நான் என்ன கேட்டுதானா டென்த் ஸ்டூடெண்ட்
1: இந்த மாதிரி நீங்க ஏதாவது அதிகபட்சம் போய் சொல்லிருக்கீங்களா உங்க லைஃப்ல நிறைய?
0: ஆமா நம்ம போய் ஓகே நேர்கள் வந்து இந்த டயலாக பேசணும் அப்படின்னா உடனே எஃப்எம் ரெயின்போக்கு டயல் பண்ணுங்க
1: 2271760 மற்றொரு எண்
0: 2275230 வெளியூர் 0413 அப்படின்ற குறியீட்டையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. கேட்டு ரசிக்க எஃப்எம் ரெயின்போ இருக்கு, இனி கவலை இருக்கு, சீக்கிரமா அதேதான் எஃப்எம் ரெயின்போக்கு டயல் பண்ணுங்க.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருதா.

0: நடத்தும்.
1: IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை TNPSC பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9888424216.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. கட் கேமரா ரோலிங். லாஸ்டா உங்களுக்காக பிளே பண்ண டயலாக் என்ன அப்படின்றத மறுபடியும் பிளே பண்ற, நல்லா கேட்டுக்கோங்க.
1: காலேஜ்ல நீங்க புதுசா சேர்ந்திருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்டா?
2: சாச்சா, காலேஜ் ஸ்டூடண்ட் போய் சொல்ற அளவுக்கு நான் மனசாட்சி இல்லாத இல்லைங்க. நான் எப்பவுமே என்னுடைய வயசை மறைச்சது இல்லை, அதுக்கான அவசியமும் எனக்கு ஏற்பட்டது இல்லை. உண்மையை சொல்ல போனா நான் ஒரு பிளஸ் டூ ஸ்டூடெண்ட்.

0: சோனி, இப்ப நம்ம லாஸ்டா நான் வந்து ஒரு டயலாக் பிளே பண்ணல,
1: ஆமா,
0: அந்த டயலாக் மாதிரி ஏதாவது உங்க லைஃப்ல இன்சிடென்ட் நடந்திருக்கா?
1: நான் இப்பவே வந்து 5th தான் படிக்கிறேன்.
0: ஏய், அப்படியா? நான் இப்பதான் எல்கேஜி அட்மிஷனுக்கே போக போறேன் தெரியுமா?
1: அப்படியா? ஓகே ஓகே.
0: நம்ம இதுக்கு
1: சரி இத பத்தி பேசலாமா? நம்ம இந்த டயலாக் பேசி பார்க்கலாமா? நான் கேக்குவாங்களா? கட் கேமரா ரோலிங் ஸ்டார்ட்.
0: என்ன நான் டயலாக் சொல்லணும்? என்ன திடீர்னு என்ன டயலாக்
1: சொல்லிச்சிட்டே வரீங்க? ஷோ ஆரம்பிச்சதுல இருந்து. சோ நீங்க தான் சொல்லணும்.
0: நீங்க ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்டா?
1: மனசாச்சு உறுத்தாது அதுக்கு. ஆனா அவசியமும் எனக்கு இல்லப்பா, நான் இப்பதான் பிளஸ் டூ படிக்கிறேன்.
0: ஏய், இப்பதான் நம்ம 5th படிக்கிறோம்ப்பா. நீங்க 5th படிக்கிறீங்க, நான் ப்ரீ கேஜி
1: படிக்கிறேன்.
0: ஓகே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்து வந்த எல்லா நேயர்களும் வந்து ரொம்ப சூப்பரா வந்து கொடுத்த டயலாக்லாம் வந்து பேசுனாங்க. நான் ரொம்ப ஜாலியா
1: என்ஜாய் பண்ணேன். அதுவும் நிறைய மாடுலேஷன்ல ஓன் டயலாக்ஸ், காமெடியா, குழந்தை மாதிரி, பெரியவங்க மாதிரி நிறைய விஷயம் பண்ணாங்க நம்ம நேயர்கள்.
0: நீங்க ஒரு டயலாக் கொடுத்தா கூட பரவாயில்ல, ஆனா எத்தனை டயலாக கொடுத்தாலும் நாங்க வந்து சூப்பரா வந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நேயர்களுமே வந்து செமையா வந்து பண்ணிட்டு தான் இருந்தாங்க. சரி, இப்ப நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய நிகழ்ச்சியுடைய நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு சோனி. நம்ம ஷோவை வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? அடுத்ததான் நம்மளுடைய அலையோடு விளையாடு ஷோக்காக நான் வந்து ரொம்ப ஈகரா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.
1: நானும் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் தான் போய் பண்ணேன்.
0: ஓகே, நம்ம சோனிக்கு வந்து நம்ம வந்து வழி விட்டுறலாம். அவங்க வந்து ஷோ வந்து ஹோஸ்ட் பண்ண போறாங்க 5 o'clock. ஸோ அதனால வந்து நிகழ்ச்சியை வந்து நிறைவு செஞ்சுக்கலாம். வரும் பாடலோடு கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: அனைவருக்கும் மீண்டும் இனியதொரு மாலை வணக்கத்துடன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 அலையோடு விளையாடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நான் உங்கள் ஆர்ஜே சோனி. அண்ட் நம்மளோட இன்னொரு ஆர்ஜே பீச்ல இருந்து பேச போறாங்க. எந்த பீச், எந்த ஆர்ஜே அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ,
1: ஹலோ, வணக்கம் எஃப்எம் ரெயின்போ நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஒரு மதிய வணக்கத்துடன் அலையோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே அன்வான். பாண்டிச்சேரி அப்படின்னு சொன்னாலே ஒரு தனி ஒரு இன்பம் தாங்க. அதுவும் பாண்டிச்சேரியில் இருக்கிற பீச், சுற்றி பார்க்குற இடங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பாண்டிச்சேரி அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு அலாதிசயமான இடம் வந்து பாண்டிச்சேரியோட பீச்சஸ் தான். ஸோ பீச்சஸ் வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா சோகமாக இருக்கும்பொழுதும் சரி, சந்தோஷமாக இருக்கும்பொழுதும் சரி, நம்ம எங்கே போவோம் அப்படின்னா பீச்சுக்கு போவோம்.

0: அந்த வகையில இன்னைக்கு அலையோடு விளையாடும் நிகழ்ச்சி எந்த பீச்ல இருந்து போக போகுது அப்படின்னா, எல்லாருடைய ஃபேவரட்டான பாண்டி மெரினாலு தான் எனக்கு போக போகுது. ஸோ பாண்டி மெரினால இன்னைக்கு நம்ம கூட பேச ஃபர்ஸ்ட் ஒருத்தர் எனக்கு இருக்காரு, அவங்க கூட பேசுவோம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் ப்ரோ.
0: வணக்கம் ப்ரோ. வணக்கம்
1: ப்ரோ.
0: விஜயகுமார். விஜயகுமார் சார்,
1: என்ன
0: பண்றீங்க?
1: பிகாம் பண்ணுங்க.
0: பிகாம் பிகாம் இனி காலேஜ் போல அப்ப கட்டீங்களா? ஏன் கட்டீங்க? சரி ஓகே. இன்னைக்கு இந்த டைம்ல அதுவும் இப்ப வந்து காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா?
1: இன்னும் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா
0: என்னெல்லாம் பண்ணுவீங்க?
1: நிறைய பேர் இருப்பாங்க, வைபே ஒரு நல்லா இருக்கும். அதனால வந்து
0: அதெல்லாம் எப்பயுமே ராங்க முடிஞ்சா. சரி ஓகே. இப்போ பீச் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க தனியா வரவங்களுக்கு பிடிக்குமா இல்ல ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்களா ஃபேமிலியோட?
1: ஃப்ரெண்ட்ஸோட வர.
0: ஃப்ரெண்ட்ஸோட தான். ஃப்ரெண்ட்ஸோட வந்தா என்ன நல்லா பண்ணுவீங்க?
1: ஃப்ரெண்ட்ஸோட வந்தா கரெக்டா பண்ணிக்கணும்.
0: கரெக்டா பண்ணிக்கணும்.
1: அது ஒரு வைபா இருக்கு.
0: சரி இப்ப பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ஃப்ரெண்ட்ஸோட வரீங்கன்னு வச்சுங்களா, ஃப்ரெண்ட்ஸோட வந்தா நீங்க செலவு பண்ணீங்களா இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் செலவு பண்ணிருக்கீங்களா? அது உண்மையா பதில் சொல்லுங்க.
1: என்னென்ன
0: பண்ணுவீங்க? இப்ப வந்து நான் வந்து அலுவலக விளையாட நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி பண்ணிட்டு வரேன். இதுல பாத்தீங்க அப்படின்னா, இது மாதிரி பேசுவாங்க ஜாலியா பண்ணா கொஸ்டின்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு சில பல கேம்ஸ் எல்லாம் கொடுப்போம். அந்த வகையில நான் வந்து உங்களுக்கு சில பல பண்ணான கொஸ்டின்ஸ் கேட்க போறேன், ஓகேங்களா? நீங்க வந்து அதுக்கு பதில் சொல்லலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா ஒரு ஒரு சூப்பர் பவர் உங்களுக்கு வருதுன்னு வச்சுங்களா, உங்களுக்கு வந்து ஒரு இன்வெஸ்டபிள் ஆகலாம், இல்ல டைம் டிராவலர் ஆகலாம், இல்ல மைண்ட் ரீடிங் ஆகலாம், இல்ல நீங்க காத்துல பறக்கலாம். இந்த நாளுல நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? ஒரு இன்வெஸ்டபிள், இல்ல டைம் டிராவலர், இல்ல மைண்ட் ரீடிங், இல்ல பறக்கிறது காத்துல? இன்வெஸ்டபிள் ஆகிடும். மாட்டிக்கணும் பாத்தீங்களா? இப்ப இன்வெஸ்டபிள் ஆனா என்னங்க பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க.
1: நினைக்கிறேன்
0: எல்லா வேர்ட்ஸும் வர ஒரு இடம் மீன் இருக்குல்ல, கடல்ல மீன் இருக்குல்ல, மீனுக்கு பிடிச்ச ஒரு வெஜிடபிள் இருக்கும், என்ன வெஜிடபிள் சொல்லுங்க பாப்போம். மீனுக்கு பிடிச்ச ஒரு வெஜிடபிள் நல்லா யோசிங்க. தெரியலையா சொல்லலாமா? முள்ளங்கி, அதுல முள்ளு இருக்குல்ல. நீங்க ரொம்ப படிக்கிற பையன் நினைக்கிறேன், அதனால நீங்க வந்து ரொம்ப வந்து யோசிச்சு பேசுறீங்க. இந்த கேம்ல நீங்க இன்னொரு கேம் கொடுக்குறேன். நான் வந்து சில வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லுவேன். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா,

0: இந்த சாலை ஒரு இதுவாகுது இல்ல, அது மாதிரி சொல்லுவாங்க, வாழை அதாவது வானம் வாழை இது மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இதுல வந்து நடுவில் நான் அந்த வேர்ட் சொல்லும் போது ஏதாவது ஒரு வேர்டை வந்து மாத்தி சொல்லுவேன், அது என்ன வேர்டை நான் மாத்தி சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கும். ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணலாமா? வாழை சொல்றேன், வானம் வாழை வீடு வண்டி வயல் விலகு வைரம் வெற்றி விருது வசந்தம். இதை நான் வந்து ஒரு வேர்டை மாத்தி சொல்லியிருக்கேன், என்ன வேர்டை மாத்தி சொன்னேன் நீங்க நல்லா கவனிச்சுதான் உங்களுக்கு வந்துருக்கு. எத்தனை மாம்பழம் சாப்பிடுவீங்க?
1: பலாப்பழம் ரொம்ப பிடிக்கும்.
0: எத்தனை பலாப்பழம் சாப்பிட்ருக்கீங்க?
1: வண்டி நல்லா இருக்கு அந்த
0: என்ன வச்சு
1: மேல பாத்தீங்களா? ஏரோப்ளைன் பஸ்
0: என்ன போகுது வானத்திலயா?
1: பீச்ல போச்சு.
0: பீச்ல போதா? சரி ஓகே. பீச்ல என்ன இருக்கும்?
1: மண் இருக்கும்.
0: அவுட்டு
1: பீச்ல மண்ணு தானே இருக்கும். என்ன நீங்க அவுட்டு தானே? ஒத்துங்க
0: அவுட்டு. அவுட்டு சொல்றதுக்கு நாங்க வர மாட்டேன். அவுட்டா? அவுட்டு. சரி ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து இன்னொரு கேம் விளையாட போறோம். நம்பர்ஸ் எயிட்டீன் தமிழ்ல சொல்லணும், 18 தமிழ்ல சொல்லணும், 17 இங்கிலீஷ்ல சொல்லணும். ஓகேவா? ஆமா, அந்த மாதிரி தான் இந்த கேம் விளையாட போறோம். ரெடியா?
1: 19 18 17 16 19 10 11 10 5 7 6 5 4 3 2 1
0: ஜீரோ விட்டீங்க மேடம். பேசுறதுக்கு ரொம்ப நன்றி. நான் கேட்ட உடனே உடனே பேசலாம் அப்படின்னு சொல்லி நீங்களும் தொடர்ந்து நின்றுங்க. ரெண்டு சொல்லுவாங்க, சொல்லுங்க.

0: பாட்டு பாடவா?
1: வேணாம் வேணாம்.
0: பாட்டு கேட்கவா?
2: இது ஓகே. மனம்
0: விரும்புதே, உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
2: தினமும் மாலை 6:20 முதல் 8 மணி வரை
1: மனம் விரும்புதே.

0: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ? தினக்கும் நைட்டா?
1: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்து தேவானம்.
0: உடனே நானும் டியூன் பண்ணி

0: ஷோ அலையோடு விளையாட நேரம் 5:16. நம்ம பீச்ல நம்மளோட ஆர்ஜே அந்துவான் தான் வந்து ராக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ,
1: வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாட. அலையோடு விளையாட நிகழ்ச்சி வந்து பாண்டி மெடினால இருந்து சுற்றாவே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த வகையில நம்மோடு பேச இணைந்து இருக்க அடுத்த நேயர் யார் அப்படின்றத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம். உங்க பேர் சொல்லி? என் பேரு ஜெய்.
1: கொஞ்சம் கஷ்டமா பேசுங்க.
2: என் பேருக்கு
1: மட்டும்தான் வருது.
2: என் பேரு ஜெய்.
1: ஜெய் சார், என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா?
2: இப்பதான் வேலையை முடிச்சுட்டு வரேன்.
1: வேலையை முடிச்சுட்டு இந்த நேரத்துல பீச் வர காரணம்
2: ரெண்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க, அதனால வரேன்.

0: ஏதோ இடையில வந்து ஒரு தடங்கள் வந்துருச்சு. திரும்ப நம்ம ஆர்ஜே அந்த்வான் கூட பேசலாம்.
1: நான் திருப்பி வந்துட்டேன், திருப்பி வந்துட்டேன் ஆர்ஜே சோனி அவர்களே.
0: ஓகே,
1: உங்க பேர் சொல்லுங்க. என் பேரு ஜெய். ஜெய் சார், எங்க இருந்து வரீங்க? பாண்டிச்சேரி தான். பாண்டிச்சேரியில எந்த இடத்துல இருந்து வரீங்க? எந்த இடத்துல? முத்தியால்பேட்டில. முத்தியால்பேட்டை. சரி, ஓகே. இன்னைக்கு இந்த நேரத்துல அதுவும் இப்ப பீச்சுக்கு வர காரணம் இல்ல, கிளைமேட் நல்லா இருக்குனால வந்தீங்களா?
2: இல்ல,
1: யூஸ்வலா எப்பயுமே வருவீங்களா?
2: இல்ல இல்ல, ஃப்ரெண்டு ஒருத்தர் வரன்றாங்க, அதனால
1: அவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கும் போது என்கிட்ட மாட்டீங்களா?
2: அதானே உங்க மைண்ட் வச்சுங்களா, தெளிவா புரிஞ்சிருச்சு.
1: சரி, ஓகே சார். இப்ப ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா, யூஸ்வலா நீங்க எப்ப எப்பலாம் சார் பீச்சுக்கு வருவீங்க?
2: நான் மோஸ்டா வரமாட்டேன்.
1: அடிக்கடி ஒரு மூணு செக்மெண்டா அதை பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸோட வர பிடிக்குமா, ஃபேமிலியோட வர பிடிக்குமா, தனியா வரவங்களுக்கு பிடிக்கும்?
2: ஃபேமிலியோட வரதான் பிடிக்கும்.
1: ஃபேமிலியோட வர பிடிக்கும். ஃபேமிலியோட வந்தீங்க அப்படின்னா பீச் எத்தனை நாளா பண்ணுவீங்க?
2: லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் வந்தேன். அப்போ வந்தப்போ எல்லாம் ஃபேமிலியா வந்துட்டு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஜாலியா விளையாடிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒரு 2 to 3 hours இருந்திருக்கும்.
1: ஓகே,
2: அப்புறமா கிளம்பிட்டோம்.
1: ஓகே. சரிப்பா, ஓகே. ஃபேமிலியோட வர பிடிக்கும் சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸோட வந்தா என்ன பண்ணுவீங்க? இல்ல நீங்க தனியா வந்தா என்ன பண்ணுவீங்க?
2: தனியா வந்ததில்ல,
1: வந்துட்டேன்.
2: அதுவும் யூஜி
1: படிக்கக்குள்ள எந்த பீச் உங்களுக்கு? இப்ப பாண்டியில பாத்தீங்கன்னா நிறைய பீச்சஸ் இருக்குல்ல, ராக், டெர்னிட்டி, இந்த மாதிரி நிறைய பீச்சஸ் இருக்கு. உங்களுக்கு ரூபி பீச்சஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? உங்களுக்கு சொன்னவொடனே எந்த பீச் ஞாபகம் வரும்? இந்த பீச் தான் அப்படின்னா இந்த பீச் உங்களுக்கு பிடிக்கும். இந்த ராக் பீச் எதனால? ராக் பீச்
2: காந்தி
1: அதை தாண்டி இப்ப வந்து நாங்க குழந்தையா இருக்கும்போது, இப்ப நம்ம வண்டி வச்சிருக்கோம், இங்கே அஃபோர்டபிளா வந்துடுறோம். இப்ப நம்ம குழந்தையா இருக்கும்போது பீச்சுக்கு கூட்டு போங்க அப்படின்னா நம்மள வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இல்ல இல்லப்பா பீச்சுக்கு எல்லாம் கூட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க வீட்டுல என்ன சொன்னாங்க, இன்னைக்கு பீச் போய் விட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி உங்களை என்னன்னா சொல்லி ஏமாத்திருக்காங்க.
2: இல்ல, என்ன கூட்டு போனதே கிடையாது.
1: கூட்டு போனதே கிடையாது.
2: நானும் கேட்டதே கிடையாது.
1: கேட்டதே ரொம்ப நல்ல பிள்ளை, சமஸ்தான பிள்ளையோ. தெரியுது, பார்த்தாலும் சமஸ்து அப்படின்றது நீங்க பார்த்தாலே தெரியுது. சரி, ஓகே சார். எப்பயுமே இப்படிதான் அமைதியாவே இருப்பீங்களா, இல்ல இன்னைக்கு மட்டும் தான் அமைதியா இருக்கீங்களா? அதை முதல் சொல்லுங்க. சரி, ஓகே சார். ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா, எஃப்எம் ரெயின்போல இருந்து வரேன். இந்த நிகழ்ச்சி பேர் வந்து அதையோடு விளையாடு. ஸ்பீச் பரவாயில்ல, சும்மா ஜாலியா ஒரு மாதிரி ஃபன்னா கொஸ்டின் கேட்டுட்டு அவங்களுக்கு வந்து பெனால்டிஸ் பல கேம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். சில கேள்விகள் அது நீங்க மொக்கையாதான் பஸ் டோக்கு யோசிச்சு மாதிரி கேம் நான் ஜெயிச்சாலும் எனக்கு ஒரு கிஃப்ட் வந்துடும். நான் கண்டிப்பா கொடுக்குறேன். லாஸ்டா சொல்றேன், நீங்க என்ன கிஃப்ட்? இப்போ ஒரு கேள்வி கேட்க, நீங்க வந்து ஒரு வண்டி எடுத்துட்டு போறீங்க, பீச் வந்துருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். இப்ப கரண்ட் பீச் வந்துருக்கீங்க, உங்க வண்டியோட கீயை தொலைச்சிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? யார்கிட்ட போய் கேட்பீங்க? வண்டியோட கீயே தொலைச்சிட்டீங்க, ஆமா, யார்கிட்ட போய் கேட்பீங்க? கொஞ்ச நேரமா ராபிட் ஃபயர்ல சக்கடகம் பல்சன் யோசிச்சுக்க கூடாது.
2: இந்த அளவுக்கு
1: அவுட் தானே ஃபர்ஸ்ட் கேள்வி அவுட். கீதா கிட்ட கேட்டீங்க, அவங்க தானே அவங்க பேர்லயே கீதா அப்படின்னு வச்சிருக்காங்க. காமெடி ஓகேவா? அடுத்த க்வெஸ்சன் ஓகே, குடிக்கவே முடியாத டீ எது? டீ, டீ, டீ, கொண்டா, கரண்டி, அவுட். ஓகே, அடுத்த க்வெஸ்சன் போகுமா? ஒரு பறவை, ஒரு பேர்ட் இருக்கும், அது எப்பயுமே எழுதிக்கிட்டே இருக்குமா, அது என்ன பறவை?
2: பென்குயின்.
1: இது கரெக்ட், பென்குயின் கரெக்ட். ரெண்டு தோத்துட்டீங்க சார், நீங்க இன்னும் ஒன்னு ஜெயிச்சாலும் உங்களுக்கு வரேன். ஓகே, தோத்துக்கிறீங்களா?
2: ஓகே.

0: ஒருத்தர் வந்து அடிக்கடி போய் சமையல் அறைய எட்டி பார்த்துட்டே பார்த்துட்டே இருந்தாரா, எதனால
1: என் சமையல் அறையில
0: பாட்டெல்லாம் படிக்கலாம், சூப்பரா படிக்கலாம், பாட்டு படிக்காதீங்க இல்ல. அவர் வந்து டாக்டர் சொன்னாரா, அவங்க அடிக்கடிக்கு சுகர் இருக்கா செக் பண்ண அப்படின்னு. சூப்பர் பவர் ஓகேவா, இன்விசிபிள் ஆகுற ஒரு சூப்பர் பவர் வருது, இல்ல டைம் டிராவல் பண்ணலாம்னு ஒரு சூப்பர் பவர் கிடைக்குது, இல்ல மைண்ட் ரீடிங் பண்ணலாம்னு ஒரு சூப்பர் பவர் கிடைக்குது, பறக்கலாம் அப்படின்னு ஒரு சூப்பர் பவர். இந்த நாலு சூப்பர் பவர்ல நீங்க எது சூஸ் பண்ணுவீங்க? உங்களுக்கு நாலு சொன்னாங்க, இன்விசிபிள் ஒன்னு சொன்னேன், டைம் டிராவல் ஒன்னு சொன்னேன், மைண்ட் ரீடிங் ஒன்னு சொன்னேன், காத்துல பறக்குறது. இந்த நாலுல எந்த வந்து நீங்க சூஸ் பண்ணுவீங்க?
1: டைம் டிராவல்.
0: இப்ப டைம் டிராவல் பண்ணி எங்க போகணும்னு ஆசைப்படுவேன்?
1: சின்ன வயசுக்கு போயிடுவேன்.
0: சின்ன வயசுல இப்ப என்ன பண்ண ஆசைப்படுவேன்?
1: எப்ப பிறந்தனா அப்பில இருந்தே வருவாங்க,
0: அப்ப இருந்து திருப்பி ரிவர்ஸ்
1: பண்றேன். ஆனா என் மைண்ட்லாம் இல்ல, நான் இப்ப இப்ப என்ன தாட்ஸ் இருக்கோ அது அப்படியே வரணும்.
0: என்ன பண்ணுவீங்க? ஒண்ணு ஜெயிச்சுங்க, மத்த மூணு கேள்வி அவுட் ஆயிருக்கீங்க. பெரிய நம்பரா சொல்லுங்க.
1: பெரிய நம்பர்னா 20.
0: 20 நம்பர் பிடிக்கும்ல, 20ல இருந்து கீழே 1 வரைக்கும் ரிவர்சபிளா சொல்ல போறீங்க. அதை எப்படி சொல்ல போறீங்க அப்படின்னா, ஒரு வேர்டு தமிழும் ஒரு வேர்டு இங்கிலீஷும் சொல்ல போறீங்க. ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடியா? விளையாடுறீங்களா? எப்படின்னு தெரியுதா? 20 இங்கிலீஷ் சொன்னீங்கன்னா 19 என்ன சொல்லணும்? 19 அப்படின்றது தமிழ்ல சொல்லணும். ஓகேவா, ரெடியா? லெட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்.
1: 20 19
0: அவுட்டு யோசிக்கூடாது, கடக்கணும்னு சொல்லுங்க.
1: எனக்கு பிடிச்ச நம்பர் வந்து
0: மூணு எப்படியும் அவுட் ஆனாலும் நீங்க ஒத்துக்கு போறது இல்ல, சொல்லுங்க.
1: 1 0
0: எப்படி அவுட்டு?
1: என்ன
0: திருப்பி ஒரு தடவை விளையாடுங்க, ஒழுங்கா
1: விளையாடுங்க.
0: அதான் நான் திருப்பி சொல்லி காமிக்கிறேன். 10 9 சொல்லக்கூடாது, 10 இங்கிலீஷ்ல சொல்லணும். அப்படி மாத்தி மாத்தி ஒரு வேர்டு இங்கிலீஷ் ஒரு வேர்டு தமிழ் அப்படிதான். கேமே புரியுது, சொல்லுங்க, விளையாடுங்க.
1: 10 9 8
0: ரொம்ப பொறுமையா விளாண்டனால மாத்தி யோசி அப்படின்னு ஒரு கேம் யூஸ்வலா நம்ம ஒரு கேள்வி கேட்போம்.
1: நீங்க வந்து என்ன கேம்
0: ஜெயிக்கிற மாதிரி கேம் வச்சிருமா? நீங்க ஜெயிக்கிற மாதிரி விளையாடுங்க. சரி, அப்ப ஓகே. அப்ப இன்னொரு கேம் சிம்பிளா ஒரு கேம் ராங் ஆன்சர் சொல்லி நான் எந்த கேள்வி கேட்டாலும் நீங்க தப்பா தான் முடிவு சொல்லுங்க. ஓகேவா, இந்த கேம் ரொம்ப சிம்பிளா இருக்கும், நீங்க தான் விளாடணும். சார், உங்க பேர் சொல்லுங்க. கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஒரு ஃபிளவருடைய பேர் சொல்லுங்க. பலாப்பழம். பீச்க்கு வந்தா என்ன பண்ணுவீங்க? டிவில என்ன இதை ரொம்ப விரும்பி பார்ப்பீங்க?
1: வண்டி ஓட்டுறேன்.
0: வண்டியில எந்த வண்டி ரொம்ப விரும்பி ஓட்டுறீங்க? காரா பைக்கா?
1: ஜெட்டு.
0: ஜெட்டு ஜெட்டு எங்க போவீங்க? ஜெட்டு எடுத்து
1: தண்ணியில போவோம்.
0: தண்ணியில போய் என்ன பண்ணுவீங்க?
1: பறப்பேன்.
0: பறந்து என்ன எங்க போவீங்க?
1: நீச்சல் அடிப்பேன்.
0: பரவாயில்ல, ஓகே. நீங்க வந்து இந்த கேம் வந்து ரொம்பவே சீக்கிரம் வின் பண்றீங்க. ஓகே,
1: கேம்
0: ரெண்டு கேம் இருக்குங்களா? சரி, இப்ப உங்களுக்கு ஒண்ணும் இல்லை, கை காட்டுங்க. இந்தாங்க, இதான் கடல் மண். பத்திரமா சொல்லுங்க, ஜெயிச்சிருக்கு உங்களுக்கு. இதுதான் உங்களுக்கு கிஃப்ட் குடுத்துறேன். எந்த கிஃப்ட் இருந்து பண்ணும்? ஓகேவா? ஓகே ஓகே சார்.

0: ரொம்பவே ஸ்போர்ட்டிவா எடுத்து கேட்டோன்னே ரொம்ப நன்றி. நீங்களும் தொடர்ந்து நினைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 2.8.
1: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9888421666.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 5:32.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாடு. இன்னைக்கு அலையோடு விளையாடு நிகழ்ச்சி பாத்தீங்க அப்படின்னா, பாண்டி மெரினா பீச் வந்து சூப்பராவே போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். சோ அந்த வகையில அடுத்ததான் நம்ம கூட பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் பேச ரெடியாவே இருக்காரு. அவங்கள்ட்ட பேச சார், வணக்கம்.
2: மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம். நீங்க பேசுறதுங்க, என் பேர் விஜய். விஜய் சார் எங்க இருந்து வரீங்க?
2: வில்லியனூர்.
1: வில்லியனூர்ல இருந்து வரீங்க, ஓகே ஃபைன். வில்லியனூர்ல இருந்து இந்த நேரத்துக்கு பீச் எதுக்காக வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு விஷயம் தொடங்கும் போது அது வந்து நல்ல பெருமத்தோட தோணும். அது மாதிரிதான் ஸ்வீட் கொண்டாடு கொண்டாடு. அது மாதிரி இப்ப நம்ம வந்து கொண்டாட போறோம். நீங்க காத்து வாங்க வந்த நேரத்தை வந்து நம்ம பயங்கரமா என்ஜாய் பண்ண போறோம். சரி, எப்பயுமே யூஸ்வலா காத்து வாங்க பீச் போறீங்களா?
2: இல்ல, வீக்லி ஒன்ஸ் வருவேன்.
1: வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்க காட்டுவாங்க?
2: ஆமா, எப்பெல்லாம் மைண்ட் ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அப்படிலாம்,
1: அப்பெல்லாம்
2: வீட்டுக்கு வந்தா நம்ம மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும். எதுவும் யோசனை யோசனை போட்டுவோம்.
1: அதனால
2: வருவோம்
1: பீச் வந்து வருவீங்க. சரி, இது இப்ப வந்து பீச்க்கு வந்து வந்தீங்கன்னா மைண்ட் வந்து ரிலாக்ஸா இருக்கும்னு சொல்றீங்க. அது தாண்டி பீச்க்கு வந்தீங்கன்னா நீங்க என்னென்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. இப்ப நான் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம், நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க?
2: சாப்பிடுறது எல்லாருமே தான்,
1: எல்லாருமே சாப்பிடுறது.
2: வந்தோமா அப்படியே சும்மா ஒரு வாக்கு போயிட்டு நல்லா என்னென்ன ஐட்டம் இருக்காங்க அங்கெல்லாம் போய் எவ்வளவு வேலை மட்டும் விசாரிச்சுட்டு
1: வந்துருவாங்க. வேலை விசாரிச்சு வந்துருவாங்க. சரி, ஓகே. சரி, இப்ப பாத்தீங்க அப்படின்னா பாண்டியில வந்து நிறைய பீச்சஸ் இருக்குல்ல, ராங் பீச் இருக்கு, மெரினா, ஃபெர்னிட்டி, ஈடன் அப்படின்னு நிறைய பீச்சஸ் இருக்கு. உங்களுக்கு இந்த பீச்சஸ்ல எனக்கு இது ரொம்ப பீச் பாருங்க, இந்த பீச் எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா அப்படின்னா எந்த பீச்ச சொல்லுவீங்க?
2: ஈடன் பீச்.
1: ஈடன் பீச், ஓகே. புதுசா ஈடன் பீச் சொல்றீங்க, எல்லாரும் ராங் பீச் தான் சொல்லுவாங்க. அப்சர்வ் பண்ணிக்க முடியுது. சரி, ஓகே சார். இப்ப வந்து பாண்டிச்சேரியில பீச்சை தாண்டி இந்த இடத்துல நான் போய் வந்து என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்னு இப்ப மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுவேன், எந்த இடத்துக்கு போவீங்க?
2: கோவிலுக்கு போவோம்.
1: அப்புறம் அவ்வளவுதான்.
2: அவ்வளவுதான்.
1: அமைதி பயங்கரமா பாட்டு பாடுறீங்க. சரி, ஒரு பாட்டு பாருங்க உங்க குரலாங்க. சரி, ஓகே. இப்ப வந்து இப்படி கேட்போம். இப்ப வந்து நீங்க பீச் வரீங்கன்னு வச்சுங்களேன், தனியா வரீங்க சரிங்களா? வந்த உடனே இந்த பாட்டை நான் கேட்பேனா, என்ன பாட்டை கேட்பீங்க பீச் பாட்டு? இப்ப அமைதிக்கு பேர் தான் சாந்தியில ஒரு பாட்டு பாடி காமிப்பீங்க. அது மாதிரி உங்களுக்கு எவரா ஏதாவது ஃபேவரட்டான சாங் பீச் பண்ணா கேட்பேனா, எந்த சாங் கேட்பீங்க?
2: எனக்கு வந்து பாத்தீங்கன்னா
1: பாட்டை கேட்டா பாட்டை பாடியே காமிக்கிறார். பரவாயில்ல, உங்களுக்குள்ளேயே ஒரு ஒரு கலைஞர் ஒளிந்து கொண்டிருக்கிறாங்க பாத்தீங்களா? நீங்க வந்தோடனே சொல்லுங்க, இப்பதான் வந்த
2: உங்க மூலயமா
1: இன்னும் எவ்வளவு திறமை தெரிய வர போதுன்னு மட்டும் பாருங்க. ஓகே, பயங்கரமா பாடுறீங்க. சரி, ஓகே சார். பாட்டுலாம் பாடுவீங்களா யூஸ்வலா? எதுக்காக பாடுங்க? மிக்க நன்றி. இந்த மாதிரி உங்களுக்குள்ள எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் என்னென்னலாம் ஒளிஞ்சிருக்கு? படம் வரைகிறது, வண்ணம் தீட்டுதல், அது

0: விளையாடுன்ற ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து சில பல கேள்வி எல்லாம் கேட்பேன் சரிங்களா. அது ரொம்ப முக்கியமான இந்த காமெடி ஜோக்னு சொல்றாங்களா ஸ்மார்ட்டா இருக்கும். ஆனா அதை நீங்க வந்து தப்பா பதில் சொல்லிட்டாலும் கரெக்டா பதில் சொன்னாலும் நாங்க ஒரு கேம் பெறுவோம், தப்பா பதில் சொன்னாலும் ஒரு கேம் பெறுவோம். ஆக மொத்தம் கேப்ப விளையாடியே ஆகும்.
1: கேம் தான் தருவீங்க,
0: பரிசு தானே தெரியாது, பரிசு கொடுத்துருவோம் உங்களுக்கு எல்லாம் தான். சரி, அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு கொஸ்டின் ஸ்டார்ட் பண்றேன். உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் பவர் கிடைக்குதுன்னு வச்சுங்க, ஓகேங்களா? இல்ல ஒரு நாலு சூப்பர் பவர் சொல்றேன், அதுல எதை ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்க. இன்விசிபிள் ஆகுறது, டைம் டிராவல் பண்றது, மைண்ட் ரீட் பண்றது, இல்ல காசுல பறக்குறது. இந்த நாள்ல ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணுவோம், எது சூஸ் பண்ணுவீங்க?
1: காசுல பறக்குறோம்.
0: காசுல பறக்குறது சூப்பர். என்ன மாதிரியா இருக்கீங்க? காசுல பறந்து எங்க போகணும்னு ஆசைப்படுவீங்க? கடலை வந்து பறந்தே சுத்தி பாக்கணும். பரவாயில்ல, ஓகே சூப்பர். சரி, அடுத்தது இப்ப இந்த மீதி மூணு இருக்குல்ல, அதுல எதை சூஸ் பண்ணுவீங்க? தமிழ்ல ஒரு சின்ன
1: விளையாட்டு
0: விளையாடுவோமா?
1: கம்பளி, கழுதை, கணவன்,
0: அஞ்சு கூட வரல இன்னும். பரவாயில்ல, விடுங்க. ஏதோ நீங்க வந்து கேட்டவளே வந்து சொன்னதுனால நான் உங்களை மன்னிச்சது வந்து டக்கு பிடிச்சீங்க, அவ்வளவுதானே? சரி, ஓகே, பரவாயில்ல, சூப்பரா சொல்லுங்க. இப்ப வந்து நம்ம வந்து காமெடிக்கு போகலாம், ஓகேங்களா? இப்ப வந்து கடலுக்கு வந்துருக்கீங்க, ஓகேங்களா? கடல்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு புதையல் இருக்கு, ஓகேங்களா? அந்த புதையலை ஒரு கடல் கண்ணன் வந்து பாதுகாக்கிறான். ஒரு கடல் கண்ணனும் ஒரு சிமிங்களும் பாதுகாக்கிறான். அந்த புதையலை நீங்க எடுக்கணும் அப்படின்னா உங்க ரெண்டு பேர்கிட்ட ஒரு பஞ்ச் டயலாக்ஸ் பண்ணு. அப்படின்னா என்ன பஞ்ச் டயலாக்ஸ் பண்ணுவீங்க?
1: பஞ்ச் டயலாக்ஸ் சொல்லணும்.
0: ஏதாவது ஒரு பஞ்ச் டயலாக்ஸ்.
1: கண்ணா நீ தூங்கடா.
0: சூப்பர். இப்ப வந்து பஞ்ச் டயலாக் மாதிரி இல்ல, கண்ணா நீங்க வந்து பாட்டு பாடி கண்ணனை தூங்க வைக்கிறீங்க. சூப்பர், ஓகே சார், சூப்பரா சொன்னீங்க. பட் ஆனா கேட்டது எல்லாத்தையுமே பாட்டா பாடி காமிக்கிறீங்க. நேரடிக்காக ஒரு பாட்டு பண்ண இன்னும் நல்லா ஒரு சரி பரவாயில்ல, நீங்க வந்து பாட மாட்டேன் அப்படின்னு கையால செய்ய காமிக்கிறது எனக்கு புரிஞ்சுச்சு. சரி, நான் அப்போ வந்து கேள்விக்கு போயிடுறேன், ஓகேங்களா? சரி, மட்டும் ஆமா நீங்க. ஆமா ஆமா, கண்டிப்பா. மீனுக்கு பிடிச்ச காய் இந்த காய்
1: மிளகாயா?
0: முள்ளங்கி.
1: ஒருத்தர்
0: அடிக்கடி சமையல் அறிய போய் போய் எட்டி பாத்துட்டே வந்தாரன், எதனால?
1: சமையல் அறிக்கா? ஆமா, இது இந்த சமையல் நான் பார்த்திருக்கேன்,
0: எங்க கேட்டிருக்கேன், ஆனா ஞாபகம் இல்ல. இன்னொரு கேள்வி கேக்குறேன். ஒருத்தன் மூணாவது மாடியில இருந்து கீழே விழுந்தானா, ஆனா அவனுக்கு ஒரு சின்ன காயம் கூட வரலையா, என்னவா இருக்கும்?
1: சின்ன காயம் கூட வரலையா?
0: சொல்லுங்க.
1: தெரியல போ.
0: சரிங்க, எந்த வாட்சும் கரெக்டான டைம் காமிக்காது, நம்ம பார்த்தா தான் டைம் தெரியும்.
2: சரி ஓகே.

0: பரவாயில்ல, ஏதோ நீங்க வந்து சில பல கேள்விகளை வந்து கரெக்டா சொன்னதுனால ஒரு கேம் விளையாடுவோம் ஓகேங்களா. என்ன கேம் அப்படின்னா நம்பர், உங்களுக்கு பிடிச்ச ஒரு நம்பர் சொல்லுங்க.
1: செவன்
0: பெரிய நம்பரா சொல்லுங்க, சின்ன சின்ன நம்பர் ஆனா சொல்லக்கூடாது. நிறுத்தாம சொல்லணும், நடுவுல அவுட் ஆயிடுச்சு. இன்னொரு கேம் கொடுக்குறேன், அதாவது எந்த கேள்வி கேட்டாலும் நீங்க என்ன பண்ணுவோம் தான் சொல்லுங்க. உங்க பேரு?
1: உங்க ஷர்ட் நல்லா இருக்கு,
0: கடையில தான் வாங்க, நல்லா இருக்கா?
1: இன்னைக்கு டைம் எடுத்து
0: புரியல மணி.

0: ஹலோ சொல்றா,
1: என்ன போனே வரமா அலோ சொல்றா? யார் போன்ல?
0: இந்த ஷூ நல்லா இருக்கு.
1: கடையில தான் சொல்லுவாங்க நல்லா இருக்கா? இப்ப பாருங்க, ரெண்டு தடவை சொல்லிட்டீங்க ஷர்ட் நல்லா இருக்கு, ஷூ நல்லா
2: இருக்குன்னு.
1: அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. மாத்தி ஓப்பிடா, நான் கேக்குற கேள்வி நீங்க மாத்தி பதில் சொல்லணும். பீச்ல என்ன இருக்கு?
0: இல்ல கேம் முடிஞ்சிச்சு,
1: இங்க அவுட் ஆயிட்டீங்க. உங்களுக்கு போன உங்களுக்கு வந்து
0: பரவாயில்ல.
1: வந்து நீங்க வந்து இவ்வளவு நேரம் வந்து நான் கேட்ட கேட்டுக்கலாம், அழகா ஜாலியா போட்டியா பதில் சொல்லிட்டு தமிழ் எடுத்து. சரி, அப்ப லாஸ்டா ஒண்ணு முடிச்சுக்கோ. ஆன்ற வேர்ட்ல ஒரு 10 வேர்டு மட்டும் கலக்கணும் சொல்லுங்க. இதுதான் உங்க பெனால்டி. கண்டிப்பா கிஃப்ட் தானே தரேன்.
0: அம்மா, அப்பா, அக்கா, அண்ணன், அத்தை.
1: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
0: அச்சம்,
1: அச்சம், ஞானம், பரவாயில்ல. பச்சை எல்லா கேம்லயும் நீங்க அவுட் எடுத்துக்கிட்டீங்களா? அப்ப உங்களுக்கு
0: எல்லா கேம்ல இல்ல, நான் கேம்
1: ஆடி காத்துலையும் ஆடுதடி ஓடுதடி அழகையும் ஓடு.

0: புத்திக்கிட்டு சொந்தமா சுருத்தா கால்ல ஓட்டுன கரச காட்டுமண்ணா சேலையில ஓட்டுன செவக்காட்டுமண்ணா அவனா இவனா ஆத்தரமா என் வீட்டு
1: மூஞ்சிய பேத்துற தள்ளி டை கூப்பிடுறா அவளை.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம்.

0: நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி நினைவலைகள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி எண் 4 2 குறுக்கு தெரு இந்திரா நகர் கோரிமேடு புதுச்சேரி 6050006
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம் நினைவில்.

0: ஷோ அலியோடு விளையாடு. நேரம் 5:53:49. நம்ம ஆர்ஜே அந்த்வான் பேசிட்டு இருக்காங்க பீச்ல இருந்து. எந்த பீச்ல இருந்து அப்படின்னு கேக்குறீங்களா? கேட்டுட்டு இருக்க நேர்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், நம்ம மெரினா பீச்ல இருந்து தான் பேசிட்டு இருக்காங்க. பாண்டி மெரினால இருந்து அவங்க கிட்ட தொடர்ந்து பேசலாம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாடு. பாண்டி மெரினால இருந்து நம்ம அலையோடு விளையாடு நிகழ்ச்சி சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில அடுத்ததான் நம்ம கிட்ட பேச ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம்.
2: சொல்லுங்க.
1: நன்றி சார், மிக்க நன்றி. சார் ஓகே சார், இப்ப வந்து நான் வந்து

1 2

ஆனா ஒரு கோடி தமிழ் ஒரு கோடி சொல்லுங்க யார் விளாடுறா ரெண்டு பேர்ல இதுதான் சொல்லுவாருங்க ரெண்டு ஏதாவது போட்டு விட்டாரு உங்க ஃப்ரெண்ட் நீங்க சொல்லிதான் அவனை சொல்லுங்க அவரே சாப்பிடலையாப்பா சாப்பிடாத கேம் சொல்லுங்க சரி ஓகே உங்களுக்காக நான் வந்து டென்ல இருந்து வச்சுக்கிறேன் டென் டூ ஒன் சொல்லுங்க ஓகே சொல்லுங்க ஆமா ரிவர்ஸ் சொல்லுங்க சூப்பர் ஓகே இப்ப நீங்க சொல்லுங்க அவர் கரெக்டா சொல்றாலும் நீங்க டுவெண்ட்டில இருந்து ரிவர்ஸ் சொல்லுங்க ரிவர்ஸ் 2019, 2020, 2021, 2022, 2023, 2024, 2025, 2026, 2027, 2028, 2029, 2020, 2021, 2022, 2023, 2024, 2025, 2026, 2027, 2028, 2029, 2020, 2021, 2022, 2023, 2024, 2025, 2026, 2027, 2028, 2029, 2020, 2021, 2022, 2023, 2024, 2025, 2026, 2027, 2028, 2029, 2020, 2021, 2022, 2023, 2024, 2025, 2026, 2027, 2028, 2029, 2020, 2021, 2022, 2023, 2024, 2025, 2026, 2027, 2028, 2029, 2020, 2021, 2022, 2023, 2024, 2025, 2026, 2027, 2028, 2029, 2020, 2021, 2022, 2023, 2024, 2025, 2026, 2027, 2028, 2029, 2020, 2021, 2022, 2023, 2024, 2025, 2026, 2027, 2028, 2029, 2020, 2021, 2022, 2023, 2024,

நேர்களே, கடந்த ஒரு மணி நேரமா பாத்தீங்க அப்படின்னா நம்ம அலையோட விளையாடுனது இன்னைக்கு பாண்டி மெல்லினால இருந்து சூப்பரா போச்சுன்னு சொல்லலாம். நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா மைண்ட் ரிலாக்ஸ் பண்ண வந்தவங்க, காசு வாங்க வந்தவங்க, எல்லாருக்கிட்டையும் கேம் விளையாடிட்டு ஜாலியா பண்ணான கொஸ்டின் கேட்டுட்டு அவங்களுக்கு பண்ணா ஒரு கடல்ல இருந்து மண் எடுத்துக்கிட்டு இதுதான் அவங்க கிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மணி நேரம் சூப்பராவே போச்சுன்னு சொல்லலாம். தொடர்ந்து இணைந்திருந்தால் ரெயின்போ புதுவை 102.8 இன்னொரு அலையோட விளையாடு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களை அறிந்து அன்பு.

0: இதனால எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்களுக்கு சொல்ல வரது என்னன்னா,
1: சொல்லு, நீதான் தைரியமா நாளைக்கு சொல்லு.
0: உங்க போன்ல தேவையில்லாதவர் லிங்க தொடவே தொடாதீங்க.
2: தொட்டா
0: தூக்கிடுவாங்க.
2: நாங்க பேங்க்ல இருந்து பேசுறோம்னு சொல்லிட்டு முன்பின் தெரியாதவங்க யாராவது ஓடிபி கேட்டா
0: சொல்லவே சொல்லாதீங்க.
2: சொன்னா
0: சொன்ன உடனே பணத்தை தூக்கிடுவாங்க.
2: உங்களின் பொதுநலன் கருதி வெளியிடுவோர்
0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
3: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள்.
4: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வரும் 19 தேதி முதல் மால்டோவா, வடக்கு மேசிடோனியா, ரோமானியா ஆகிய 3 நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். ஹைட்ரஜன் எரிபொருள் மூலம் இயங்கும் நாட்டின் முதலாவது ரயிலை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஹரியானா மாநிலம் ஜிண்ட் ரயில் நிலையத்திலிருந்து கொடியசைத்து தொடக்கி வைத்தார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரை முன்னிட்டு மத்திய அரசு வரும் ஞாயிற்றுக்கிழமை அனைத்து நாடாளுமன்ற கட்சித் தலைவர்களின் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது. புதுச்சேரி அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் இன்று புதுடெல்லியில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சரை சந்தித்து புதுச்சேரியில் தேசிய விளையாட்டு பல்கலைக்கழகம் ஒன்றை அமைக்க கோரினார். இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வரும் 19 தேதி முதல் மால்டோவா, வடக்கு மாசிடோனியா, ரோமானியா ஆகிய 3 நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். வரும் 20 தேதி மால்டோவாவில் அந்நாட்டு அதிபர் திருமதி மயா சாந்து மற்றும் இதர தலைவர்களை அவர் சந்திக்கிறார். இரு நாடுகளுக்கும் இடையிலான நாடாளுமன்ற நட்புறவு குழுவினரின் உறுப்பினர்கள், வர்த்தக தலைவர்கள் மற்றும் இந்திய சமூகத்தினருடன் கலந்துரையாடல் கூட்டங்களையும் அவர் நடத்துகிறார். இந்திய குடியரசுத் தலைவர் ஒருவர் மால்டோவா செல்வது இதுவே முதல் முறையாகும். குடியரசுத் தலைவரின் பயணம் குறித்து கூடுதல் விவரங்கள்.
5: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 3 நாடுகள் பயணத்தின் 2 கட்டமாக வரும் 21 தேதி வடக்கு மாசிடோனியா செல்கிறார். அந்நாட்டு அதிபர் திருமதி கோர்டானா டவுகோவா உள்ளிட்ட தலைவர்களை அவர் சந்திக்கிறார். இரு நாட்டு வர்த்தக பேரவை கூட்டத்திலும் அவர் கலந்து கொள்கிறார். வடக்கு மாசிடோனியா நாடாளுமன்றத்திலும் குடியரசுத் தலைவர் உரையாற்ற இருக்கிறார். தொடர்ந்து வரும் 23 தேதி ரோமானியா செல்லும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அந்நாட்டு அதிபர் திரு நிகுசா டான் உள்ளிட்ட தலைவர்களையும் இரு நாட்டு நாடாளுமன்ற நட்புறவு குழுவின் உறுப்பினர்களையும் சந்திக்கிறார். ரோமானியாவில் உள்ள இந்திய சமூகத்தினரையும் அவர் சந்தித்து கலந்துரையாடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவரின் 3 நாடுகள் பயணம் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்திக் கொள்வதில் இந்தியாவின் உறுதிப்பாட்டை பிரதிபலிப்பதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
4: ஹைட்ரஜன் எரிபொருள் மூலம் இயங்கும் நாட்டின் முதலாவது ரயிலை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஹரியானா மாநிலம் ஜிண்ட் ரயில் நிலையத்திலிருந்து கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இவ்விழா குறித்து ஒரு செய்தி தொகுப்பு.
5: ரயில்வே துறையில் கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு முக்கிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ள நிலையில் ஜிண்ட் சோனிபத்

0: இடையிலான ஹைட்ரஜன் ரயில் மக்களுக்கான நல்லாட்சியின் சிறந்த அடையாளமாகவே திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது உரையில் கூறினார். முற்றிலும் உள்நாட்டிலேயே வடிவமைத்து தயாரிக்கப்பட்ட சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஹைட்ரஜன் ரயில்கள் உலக அளவில் ஒரு சில நாடுகளில் மட்டுமே இருப்பதையும், 3200 குதிரை திறன் கொண்ட இந்தியாவின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் உலகிலேயே மிக நீண்ட ஹைட்ரஜன் ரயிலாக அமைவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் விழாவில் பேசுகையில், நாட்டின் தொழில்நுட்ப வளர்ச்சியில் முக்கிய வரலாற்று சாதனை தற்போது எட்டப்பட்டுள்ளதாக கூறினார். பெட்ரோல், டீசல் அல்லது மேல்நிலை மின்சார கம்பிகளின் தேவையின்றி ஹைட்ரஜன் செல் தொழில்நுட்பத்தில் இயங்கும் இந்த ஹைட்ரஜன் ரயில்களை எதிர்காலத்தில் கல்கா சிம்லா மார்க்கம் உட்பட பாரம்பரிய வழித்தடங்களில் இயக்குவதற்கான வாய்ப்புகளையும் ரயில்வே துறை ஆராய்ந்து வருகிறது.
1: ஹரியானாவில் நடைபெற்ற விழாவின் போது டெல்லி அமிர்தசர் கத்ரா விரைவு சாலை உட்பட பல்வேறு தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். இத்திட்டங்களின் மொத்த மதிப்பு 12,470 கோடி ரூபாயாகும். பின்னர் சண்டிகரில் நடைபெற்ற விழாவில் சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் தொடர்பான முக்கிய வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் தொடக்கி வைத்தார். திட்டமிட்ட நகர்ப்புற வளர்ச்சிக்கு எடுத்துக்காட்டாக திகழும் சண்டிகர் நகரத்தின் வளர்ச்சியினால் பஞ்சாப், ஹரியானா, ஹிமாச்சல் ஆகிய 3 மாநிலங்களுமே பயன்பெறும் என்று அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை பஞ்சாப் மாநிலம் ஜலந்தரில் பல்வேறு ரயில்வே மற்றும் சாலை மேம்பாட்டு பணிகளை தொடக்கி வைக்கிறார். நாட்டில் அனைத்து கிராமங்கள் மற்றும் மக்களுக்கும் வங்கி சேவை கிடைக்கச் செய்வதே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். பல்வேறு மத்திய திட்டங்களின் கீழ் மக்களை தேடிச் சென்று கடனுதவிகளை வழங்க ஆந்திர மாநிலம் நரசராவ்பேட்டில் இன்று நடைபெற்ற விழாவில் அவர் உரையாற்றினார். விவசாயிகள், மீனவர்கள், சாலையோர வியாபாரிகள் உட்பட அனைத்து பிரிவு மக்களும் கடன் பெற தேவையான உத்தரவாதத்தை மத்திய அரசே வங்கிகளுக்கு வழங்குவதால் மக்கள் இதை நன்கு பயன்படுத்திக் கொண்டு வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என நிதியமைச்சர் கேட்டுக் கொண்டார். ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு உள்ளிட்டோர் விழாவில் கலந்து கொண்டனர். விழாவின் போது 100,000 மேற்பட்ட பயனாளிகளுக்கு மொத்தம் 3,216 கோடி ரூபாய் கடன்கள் வழங்கப்பட்டன. கொல்கத்தா தேசிய நூலகத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள உலக அருங்காட்சியகத்தை வரும் ஞாயிற்றுக்கிழமை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா திறந்து வைக்கிறார். நாளை மேற்குவங்க மாநிலம் ஜூமாகச் பகுதியில் எல்லை பாதுகாப்பு படையினரை அவர் நேரில் சந்தித்து கலந்துரையாடல் நடத்துகிறார். தொடர்ந்து சிலிகுரி பகுதியில் பிறப்பு இறப்புகள் குறித்த பதிவு நிலவரங்கள் மற்றும் பல்வேறு நிர்வாக விஷயங்கள் குறித்து உயர்நிலை கூட்டங்களை திரு அமித்ஷா நடத்துவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 20 தொடங்குவதையொட்டி மத்திய அரசு வரும் ஞாயிற்றுக்கிழமை புதுடெல்லியில் அனைத்து நாடாளுமன்ற கட்சித் தலைவர்களின் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது. நாடாளுமன்ற இரு அவைகளிலும் அலுவல்கள் சுமூகமான முறையில் நடைபெறுவதை உறுதிப்படுத்துவதில் அரசு இக்கூட்டத்தின் போது அனைத்து அரசியல் கட்சிகளின் ஒத்துழைப்பை நாடும். அடுத்த மாதம் 13 வரை நடைபெறவுள்ள நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரில் பல்வேறு முக்கிய மசோதாக்கள் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்படவுள்ளன. புதுடெல்லியில் கடந்த 4 நாட்களாக நடைபெற்ற ஜவுளித்துறைக்கான பாரத் டெக்ஸ் சர்வதேச கண்காட்சி இன்று முடிவடைந்தது. உலக அளவில் புகழ்பெற்ற இந்திய ஜவுளித்துறையின் பல்வேறு பிரிவினரால் இக்கண்காட்சியில் அமைக்கப்பட்டிருந்த அரங்குகளுக்கு 138 நாடுகளைச் சேர்ந்த சுமார் 6,000 சர்வதேச வணிகர்கள் உட்பட 15,000 மேற்பட்ட பார்வையாளர்கள் வருகை புரிந்தனர். இந்திய ஜவுளித்துறையில் மொத்தம் 14,300 கோடி ரூபாய் புதிய முதலீடுகளுக்கு கண்காட்சியின் போது உத்தரவாதம் பெறப்பட்டது. புதுச்சேரி அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் இன்று புதுடெல்லியில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியாவை சந்தித்து கேலோ இண்டியா இயக்கத்தின் கீழ் புதுச்சேரியில் தேசிய விளையாட்டு பல்கலைக்கழகம் ஒன்றை அமைக்க கோரினார். காரைக்கால் மாகே பகுதிகளில் விளையாட்டு அரங்குகளை அமைக்க மத்திய அரசு 300 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கவும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். ஏனாமில் 2 விளையாட்டு அரங்குகள் மற்றும் 4 மினி விளையாட்டு அரங்குகளின் மேம்பாட்டு பணிகளுக்கும் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் மத்திய அமைச்சரிடம் நிதி ஒதுக்கீடு கோரினார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் மத்திய அரசின் கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்ட பயனாளிகளுக்கு வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் CBDC என்னும் மத்திய வங்கி டிஜிட்டல் நாணய முறையில் மட்டுமே உணவு தானிய மானியம் வழங்கப்படும் என்பதால் பயனாளிகள் தங்களின் கைபேசி எண்ணை குடிமைப்பொருள் வழங்கல் துறையின் இணையதளம் மூலம் சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆண்ட்ராய்டு அலைபேசிகளில் கெனரா டிஜிட்டல் ருபி என்ற செயலி மூலம் டிஜிட்டல் நாணயத்தை பயனாளிகள் பெறலாம் என்றும், பழைய போன் வைத்திருப்பவர்களுக்கு பாதுகாப்பான வவுச்சர் குறியீட்டு எண் மூலம் டிஜிட்டல் நாணயம் வழங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும்

எரிபொருள் வழங்கல் துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரி நகரின் மையப்பகுதியில் பொலிவுறு நகர திட்டத்தின் கீழ் மறு மேம்பாடு செய்யப்பட்டுள்ள அண்ணா திடலை கட்டிட பாதுகாப்பு குறைவின் காரணமாக முழுமையான பயன்பாட்டிற்கு விட முடியாத நிலையில் அப்பகுதியில் சமூக விரோதிகள் நடமாடுவதாக புகார்கள் பெறப்பட்டதைத் தொடர்ந்து உள்ளாட்சித்துறை இயக்குநர் உள்ளிட்ட அதிகாரிகள் இன்று அண்ணா திடலில் நேரடி ஆய்வு மேற்கொண்டனர். அண்ணா திடலின் பாதுகாப்பிற்கான கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தவும் தனியார் காவலர்களை நியமிக்கவும் உள்ளாட்சித்துறை இயக்குநர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகளின் விளையாட்டு தேவைகளுக்கு ஏற்றவாறு அண்ணா திடல் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். அண்ணா திடலை சுற்றியுள்ள கடை வியாபாரிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உள்ளாட்சித்துறை இயக்குநர் தெரிவித்தார். நகராட்சி மூலம் கடை ஒதுக்கீடு பெற்ற வியாபாரிகள் ஒரு மாத காலத்திற்குள் கடைகளை திறந்து வியாபாரம் செய்ய வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக இன்றும் நாளையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடக்கு கடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் இதர பகுதிகள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் வரும் 23ஆம் தேதி வரை லேசான மழை இருக்கலாம் என வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகமுள்ள தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சர்வதேச ஹாக்கி கூட்டமைப்பின் மகளிர் உலகக்கோப்பை போட்டித் தொடருக்கான 20 உறுப்பினர் இந்திய அணி இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சலீமா டெட்டே தலைமையிலான இந்த அணியில் கோல் கீப்பர் சவிதா, இஷிகா சௌத்ரி, நிக்கி பிரதான், நவநீத கவுர் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். வரும் ஆகஸ்ட் 15 முதல் 30ஆம் தேதி வரை பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்தில் நடைபெறவுள்ள மகளிர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டித் தொடரில் இந்திய அணி சீனா, இங்கிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுடன் சேர்ந்து டி பிரிவில் இடம்பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வரும் 19ஆம் தேதி முதல் மால்டோவா, வடக்கு மேசிடோனியா, ரோமானியா ஆகிய 3 நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். ஹைட்ரஜன் எரிபொருள் மூலம் இயங்கும் நாட்டின் முதலாவது ரயிலை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஹரியானா மாநிலம் ஜிண்ட் ரயில் நிலையத்திலிருந்து கொடியசைத்து தொடக்கி வைத்தார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரை முன்னிட்டு மத்திய அரசு வரும் ஞாயிற்றுக்கிழமை அனைத்து நாடாளுமன்ற கட்சித் தலைவர்களின் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது. புதுச்சேரி அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் இன்று புதுடெல்லியில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சரை சந்தித்து புதுச்சேரியில் தேசிய விளையாட்டு பல்கலைக்கழகம் ஒன்றை அமைக்க கோரினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:20. நேர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்பதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம் உங்களுடைய ஃபேவரட்டான சாங் எஃப்எம் ரெயின்போல கேட்டு என்ஜாய் பண்ண போறீங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760, மற்றொரு எண் 2275230. வெளியூர் நேர்கள் 0413 அப்படின்ற குறியீட்டையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. டயல் பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேவரட்டான சாங் எங்கிட்ட கேட்கலாம், எஃப்எம் ரெயின்போல கேட்டு என்ஜாய் பண்ணலாம். நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய முதல் அழைப்பாளர் யாரு, எங்கிருந்து, என்ன ஃபேவரட்டான சாங் கேட்க போறாங்க கேட்கலாம். வணக்கம்.
2: மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம். கூறுவது யார், எங்கிருந்து?
2: எம் அபுசாலி, தாண்டவமூர்த்தி குப்பம்.
1: சொல்லுங்க சார், உங்களுடைய ஃபேவரட்டான சாங்?
2: படம் தாலாட்டு, பாடல் மெதுவா தந்தி அடிச்சேன் அந்த பாடல் வருவீங்க மேடம்.
1: ஓகே, உங்களுடைய ஃபேவரட்டான சாங் வருது கேட்டு என்ஜாய் பண்ணலாம். அழைப்பிற்கு நன்றி சார்.
2: மிக்க நன்றி மேடம்.
1: எல்லாருமே ஒரு என்ஜாய் பண்ணலாம் ஓகேவா?

0: நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல் நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புவதே வரக்கூடிய நேயர்கள் எல்லாமே வந்து செம சூப்பர் வந்து சாங்ஸ் எல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. நானும் வந்து கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர் யார், எங்கிருந்து, என்ன ஃபேவரட்டான சாங் கேட்க போறாங்க கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். பவுனகில இருந்து வேறுமணி பேசுறேன் மேம். நலமா இருக்கீங்களா மேம்?
0: ரொம்ப நலமா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்களா? ஓகே. உங்களுடைய ஃபேவரட்டான சாங்
1: என்ன
0: சமைச்சேன்?

சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம்

0: இலவசம். கான்டாக்ட் 9884221666.
1: நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர் யாரு, எங்கிருந்து, என்ன சூப்பரான சாங் கேட்க போறாங்க, கேக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம். சிதம்பரம் ரெயின்போ கண்ணன் பேசுறீங்க. என்ன பார்த்து யாருன்னு கேக்குறீங்க?
1: புரியல சார்.
2: என்ன பார்த்து யாருன்னு கேட்டுட்டீங்களே?
1: என்ன, உங்களை பார்த்து தெரியாம கேட்டேன் சார், மன்னிச்சிடுங்க சார். உங்களுடைய ஃபேவரட்டான சாங் என்னன்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்காக பாடலை ப்ளே பண்ணிடுறேன் சார்.
2: பாடம் வந்து அக்கன்னுங்க.
1: ஓகே,
2: பாடல் மின்னுக்கோடி
1: பாட்டு கொடுங்க. அழைப்பிற்கு நன்றி சார்.
2: நன்றி மேடம், நன்றி.
1: நீங்களும் உங்களுடைய மனசுக்கு விருப்பமான பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், போன் எடுங்க, FM ரெயின்போ டயல் பண்ணுங்க 2271760 மற்றொரு 2275230 வெளியூர் நேர்கள் 0413 அப்படின்ற குறியீட்டையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய எல்லா நேர்களும் அப்படி செம்ம சூப்பராக வந்து சாங்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதுல வந்து உங்களுடைய சாங்கும் இடம்பெறணும் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதே தான்ப்பா, FM ரெயின்போக்கு டயல் பண்ணிடுங்க. இப்போ பாட்டு வருது, கேட்கலாம்.

0: கரெக்டா 6:38 25 ஆயாச்சு. சோ மனம் விரும்புதே ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர் யாரு, இங்கிருந்து என்ன விருப்பமான பாடல் கேட்க போறாங்க, கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், தவளத்துல இருந்து பேசுறேன் மேடம்.
0: தவளக்குப்பத்துல இருந்து
1: பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார், உங்களுடைய ஃபேவரட்டான சாங்.
1: நன்றி மேடம்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. மனம் விரும்புதே நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர் யார், எங்கிருந்து, என்ன விருப்பமான பாடல் கேட்க போறாங்க கேக்கலாம். வணக்கம்.
1: மாலை வணக்கம் மேடம்.
0: மாலை வணக்கம் சார். கூறுவது யார், எங்கிருந்து? நலமா இருக்க சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு மேடம்.
0: சொல்லுங்க சார், உங்களுடைய ஃபேவரட்டான சாங்?
1: பாடம் பாயும் புலி மேடம்.
0: ஓகே.
1: பாடல் ஆடி மாசம்
0: காத்தடிக்கு.

0: மாலை வணக்கம் சார். கூறுவது யார் எங்கிருந்து? நலமா இருக்க சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு மேடம்.
0: சொல்லுங்க சார், உங்களுடைய ஃபேவரட்டான சாங்?
1: படம் பாயும்புலி மேடம்.
0: ஓகே,
1: பாடல் ஆடி மாசம் காத்தடி.
0: அடேங்கப்பா, ஆடி மாசத்தை விட கூடாது, அவ்வளவுதான் இல்ல?
1: விட கூடாது. ஆமா மேடம், ஃபேமஸ் சாங் மாதிரி.
0: ஓகே சார், உங்களுடைய ஃபேவரட்டான சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணலாம். அழைப்பிற்கு நன்றி.
1: நன்றி.

0: சூப்பரான சாங்ஸ்லாம் நம்ம நேயர்கள் கேட்டு சூப்பரா போயிட்டு இருக்க நம்ம ஷோ தான் மனம் விரும்புதே. உங்களுடைய ஃபேவரட்டான சாங் எஃப்எம் ரெயின்போல கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர் யார் எங்கிருந்து என்ன ஃபேவரட்டான சாங் கேட்க போறாங்க கேட்கலாம். வணக்கம்.
1: ஹலோ வணக்கம், நான் உறையூர்ல இருந்து கங்காதரன் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
1: கண்ணெதிரியே தோன்றி நாள் திரைப்படத்துல இருந்து சலோ மியா அப்படின்னு
0: ஒரு ஓகே உங்களுடைய ஃபேவரட்டான சாங் வருது கேட்டு என்ஜாய் பண்ணுங்க சார். அழைப்பிற்கு நன்றி.
1: நன்றி மேம் உங்களுக்கு.
0: மனதை வருடும் பாட்டு காது குளிர கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் சாங்ஸ் எல்லாத்தையும் சூப்பரா நேயர்கள் வந்து செலக்ட் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே, நீங்க எதுக்கு வெயிட் பண்றீங்க? போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 மற்றொரு 2275230 வெளியூர் நேர்கள் 04113 அப்படின்ற குறியீட்டையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.

0: மனம் விரும்புதே ஷோல அடுத்ததா வரக்கூடிய அழைப்பாளர் யாருங்கிறது என விருப்பமான பாடல் கேட்கறாங்க. கேட்கலாம் வணக்கம்.
1: இனிய மாலை வணக்கம். திருவாரூர் மாவட்டம் பில்லூர்
0: சதாகோதமன்.
1: எனக்கு நானும் ஒரு தொழில் படத்துல இருந்து ஒரு நிலவு நடனம் புரியும் கலையரங்கம்.
0: நன்றி
1: நன்றி நன்றி மேடம்.

0: தொடர்வது 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் மலர்விழி. ஹைட்ரஜன் எரிபொருள் மூலம் இயங்கும் நாட்டின் முதலாவது ரயிலை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஹரியானா மாநிலம் ஜிண்ட் ரயில் நிலையத்திலிருந்து கொடியசைத்து தொடக்கி வைத்தார். உலகின் ஒரு சில நாடுகளில் மட்டுமே ஹைட்ரஜன் ரயில்கள் இருப்பதையும், இந்தியாவின் ஹைட்ரஜன் ரயில் உலகிலேயே மிக நீண்ட ஹைட்ரஜன் ரயிலாக அமைவதையும் பிரதமர் தமது உரையில் சுட்டிக்காட்டினார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 20ஆம் தேதி தொடங்குவதையொட்டி மத்திய அரசு வரும் ஞாயிற்றுக்கிழமை புதுடெல்லியில் அனைத்து நாடாளுமன்ற கட்சித் தலைவர்களின் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது. நாடாளுமன்ற கூட்டத்தொடரையொட்டி திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், திரு கிரண் ரிஜிஜு உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் அடங்கிய மத்திய அமைச்சரவை குழுவின் கூட்டமும் புதுடெல்லியில் இன்று நடைபெற்றது. நாட்டில் அனைத்து கிராமங்கள் மற்றும் மக்களுக்கும் வங்கி சேவை கிடைக்கச் செய்வதே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். பல்வேறு மத்திய திட்டங்களின் கீழ் மக்களை தேடிச் சென்று கடனுதவிகளை வழங்க ஆந்திர மாநிலம் நரசராவ்பேட்டில் இன்று நடைபெற்ற விழாவில் அவர் உரையாற்றினார். மத்திய அரசின் பல்வேறு சுகாதார திட்டங்கள் மற்றும் நோய் கண்காணிப்பு பணிகளின் எட்டப்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து சுகாதார அமைச்சகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 2 நாள் தேசிய மறு ஆய்வுக் கூட்டம் புதுடெல்லியில் இன்று தொடங்கியுள்ளது. அனைத்து 36 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலிருந்து சுகாதாரத்துறையின் மூத்த அதிகாரிகள் இதில் பங்கேற்றுள்ளனர். புதுச்சேரி அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் இன்று புதுடெல்லியில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியாவை சந்தித்து கேலோ இண்டியா இயக்கத்தின் கீழ் புதுச்சேரியில் தேசிய விளையாட்டு பல்கலைக்கழகம் ஒன்றை அமைக்க கோரினார். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் மாணவர்களின் பயன்பாட்டிற்காக மாநிலங்களவை உறுப்பினர் திரு செல்வ கணபதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலம் 40,28,000 ரூபாய் மதிப்பில் வாங்கப்பட்டுள்ள புதிய பேருந்தின் சேவை இன்று தொடக்கி வைக்கப்பட்டது. சர்வதேச ஹாக்கி கூட்டமைப்பின் மகளிர் உலகக்கோப்பை போட்டித் தொடருக்கான 20 உறுப்பினர் இந்திய அணி இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
0: வெல்கம் பேக் டு த ஷோ. மனம் விரும்புதே. டைம் கரெக்டா 7:02.
3: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5,000 தள்ளுபடி.
4: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
5: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
0: இப்ப நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர் யாரு, எங்கிருந்து, என்ன விருப்பமான பாடல் கேட்க போறாங்க கேக்கலாம். வணக்கம்.
6: வணக்கம் மேடம், நான் சென்னையில இருந்து அந்தோனிராஜ். அனைவரும் நலமா மேடம்?
0: எல்லாரும் நலமா இருக்கும் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நானும் நல்லா இருக்கேன் மேடம். எனக்கு வந்து சகலகலா வல்லவன் படம் பாடல் வந்து அம்மன் கோயில் கிழக்கலை இளையராஜா சார் வாய்ஸ்ல.
0: ஓகே, உங்களுடைய ஃபேவரட்டான சாங் வருது சார், கேட்டு என்ஜாய் பண்ணலாமா? அழைப்பிருக்க நன்றி.
6: நன்றி மேடம், வாய்ப்புக்கு நன்றி.

0: வெல்கம் பேக் டு த ஷோ மனம் விரும்புதே. இன்னைக்கு வந்த நேயர்கள் எல்லாமே வந்து செம்மையா வந்து சாங் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப எந்த நேயர் வந்து என்ன சாங் கேட்க போறாங்க அவங்க கிட்டே கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம். குட் ஈவினிங்.
0: குட் ஈவினிங்.
1: ஹேமலதா கள்ளக்குறிச்சில இருந்துங்க மேம்.
0: சொல்லுங்க மேம், உங்களுடைய ஃபேவரட்டான சாங்.
1: கண்டுகொண்டேன் படத்துல இருந்து. கொஞ்சம் மைனாக்கலே, கொஞ்சம் மைனாக்கலே, என் குரல் கேட்டு வந்து கூடுங்கள். அந்த பாட்டு போடுங்க மேம்.
0: நான் ஒன்றா கூடிட்டேன். ஓகே மேம், உங்களுடைய ஃபேவரட்டான சாங் வரது கிட்ட என்ஜாய் பண்ணலாம். அழைப்புக்கு நன்றி மேம்.
1: வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிங்க மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.

0: நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டிராம் தங்க நகை மாளிகை
2: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, 1/2 கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டிராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
3: வணக்கம் பாரதி.
0: வணக்கம் சார், யார் இங்கிருந்து?
3: ஓகே,
0: உங்களுடைய விருப்பமான பாடல்
3: மனதில் உறுதி வேண்டும் படத்துல இருந்து அடி வங்காள கடல் என்ன ஒரு அற்புதமான பாடல்.
0: ஓகே சார், உங்களுக்கு ஃபேவரட்டான சாங் வருது கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அழைப்பிற்கு நன்றி.
3: நன்றி மேடம்.

0: இன்னும் சில நொடிகள் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மக்கள் நலனை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மருத்துவத் துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு சாதனைகள் படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். உலகின் நம்பகத்தன்மை வாய்ந்த அமைப்புகளில் ஒன்றாக தேர்தல் ஆணையம் திகழ்கிறது என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். நடப்பு நிதியாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு வளர்ச்சி 6.6% இருக்கும் என்று ரிசர்வ் வங்கி மதிப்பிட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். மக்கள் நலனை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பஞ்சாப் மாநிலம் ஜலந்தர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 75 மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையங்களை காணொலி வாயிலாக இன்று திறந்து வைத்து பின்னர் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார். நாட்டு மக்கள் அனைவருக்கும் அனைத்து வசதிகளும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதிலும் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறினார். மருத்துவத் துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு சாதனைகள் படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். இன்று சண்டிகரில் பல்வேறு சுகாதார திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக தற்போது 23 மேற்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனைகள் செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கையும் 818 அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இளநிலை மருத்துவ படிப்புக்கான இடங்கள் 138,000 அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறினார். உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டு திட்டமான ஆயுஷ்மான் பாரத் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாக திரு ஜே பி நட்டா தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக மக்களை தேடிச் சென்று வங்கிகள் சேவைகளை வழங்கி வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். ஆந்திர மாநிலம் நரசரப்பேட்டாவில் மாநில அளவிலான வங்கியாளர்கள் கூட்டத்தில் பங்கேற்று அவர் உரையாற்றினார். கைவினை கலைஞர்களும் வியாபாரிகளும் மீனவர்களும் விவசாயிகளும் தற்போது கண்ணியத்துடன் வங்கி சேவைகளை பெற்று வருவதாக திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். பணியிடங்களில் பெண்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் எதிராக நடைபெறும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை தடுப்பது குறித்த 2 விழிப்புணர்வு நிகழ்ச்சியை இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். பணியிடங்களில் பெண்கள் எவ்வித அச்சமும் இன்றி பணியாற்றுவதை உறுதி செய்ய வேண்டியது சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் பொறுப்பு என்று அவர் குறிப்பிட்டார். இதற்காக மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளையும் அமைச்சர் பட்டியலிட்டார். தேசிய மகளிர் ஆணையம் இதுபோன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருவதாகவும் திருமதி அன்னபூர்ணா தேவி கூறினாா்.

நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரில் மேற்கொள்ள வேண்டிய அணுகுமுறை குறித்து விவாதிப்பதற்கான மத்திய அமைச்சர்கள் குழு பங்கேற்ற கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தொடரில் அரசு சார்பில் கொண்டுவரப்பட உள்ள மசோதா குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், திரு ராஜீவ் ரஞ்சன் சிங், திரு ராம்மோகன் நாயுடு, திரு கிரண் ரிஜிஜு ஆகியோர் இதில் பங்கேற்றனர். இந்த மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 20ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. உலகின் நம்பகத்தன்மை வாய்ந்த அமைப்புகளில் ஒன்றாக தேர்தல் ஆணையம் திகழ்கிறது என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் தேர்தல் ஆணையம் சார்பில் நடைபெற்ற தேசிய அளவிலான ஊடக மாநாட்டில் அவர் உரையாற்றினார். நமது தேர்தல் நடைமுறைகளை முன்மாதிரியாக கொண்டு பல்வேறு நாடுகள் அதனை பின்பற்றுவதாகவும் அவர் கூறினார். 40க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்தவர்கள் நம் நாட்டில் நடைபெறும் தேர்தல்களை பார்வையிட்டதாகவும் திரு கியானேஷ்குமார் தெரிவித்தார். நடப்பு நிதியாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு வளர்ச்சி 6.6% இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி கவர்னர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா கூறியுள்ளார். டிடி நியூஸ் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், சர்வதேச அளவில் பொருளாதார வளர்ச்சி பின்னடைவை சந்தித்த போதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி கடந்த சில ஆண்டுகளாக சீராக உள்ளதாக குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். வன பாதுகாப்பு நடவடிக்கைகள் மலைவாழ் மக்களின் ஒத்துழைப்போடு மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்திய வனப்பணி பயிற்சி அதிகாரிகளிடையே அவர் கலந்துரையாடினார். மலைவாழ் மக்களின் ஒத்துழைப்புடன் மேற்கொள்ளப்படும் பணிகள் நீண்ட காலத்திற்கு பயனளிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பயிற்சி அதிகாரிகள் கூடுதலாக தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டார். தில்லியில் 415க்கும் மேற்பட்ட ஆயுஷ்மான் மக்கள் நல்வாழ்வு மையங்கள் செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். இன்று இத்தகைய மையத்தை திறந்து வைத்த பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தில்லி மக்களுக்கு தரமான மருத்துவ சேவைகள் கிடைக்க வேண்டும் என்பதில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். 1100 மக்கள் நல்வாழ்வு மையங்களை ஏற்படுத்த வேண்டும் என்ற இலக்கு விரைவில் எட்டப்படும் என்றும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வளர்ச்சிக்கு தடையாக உள்ளதாக உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் குற்றஞ்சாட்டியுள்ளார். இன்று ஷாம்லியில் 55 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் புதிய திட்டங்களை தொடங்கி வைத்தும் அவர் பேசினார். மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தும் நோக்கில் காங்கிரசும் சமாஜ்வாதியும் செயல்படுவதாக அவர் குறை கூறினார். கரும்பு உற்பத்தியில் உத்தரப்பிரதேசம் முன்னணியில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தின் வளர்ச்சிக்காக பிஜேபி அரசு செயல்படுத்திய திட்டங்களையும் திரு யோகி ஆதித்யநாத் பட்டியலிட்டார். அருணாச்சல பிரதேசத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பெமா கண்டு கூறியுள்ளார். இட்டாநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக கூறினார். கல்வி, சுகாதாரம் மற்றும் சமூக நலத்துறையின் கீழ் எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு பெமா கண்டு தெரிவித்தார். பாரத் டெக் சர்வதேச ஜவுளி கண்காட்சியில் 138 நாடுகள் பங்கேற்றதாக இதன் அமைப்பாளர் திரு நரேந்திரகுமார் கோயங்கா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 4 நாட்கள் நடைபெற்ற இந்த கண்காட்சியை 15 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பார்வையிட்டதாக தெரிவித்தார். இதில் அரங்குகளை அமைத்தவர்களில் 70% பேர் சிறு குறு தொழில்துறையைச் சேர்ந்தவர்கள் என்றும் திரு நரேந்திரகுமார் கோயங்கா கூறினார். பஞ்சாபில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளின் கீழ் வீடு வீடாக சென்று விண்ணப்பங்களை வழங்கும் பணி அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அனிந்திதா மித்ரா தெரிவித்துள்ளார். சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கென சிறப்பு முகாம் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளதாக கூறினார். விண்ணப்ப படிவங்களை சமர்ப்பிக்காத வாக்காளர்கள் இந்த முகாம்களை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் திருமதி அனிந்திதா மித்ரா தெரிவித்தார்.

மேற்குவங்கத்தில் பயணியர் ரயில் ஒன்று பள்ளி வாகனத்தின் மீது மோதியதில் 3 பேர் உயிரிழந்தனர். நிம்திதா கத்வா இடையேயான பயணியர் ரயில் கர்ணசுபர்ணா ரயில் நிலையம் அருகே சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்து குறித்து விசாரிப்பதற்கு உயர்நிலை குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்து குறித்து அதிர்ச்சி தெரிவித்துள்ள ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சலிமா டெட்டே தலைமையிலான இந்த அணியில் 20 பேர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி நெதர்லாந்து மற்றும் பெல்ஜியத்தில் அடுத்த மாதம் 15 தேதி தொடங்கி 30 தேதி வரை நடைபெற உள்ளது. ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கார்த்திக் ரூபா சுஹாஸ் 2 சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-11, 21-7 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் மார்டின் ஹெங் ஹி சூங்கை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் நலனை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மருத்துவத்துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு சாதனைகள் படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா தெரிவித்துள்ளார். உலகின் நம்பகத்தன்மை வாய்ந்த அமைப்புகளில் ஒன்றாக தேர்தல் ஆணையம் திகழ்கிறது என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு யானேஷ்குமார் கூறியுள்ளார். நடப்பு நிதியாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு வளர்ச்சி 6.6% இருக்கும் என்று ரிசர்வ் வங்கி மதிப்பிட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. மனம் விரும்புதே. டைம் கரெக்டாக 7:25, 32 நிமிடம் இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வரது கேட்கலாம். நிலவே முகம் காட்டு திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்கள், இதுவரை ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம் குறித்து டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய
1: கேட்டீர்கள்.
0: நேரம் 7:32:28 ஆயாச்சு. வெல்கம் பேக் டு த ஷோ. மனம் விரும்புதே. இப்ப நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர் யாரு, எங்கிருந்து, என்ன விருப்பமான பாடல் கேட்க போறாங்க கேக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா. யார், எங்கிருந்து? நலமா இருக்கமா. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் நலமா இருக்கேன்.
0: சொல்லுங்க உங்களுடைய ஃபேவரட்டான சாங்.
2: விண்ணுக்கும் மண்ணுக்கும் படத்துல இருந்து
0: நன்றி.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கோலி செய்தாரும் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு த ஷோ. மனம் விரும்புதே. இப்ப நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர் யார், எங்கிருந்து என்ன விருப்பமான பாடல் கேட்க போறாங்க, கேட்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சார். யார் எங்கிருந்து?
3: இளமாங்கலம்.
2: சொல்லுங்க சார். முருகன் சார், பாட்டு
3: பொன்னுமணி படத்துல இருந்து ஆடி பட்டம் தேடி பார்த்து விதைக்கணும் கண்ணையா, அந்த பாட்டு வேணும் மேடம்.
2: விதை விதைச்சிருவீங்க.
3: மழை பெய்யல மேடம், மழை பெய்ய உடனே விதைப்போம்.
2: ஓகே.

0: ஓகே, சூப்பர். அழைப்பிற்கு நன்றி.
1: நன்றி மேடம், உங்களுக்கு இரவு வணக்கம்.
0: ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் எல்லா நேயர்களும் சம்மவா சாங் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க எதுக்கு வெயிட் பண்றீங்க? உங்களுடைய ஃபேவரட்டான சாங், சூப்பர் டூப்பர் ஹிட்டான சாங் கேட்கணும் அப்படின்னா உடனே போன் எடுங்க, டயல் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றொரின் 2275230 வெளியூர் நேர்கள் 0413 அப்படின்ற குறியீட்டையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. உங்களின் விருப்ப பாட்டு காது கொள்ளிட கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை TNPSC பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ மனம் விரும்புதே. நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர் வணக்கம்.
2: பாரதி கண்ட புதுமை பெண்ணுக்கு முன்னிரவு வணக்கம்.
1: முன்னிரவு வணக்கம் கூறுவது யார், எங்கிருந்து?
2: கலையரசு, கண்டலாப்பாளையம்.
1: சொல்லுங்க சார், உங்களுடைய ஃபேவரட்டான சாங்

0: சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். காண்டாக்ட் 9884216.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ மனம் விரும்புதே. நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
2: பாரதி கண்ட புதுமை பெண்ணுக்கு முன்னிரவு வணக்கம்.
1: முன்னிரவு வணக்கம் கூறுவது யார், எங்கிருந்து? சொல்லுங்க சார், உங்களுடைய ஃபேவரட்டான சாங்.
2: பதமும் பாடலும் கவிதை நடிகள் கூடி குளவிடும் கோலச்சிலம்பிடும் திருமதிகளுக்கு என்னால் போல் என்னால் என்னாலும் பொன்னால் வரும் திருநாள் ஆத்தங்கரையில் மன்னன் இரவு சரிதாகும் நேரம் பூஞ்சிக்கு நீச்சல் குளத்தில் முன்னிரவில் நீராடும் கொட்டம் கோழிகள் ஒன்றிணைந்து ஆனமழையில் நடைகையில் இணைகையில் இடையோடும் திருமதி சாணிகி ராம் பிரசாத்தின் மன நிகழ்வு துள்ளி வரும் மனம் அள்ளி வரும் இசை குயிலே இசை கானம் பாடவா ஆடவேரிகள் தங்கத்தேரில் ஆடலும் பாடலுமாய் வா. ஆடி 18 நாடி வருகிறது கிண்ணத்தில் தேன்வடியும் கடல்.
1: ஓகே சார், உங்களுடைய ஃபேவரட்டான சாங் வருது கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அழைப்பிற்கு நன்றி சார்.
2: உங்களையும் எங்களையும் ஆட்டம் போட வைக்கிற ஒரு துள்ளலான பாடல்.
1: ஓகே சார், அழைப்பிற்கு நன்றி.
2: நன்றி.

0: நவநிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
1: வணக்கம் மேம், பாண்டியன் ஜெயா பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: ரொம்ப நலமா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க? கோவில் இருக்கிற ஒரு ஃபீல கொண்டு வரீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும். சாங் வருது, கிட்ட என்ஜாய் பண்ணுங்க. அழைப்பிற்கு நன்றி.
1: நன்றி மேம், நன்றி.
0: நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.

0: நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் இங்கிருந்து?
1: திருக்கொழுந்து ராஜா.
0: ஓகே, சொல்லுங்க சார், உங்களுடைய விருப்பமான பாடல்.
1: இணைந்த கைகள்.
0: ஆடி மாசம் பிறந்துடுச்சா? ஓகே, அப்போ உங்களுடைய ஃபேவரட்டான சாங் நாங்க வந்து கொடுத்துடலாமா?
1: நன்றி மேடம், கொடுங்க மேடம்.
0: ஓகே சார், அழைப்பிற்கு நன்றி.
1: நன்றி நன்றி.

0: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ? தினைக்கும் நைட்டா?
1: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
0: உடனே நானும் டியூன் பண்ண

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் மலர்விழி. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை பஞ்சாப் மாநிலம் ஜலந்தரில் பல்வேறு ரயில்வே மற்றும் சாலை மேம்பாட்டு திட்டங்களை தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். இத்திட்டங்களின் மொத்த மதிப்பு 5,470 கோடி ரூபாய் ஆகும். ஜலந்தர் கண்டோன்மெண்ட் உட்பட அமிர்த பாரத் நிலையங்கள் திட்டத்தின் கீழ் மறு மேம்பாடு செய்யப்பட்ட 75 ரயில் நிலையங்களையும் பிரதமர் திறந்து வைத்தார். மக்களின் வாழ்வை எளிதாக்கி முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகளை வழங்குவதே அரசின் முக்கிய முன்னுரிமை என்று அவர் கூறினார். முன்னதாக ஹரியானா மாநிலம் ஜிண்ட் ரயில் நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஹைட்ரஜன் எரிபொருள் மூலம் இயங்கும் நாட்டின் முதலாவது ரயிலை பிரதமர் திரு நரேந்திர மோடி கொடியசைத்து தொடக்கி வைத்தார். உலகின் ஒரு சில நாடுகளில் மட்டுமே ஹைட்ரஜன் ரயில்கள் இருப்பதை அவர் தமது உரையில் சுட்டிக்காட்டினார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 20ஆம் தேதி தொடங்குவதையொட்டி மத்திய அரசு வரும் ஞாயிற்றுக்கிழமை புதுடெல்லியில் அனைத்து நாடாளுமன்ற கட்சித் தலைவர்களின் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது. நாடாளுமன்ற கூட்டத்தொடரையொட்டி திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், திரு கிரண் ரிஜிஜு உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் அடங்கிய மத்திய அமைச்சரவை குழுவின் கூட்டமும் புதுடெல்லியில் இன்று நடைபெற்றது. புதுச்சேரி அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் இன்று புதுடெல்லியில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியாவை சந்தித்து கேலோ இந்தியா இயக்கத்தின் கீழ் புதுச்சேரியில் தேசிய விளையாட்டு பல்கலைக்கழகம் ஒன்றை அமைக்க கோரினார். ஆரோவில் அமைப்பின் அதிகாரப்பூர்வ ஆரோவில் டிவி ஒலிபரப்பை ஆரோவில் கருத்தரங்க வளாகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தொடக்கி வைத்தார். ஆரோவில் லட்சியங்கள் மற்றும் சாதனைகளை உலக அளவில் எடுத்துச் செல்லும் பாலமாக ஆரோவில் டிவி அமையும் என்று அவர் கூறினார். உழவர்கரை நகராட்சி பகுதிகளில் வீடுகளில் வளர்க்கப்படும் நாய்களுக்கு உரிமம் பெறுதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. வாரந்தோறும் புதன்கிழமையில் மேட்டுப்பாளையம் கால்நடை மருத்துவமனையில் வளர்ப்பு நாய்களுக்கு உரிமம் வழங்கப்படும் என்றும் 200 ரூபாய் கட்டணம் செலுத்தி உரிமம் பெற்றுக்கொள்ளலாம் என்றும் நகராட்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:13. நேயர்களே, சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
2: என்ன சொல்ற

0: பெருமாள் சத்தியமா?
1: அந்த ஆஞ்சி கொலையும்
0: என்ன தப்பு பண்ணல?
1: பண்ணதே நான் தான்.
0: என்ன வெளியில போக
1: விடுற? வெளியே போக விடுறா?
2: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
3: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மியூசிக் பை தி பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல்.

0: Sunday, legendary West Indian cricketer Gary Sobers passes away, and Indian team announced for FIH Women's Hockey World Cup to be held in Belgium and Netherlands next month, Salima Tete named the captain. And that is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
3: வணக்கம் நேர்களே, இன்றைக்கு நாம் சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை, ஓமந்தூரார் பல்நோக்கு மருத்துவமனை, சென்னை ஸ்டான்லி மருத்துவமனை ஆகியவற்றின் மேனாள் பேராசிரியரும் இந்தியாவின் தலைசிறந்த பிளாஸ்டிக் சர்ஜனாக சர்வதேச அளவில் அறியப்பட்ட டாக்டர் நெல்லையப்பர் அவர்களுடனான நேர்காணலின் மூன்றாம் பாகத்தை கேட்க இருக்கிறோம்.
4: டயபெட்டிக் ஃபுட் அல்சரை பற்றியான உங்களுடைய ஒரு ரிசர்ச் பேப்பர் கூட இருக்கு. உலக அளவில் என்ன மாதிரி இருக்கு, சென்னையில் என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறது கூட நீங்கள் ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடியாக பண்ணியிருந்தீங்க. டயபெட்டிக் இருக்கவங்களுக்கு ரொம்ப ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும், நம்ம கால் அகற்றிடுவாங்களோ, அதிகமாக போகும்போது ஏதாவது பிரச்சனை வந்துடும் அப்படின்னு ஒரு பயம் இருக்கு இல்லைங்களா டாக்டர்? அவங்களுக்கான இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பற்றியான ஒரு ஸ்கோப் அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள்.
5: பயமே வேண்டாம். அதாவதுங்க, ரொம்ப ரெண்டுக்குள்ள வித்தியாசம் ஒரு நூலில் இதாங்க. சில பேர் டோட்டலாக அவேர்னஸே இல்லாமல் இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு சுகர் இருக்குது, நமக்கு எப்போ வந்தாலும் காலில் புண்ணு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதே தெரியாமல் செருப்பு இல்லாமல் கண்ட கண்ட இடத்துலையும் நடந்துட்டு கல் மணல் எல்லாம் குத்திட்டு நான் ட்ரெக்கிங் போனேன், வாக்கிங் போனேன் அப்படி எதெல்லாமோ சொல்லிட்டு புண்ணோடு வந்து நிற்கிறாங்க. உங்களுக்கு தான் சுகர் இருக்குல்ல, இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, நீங்கள் இதையும் எப்படி பண்ணீங்க அப்படின்னு நம்ம அப்புறம் அவங்கள்ட்ட சொல்லி இது பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ ஒரு கேட்டகரி பீப்புள் ஸ்பெக்ட்ரத்தோட ஒரு எண்டு இப்படி இருக்காங்க. இன்னொரு ரெண்டு வந்து ரொம்ப ப்ரொடெக்டர், ஓவர் ப்ரொடெக்டர், ஹைப்பர் ப்ரொடெக்டர், ஐயோ அங்கே போனால் புண்ணு வந்துடும், இங்கே வந்தால் இது வந்துடும் அப்படி சொல்லி. ரெண்டுமே தேவையில்லை. நார்மலான ஆக்டிவிட்டீஸ் வச்சுட்டு நம்ம ரெகுலராக நம்ம ருட்டீன் ஒர்க்கை பண்ணிக்கிட்டு இருந்தாலே சரியாக போகும். சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு வந்து காம்ப்ளிகேஷன்ஸ், எப்படி ஹார்ட் காம்ப்ளிகேட் ஆகலாமோ, எப்படி கிட்னி வரலாமோ, எப்படி கண் பாதிக்கப்படலாமோ, அது மாதிரி காலும் பாதிக்கப்படலாம். அதனால் அவங்கள காலை என்றைக்கும் சுத்தமாக வச்சுக்கணும். இன்னும் நிறைய பேர் ஒரு சின்ன பொண்ணு வந்தாலும் கூட காலை கழுவுறதே இல்லை. என்ன சொல்கிறாங்க, தண்ணி படக்கூடாது. எங்கள் பாட்டி சொன்னாங்க, பக்கத்து வீட்டில் சொன்னாங்க, எழுத்த வீட்டில் சொன்னாங்க. நாங்கள் எவ்வளோ தூரம் சொன்னாலும் தண்ணீர் வச்சு சுத்தமாக கழுவுங்க, அழுக்கு தண்ணி தான் படக்கூடாது, நல்ல தண்ணி வச்சு சோப் போட்டு நல்லா கழுவுங்க. எந்த ஒரு பொண்ணுக்குமே தண்ணீர் விட்டு கழுவுறது தான் புண்ணு ஆறதுக்குரிய ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படின்னு நம்ம சொல்லி அனுப்பிச்சி விடுறோம். அந்த மாதிரிலாம் அவேர்னஸோடு இருந்தாங்கன்னா பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சுகர் லெவலை என்றைக்கும் கண்ட்ரோலாக வச்சுக்கணும். அது ஒரு டயபெட்டிக் டாக்டரை பார்த்துட்டு பண்ணிக்கணும். டெய்லி மார்னிங் வாக்கிங் எக்ஸசைஸ் சொல்கிறாங்க, அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். டயட் சார்ட்டை ஃபாலோ பண்ணிக்கிடணும். எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. பொதுமக்கள் மாதிரி நானும் ஒரு நியூஸ் படிச்சுக்கிறேன், வாரத்துக்கு ஒரு டோஸ் இன்சுலின் கொடுத்தாலே போதும் அப்படின்னு சொல்லி நான் படிச்சுக்கிறேன். ஸோ அந்த மாதிரிலாம் வரனால நிறைய வந்து இந்த டயபெட்டிக் மக்களுக்கான இனிப்பான செய்தி அப்படின் தான் அதை போட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல இதெல்லாம் வந்துகிட்டு இருக்குது. டயபெட்டிஸ் கேன் பி ரிவர்ஸ்ட் அப்படி சொல்லி இப்போ டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்குது. ரிவர்ஸே ஆகாத ஒரு டிசீஸ் அப்படிங்கிறது கேன் பி ரிவர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி தான் அவங்க ஃபிசிஷியன்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் பயம் எதுக்குமே தேவையில்லை.
4: இந்த கேள்வி நான் முதல்ல கேட்டு போகணும்னு கூட எனக்கு தோணுது. இப்போ நீங்கள் பேசுனதுலேருந்து உண்மையிலேயே ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி தேவைப்படுதா?
5: படுது, நிறைய பேஷண்ட்ஸ்க்கு தேவைப்படுது.
4: இப்போ நீங்கள் ரிவர்ஸ் பற்றி சொன்னீங்க, அதனால
5: நிறைய நிறைய பேஷண்ட் ஒபீசிட்டி உள்ளவங்க பாதி பேர் டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பாங்க. நாங்கள் லைபோசக்ஷன் பண்ண வேண்டியவங்களுக்கு பாதி பேஷண்ட் டயபெட்டிக்ஸாக தான் இருப்பாங்க. டயபெட்டிக் ஃபுட்டில் உள்ள பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறலாம், எல்லா பேஷண்ட்மே டயபெட்டிஸ் எல்லாருக்கும் பண்ணத்தான் சேரும்.
4: ஒரு காலை முழுமையாக அகற்றுனதுக்கப்புறம் கூட அது பண்ண முடியும் டாக்டர்? இந்த மாதிரி
5: அது காலை முழுமையாக அகற்றுறதுக்கு அப்புறம் அப்படிங்கிற வேடையை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. காலை முழு அகற்ற விடக்கூடாது. ஸோ சேவ் லிம்ஸ் ப்ரிவெண்ட் ஆம்புடேஷன், இதுதான் எங்களுடைய மோட்டோவை. நம்ம ஒன்று அவேர்னஸோடு இருக்கணும், ஒன்று அதுக்கடுத்த ஸ்டேஜ் ஏர்லியராக போகணும். நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம்னா கால் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கடந்த ஒரு 10 வருடங்களில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அரசு மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, வேறு நான் ரிட்டையர்ட் ஆகி இப்போ பண்ணுற எடுத்தாலும் சரி, ஒருத்தருக்கு கூட 1 or 2 fingers கூட நான் எடுத்ததில்லை. ஏன்னா சேவ் லிம், அதுதான் இப்போ எல்லா பிளாஸ்டிக்ஸ் மோட்டோவுமே
4: அதுதான்.
5: ரொம்ப கவனமா இருக்கணும், நம்ம வந்து பார்த்தலாம், கால் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது.
4: இந்த டயபெட்டிக் பேஷண்ட் மாதிரி இன்னொரு கவனம் கொடுக்க வேண்டியவர்கள் வந்து கர்ப்பிணி பெண்கள், கைனக்ல இருக்கக்கூடியவர்கள். அந்த சூழல்ல இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண முடியும் அல்லது அதற்கான ஒரு தேவை வருகிறது என்றால் அதற்கான சிகிச்சை முறைகள்
5: உண்டு. சமீபத்தில் கூட ஒரு பிரெக்னன்ட் லேடி வந்து தன்னோட ஹஸ்பண்டோட பைக்

0: பைக்கில் போகிறப்போ கீழே விழுந்துட்டாங்க. ஸோ தையில் பெரிய இன்ஜுரி ஆயிடுச்சு, அவங்களுக்கு ஸ்கின் லாஸ் இருந்தது. இன்னொரு தையிலேருந்து எடுத்து கிராஃப்ட் போட வேண்டியிருந்தது. அவங்க 5 மந்த்ஸ் ஓல்டு ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. அது நம்ம கூட கைனகாலஜிஸ்ட் ஆப்ஸ்டீஷியன்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணி, அனஸ்தட்டிஸ்ட் கூட டிஸ்கஸ் பண்ணி ஒரு மைல்டு ரிஸ்க் இருக்கத்தான் செய்யுது. சேஃபான ட்ரக்ஸ், குழந்தையோ அம்மாவோ பாதிக்கப்படாத ஒரு சேஃபான ட்ரக்ஸ் கொடுத்து அவங்க அந்த சர்ஜரியிலேருந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டாங்க. அப்புறம் வந்து அம்மாக்கள் தானே, அவங்க ப்ரெக்னென்ட் மதர்ஸ் ஆல்சோ மதர்ஸ், அவங்க வீட்டில் அவங்க தான் சமைக்கிறாங்க, தண்ணி கொட்டிக்கிடுறாங்க, காலில் பட்டுருது, பாதத்தில் பட்டுருது, குழம்பு சாம்பார் கொட்டிடுது, அப்போ எல்லாம் பாதம்லாம் இதாகி வர்றாங்க, கால்ஸோடு வர்றாங்க. ட்ரீட்மெண்ட் கொடுக்கத்தான் செய்கிறோம், கொஞ்சம் ரிஸ்க்கை எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நம்ம பண்ணுறோம், சக்ஸஸ் ஆகத்தான் செய்யுது.
1: இந்தியாவில் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணக்கூடிய விகிதம் எப்படி இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம்.
0: அதான் அவேர்னஸ் நிறைய ஆனதுனால விகிதமும் இப்போ அதிகமாகிட்டு இருக்குது.
1: மற்ற நாடுகளில் இப்போ நீங்கள் பல நாடுகள் பயணப்பட்டிருக்கலாம், அங்கே இருக்கக்கூடிய ரிசர்ச் பேப்பர்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த மருத்துவ முறைகளுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மருத்துவ முறைகளுக்குமான வித்தியாசம் எதாவது இருக்கா? ஒன்று. ரெண்டாவது, வேர்ல்டுலேயே வந்து சென்னை குறிப்பாக தமிழ்நாடு அதே போல் இந்தியா வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர் வந்து ரொம்ப பிரபலமாக இருக்குது, அது குறிப்பாக மெடிக்கல் டூரிசம் அதிகமாக இருக்குது, அதுலேயும் இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி ஹப்பாகவே இந்தியா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள்.
0: பிளாஸ்டிக் சர்ஜரி பிறந்த இடம் இந்தியா, அதை மறந்துடவே கூடாது. அந்த காலத்தில் சுஸ்ரத் மகாராஜ் தான் வந்து நம்ம பிளாஸ்டிக் சர்ஜரியவே வந்து உலகத்திற்கே அறிமுகப்படுத்தினவங்க. அந்த காலத்தில் வந்து மக்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஆன்டி சோசியல் ஆக்ட் பண்ணுங்க, மூக்கை வந்து எடுத்து விட்டுருவாங்க. சுஸ்ருதா 2500 ஆண்டுகளுக்கு முன்பு நெற்றியிலேருந்து சதை எடுத்து அந்த மூக்கை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறார். அவர் பண்ணாத சர்ஜரியே இல்லை அந்த காலத்தில், அவ்வளோ சர்ஜரியும் பண்ணியிருக்கார். அவர் தான் ஃபாதர் ஆஃப் பிளாஸ்டிக் சர்ஜரி. அதுக்கப்புறம் தான் பிரிட்டிஷ் பீப்புளெலாம் நம்மகிட்ட வந்து ஆளும்போது இந்த கலைகளை, அவர் எழுதின புக்கு இருக்குது சுஸ்ருதா சம்ஹிதா அப்படிங்கிற அவர் எழுதின புக்கு, அந்த புக்கெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி எடுத்துகிட்டு போய் தான் மற்ற ஊர்களெல்லாம் கலைகள் ஆரம்பமானது. ஸோ பிளாஸ்டிக் சர்ஜரி நம்ம ஊர்லேருந்து தான் வெளியூருக்கு போயிருக்குது, மக்களுக்கு நல்லாவே அவேர்னஸ் இருக்குது. சென்னையில் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி வந்து நல்ல முறையில் டெவலப் ஆகிருக்கு, எல்லாம் 60s ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ மற்ற மாநிலங்களுக்கு நம்ம முன்னோடியாகவே எல்லாம் செயல்பட்டுட்டு இருந்தோம்,
1: அதனால தான் இது ஒரு ஹப்பாக
0: வந்து மாறிச்சு. ஸோ தமிழ்நாட்டில் நல்ல பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லா வகையிலுமே நல்லா டெவலப் ஆகி, அழகு சிகிச்சையிலேருந்து ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரிலேருந்து எல்லாமே நல்ல முறையில் இருக்குது. நிறைய மருத்துவமனைகள், நீங்கள் காஸ்ட்டை பற்றி பேசுனீங்க, வெளிநாடுகளை கம்பேர் பண்ணும்போதும் நம்முடைய பிளாஸ்டிக் சர்ஜரி காஸ்ட் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப மினிமம்.
1: அது கூட இன்னும் கொஞ்சம் நம்ம அந்த டீட்டெயிலாக பேசலாம்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு ஆகக்கூடிய செலவுகள் எவ்வளவு? இப்போ சாதாரண ஒரு ஆவரேஜ் அல்லது மிடில் இன்கம் இருக்கக்கூடியவர்கள் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன் பண்ண, இப்போ நீங்கள் சொன்னீங்க ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி, அன்னப்பிளவு ஏற்பட்டிருக்க குழந்தைக்கு அப்படின்னா பண்ணணும், அவருக்கு தேவை இருக்குது, அத்தியாவசியமாகவே இருக்கிறது என்றால் அவங்க இதை செய்ய முடியுமா? அதுக்கு ஆகக்கூடிய செலவுகள் என்ன?
0: எல்லா சர்ஜரியுமே அரசு மருத்துவமனையில் இலவசமாக எல்லாருக்கும் பண்ணித்தர்றாங்க, நம்பர் 1 பாயிண்ட், அதில் மாற்றமே கிடையாது. பட் இருந்தாலும் சில பேர் சில தனியார் மருத்துவமனையில் போய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி மக்கள் நினைக்கிறப்போ, தனியார் மருத்துவமனையும் எங்கே போனாலும் அஃபோர்டபுள் காஸ்டில் சர்ஜரி பண்ணிக்கலாம், பணம் இல்லை அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி சர்ஜரி இல்லைன்னு பிளாஸ்டிக் சர்ஜரி யாருக்கு எதுவுமே கிடையாது. அவங்கவுங்களால எவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியும் அது அந்த ஸ்டேஜில் இருக்குது. இப்போ நிறைய மாணவர்கள் படிச்சுட்டு போகிறாங்க, நிறைய இருக்கிறாங்க, சாதாரண ஒரு 10-bedded ஹாஸ்பிட்டலில் கூட இன்றைக்கி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறாங்க. பிளாஸ்டிக் சர்ஜரினா ஒரு கார்பரேட் ஹாஸ்பிட்டலில் தான் பண்ணணும், 1000-bedded அல்லது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தான் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது, ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலில் கூட பண்ணுறாங்க. பணத்திற்காக யாருக்கும் இன்றைக்கி ஆப்ரேஷன் இல்லை அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது, எல்லாமே அவங்க ஏற்றுக்கலாம்.
1: இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படிங்கிறதே வந்து ஒரு மல்டிபிள் டேலண்ட்டை உள்ளடக்கி இருக்கக்கூடியதாக இருக்குது, எல்லா துறை விற்பனர்களையும் உள்ளே கொண்டு வரக்கு. இப்போ நீங்கள் குறிப்பிட்டீங்க ஒரு தீக்காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அது சார்ந்திருக்கக்கூடிய துறையை சார்ந்தக்கூடிய மருத்துவரை கூப்பிடணும், கர்ப்பிணி பெண்ணுக்குனா அது சார்ந்திருக்கக்கூடிய துறை சார்ந்த மருத்துவரை கூப்பிடணும், அதுக்கப்புறம் இந்த சர்ஜரி பண்ண வேண்டியதாக இருக்கிறது. இதெல்லாம் செஞ்சு வந்ததுக்கு பிறகாக பக்க விளைவுகள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் டாக்டர், பிளாஸ்டிக் சர்ஜரி செய்கிறதுனால பக்க விளைவுகள் ஏதாவது ஏற்படுமா?
0: பக்க விளைவுகள் வந்து இப்போ ஒரு ஸ்கின் கிராஃப்ட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தொடையிலேருந்து தோல் எடுத்து ஒரு கையில் உள்ள ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா அந்த தொடையில் ஒரு புண்ணு வந்துடும் இல்லையா, அது வந்து நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா கொண்டு வரணும் இல்லையா, அந்த ஒரு சின்ன விளைவு. இது வந்து கிராஃப்டில் வந்து அது ஆறிடும், இருந்தாலும் கொஞ்சம் தழும்பு அங்கே கொஞ்சம் சின்ன தழும்பு வரும். ஃப்ளாப்னால் கொஞ்சம் பெருசிய சதையோட எடுத்து கொண்டுட்டு வந்து இன்னொரு இடத்துல வைக்கும்போது அங்கே கொஞ்சம் வந்து அதனுடைய டிஃபிஷியன்சி குறையும். இப்போ ஒரு இடத்துல ஒரு நரம்பு தேவைப்படுது அப்படின்னா ஒரு டோனர் நரம்பு எடுக்கிறோம்னா அங்கே கொஞ்சம் சென்சேஷன் குறையும், கம்மியாக இருக்கும். பட் இது மாதிரியான பக்க விளைவுகள்
1: இது இப்போ எல்லாருக்கும் காமனாக அப்படி நீங்கள் சொல்லிட முடியுமா, இல்லை வந்து அது பிரச்சனை உள்ளவர்களுக்கு தனியாக இருக்குமா? இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான

0: பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். அப்படி தான் ஏதாவது வித்தியாசம் இருக்கா?
1: பொதுவாக வந்து டயபெட்டிக் பேஷண்ட் வந்து ட்ரீட்மெண்ட் அப்போ வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் அவங்க பிளட் சுகரையும் நார்மலாக மெயின்டைன் பண்ணும்போது தான் ரிசல்ட்ஸ் நல்லா கிடைக்கும். பட் அவங்க என்னடா நம்ம ஒரு பொண்ணோட வந்தமே டாக்டர் இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் சதை எடுத்து வச்சுருக்கிறாரு அப்போலாம் கொஞ்சம் அவங்க ஃபீல் பண்ணும்போது அவங்க கிளைசமிக் கண்ட்ரோல் ஒழுங்காக இருக்கிறது இல்லை. டயபெட்டாலஜிஸ் பார்த்துக்கிட்டாலும் கூட அதெல்லாம் வூண்ட் ஹீலிங்கை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். இந்த மாதிரி சின்ன சின்ன பக்க விளைவுகள் தான். அடுத்து நம்ம கிராஃப்ட் எடுத்து போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன தான் நம்ம கிராஃப்ட் போட்டாலும் சூரிய வெளிச்சத்தில் அதிலெல்லாம் அது படும்போது அதில் கொஞ்சம் கலர் சேஞ்சஸ் வரும். அப்படி நார்மல் ஸ்கின்னை விட வரும், ஈஸியாக பிரேக் டவுன் ஆயிரும், அது கொஞ்சம் திருப்பி ஒர்க்அப் பண்ணால் வரும். ஒர்க்அப் பண்ணிட்டாலும் கூட நம்ம ஃபாலோ பண்ணலை அப்படின்னா ரெக்கரன்ஸ் வரும். நான் கண்ட்ராக்சர் பற்றி ஏற்கனவே சொன்னேன், சரியாக ஃபாலோ பண்ணலை அப்படின்னா ரெக்கரன்ஸ் திருப்பி வரும். இதுதான் பக்க விளைவுகள், மற்றபடி ஒன்றும் இல்லை.
0: ரெக்கவரி டைம் ஏதாவது ஒன்று இருக்கா? இந்த மாதிரி நம்ம
1: நம்ம என்ன சர்ஜரி பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்து ரெக்கவரி டைம் மினிமம் ஒரு 4-5 days 2-3 months தான் எனக்கு ரெக்கவரி டைம்.
0: அந்த நாட்கள் வரைக்கும் இது வந்து
1: ஆமாம், அதெல்லாம் நம்ம முதல்லயே பேஷண்ட்களை டிஸ்கஸ் பண்ணிடும். செஷன்ஸ் வச்சு எல்லாத்துக்கும் செஷன்ஸ் வச்சு இப்போல்லாம் நாங்கள்லாம் என்ன பண்ணுறது, ப்ரீவியஸாக சர்ஜரி பண்ணிட்டு போனாங்களே அவங்க ஒரு வாலண்டியராக, சில பேர் விருப்பப்பட மாட்டாங்க சில பேர் விருப்பப்படுவாங்க, அவங்கள வச்சு அந்த சர்ஜரி திருப்பி யாருக்கு தேவையோ அவங்க கூட நாங்கள் வந்து பேச சொல்வோம். ஸோ அவங்க எங்கள் கூட பேசுகிற கூட சில பேர் நினைப்பாங்க டாக்டர் எல்லாம் பாசிட்டிவாக தான் பேசுவாங்க. ஸோ பேஷண்ட் டு பேஷண்ட் பேசுகிறப்ப ஈஸியாக பேசிக்கிறாங்க, பேசுறதுக்கு அவசியமே இல்லை. எல்லா பேஷண்ட்மே அவங்கவுங்க சொந்தமாக பிளாக் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அதிலே இப்போ அவங்களே படிச்சுட்டு வராங்க. சிட்டியை பொறுத்த மட்டும் இப்போ எஜுகேட்டட் மாஸை பொறுத்த மட்டும் இந்த கம்யூனிகேஷன் கேப் அப்படிங்கிறது இப்போ பிகம் வெரி வெரி வெரி வெரி லெஸ் பிகாஸ் தே ஆர் ஆல்ரெடி கம்யூனிகே ஃப்ளட்டட் வித் கம்யூனிகேஷன்ஸ். எங்கே திரும்பினாலும் எப்படி வந்தாலும் அவங்களுக்கு கம்யூனிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நான் டாக்டர்கிட்ட என்ற அவங்க வர்றாங்க அப்படின்னா நான் கேட்குறது உங்கள் டவுட்ஸ் என்ற முதல்ல நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க. இந்த செஷனில் எல்லாட்டாலும் கம் பேக் அகெயின், இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு வாங்க, இன்னும் கோத்ரூ பண்ணுங்கள், நீங்கள் எல்லாம் அவங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சாட்ஜிபிடியில் போடுங்க, அதுக்கு என்ன அது சொல்லுதுன்னு சொல்லி கேளுங்க. அப்புறம் எங்கள் கூட வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள், பிளாக்ஸில் படிங்க பேஷண்ட்ஸ். நீங்கள் கேன்சர் சொன்னீங்களே, கேன்சர் பெஸ்ட்டில் வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ கேன்சர் பெஸ்ட்டு மக்களுக்கு நிறைய வந்துட்டுருக்குது. ஸோ கேன்சர் சர்ஜன் வந்து பிரெஸ்ட்டை வந்து எடுத்துருவாங்க, நாங்கள் பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் பிரெஸ்ட்டை கிரியேட் பண்ணி தருவோம். பொதுவாக அதில் அது யங் ஏஜ் என்ன ப்ராப்ளம் அந்த விஷயம் திருப்பி ரெக்கரன்ஸ் வந்தால் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அதை வந்து ஒரு பெனிஃபிஷியலான பேஷண்ட் கூட பேசிக்கலாம், அவங்க பிளாக்ஸில் அவங்க ஷேர் பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம், தென் ஃபைனலாக வந்தாங்கன்னா ஈஸியாகும்.
0: இப்போ நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது ரொம்ப அதிகமான இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு இருக்குது, அவேர்னஸ் இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஆனால் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு இதை பற்றியான விழிப்புணர்வு, ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரினா என்ன, மருத்துவர்கள்ட்ட எப்படி கலந்தாலோசிக்கிறது, அவங்ககிட்ட என்ன மாதிரி கேட்கறது, இதை பற்றியான விழிப்புணர்வு எல்லாம் எப்படி இருக்கு? நீங்கள் சொன்னீங்க முதல்ல பேசும்போது 3-4 cities அந்த மாதிரி நகரங்களில் கூட வந்துருச்சு அப்படின்னு சொன்னீங்க, அவர்களெல்லாம் எப்படி இதை அணுகிறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு டாக்டர்.
1: அவங்களுக்கும் இப்போ இந்த நெட் அப்படிங்கிறது உலகம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் தானே ஊடுருவி இருக்குது, அது கிராமம் டவுன் Tier 1, Tier 2 அப்படிலாம் பார்க்குறது இல்லை. ஸோ டிஜிட்டல் வேர்ல்டு எல்லா காலேஜஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய வந்துட்டாங்க, நிறைய படிக்கிறாங்க, நிறைய அவேர்னஸ் இதுக்கும் மேலேயும் அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு தான் இந்த மாதிரி வேர்ல்டு பிளாஸ்டிக் சர்ஜரி டே இதெல்லாம் நாங்கள் கொண்டாடுறோம். இன்னமும் நம்ம மக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்க தான், இட்ஸ் ஆல்வேஸ் அன் இம்ப்ரூவிங்.
0: இந்த வேர்ல்டு பிளாஸ்டிக் சர்ஜரி டே அந்த அன்னைக்கு பல்வேறு தகவல்களை நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. பொதுவாக இதை பற்றியான மக்கள் விழிப்புணர்வு பெறணும் அப்படின்னா சார் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன பொதுமக்களுக்கு?
1: எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு, இதை ஃபாலோ பண்ணால் போதும். எல்லாருமே நான் சொன்னது மாதிரி தான், இந்த மாதிரி தண்ணி ஊற்றக்கூடாது சார், நீங்கள் தண்ணியே படக்கூடாதுன்னு எங்கள் பாட்டி சொன்னாங்க சார், நான் தண்ணியே படலைன்னு ஒரு இன்ஃபெக்டட் வூண்டு எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ பாட்டி சொல்கிறாங்க, பட் இருந்தாலும் அதில் அது உண்மையா அப்படிங்கிற சிந்தித்து செயல்படலாம். அது மாதிரி ஒரு கண்ட்ராக்டர்ஸ் வந்துச்சுன்னா இப்படி படுத்தா சரியாக போயிரும்னாங்க, இதை சாப்பிடக்கூடாதுன்னாங்க அப்படின்னு கொஞ்சம் அறிவியலற்ற சில செயல்கள் செய்கிறாங்க. அப்படி இல்லாமல் அதையும் நல்ல முறையில் அணுகி வந்து வந்து அதுக்கு அந்த துறையில் அனுபவத்துவம் பெற்ற ஒரு மருத்துவரை அதை சந்தித்து அவங்களுடைய சந்தேகத்தை முழுக்க தீர்த்து பண்ணது நல்ல முறையில் இருக்குன்னு இதுதான் இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி டேக்குள்ள மெசேஜாக நான் பொதுமக்களுக்கு தெரியப்படுத்து.
0: ரொம்ப மகிழ்ச்சி டாக்டர், ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு நேரம் வந்து நம்முடைய லிசனர்ஸ்க்காக வேர்ல்டு பிளாஸ்டிக் சர்ஜரி டேயான இன்னைக்கு அதை பற்றியான விவரங்கள், யாரெல்லாம் செஞ்சுக்கலாம், யாரெல்லாம் வந்து இதை செய்ய தேவை இருக்குது என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்திற்கும் மிக்க நன்றி டாக்டர்.
1: மிக்க நன்றி.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:30:45. நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இது நிகழ்ச்சி தேன் சிந்து தேவானம். நிகழ்ச்சியில தொடக்கமா பாடல் வருது, கேட்கலாம் லவ் டுடே திரைப்படத்திலிருந்து.

நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததா ராமன் அப்துல்லா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது.

டைம் கரெக்டா 9:49. சிந்து தேவானம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா பழனி பாரதி வரிகள்ல சிற்பியின் இசையில எஸ் பி பாலசுப்ரமணியம், அனுராதா ஸ்ரீராம் குரல்கள்ல பாடல் வருதுக்கலாம் ஜானகிராமன் திரைப்படத்திலிருந்து.

தேன் சிந்து தேவானம் நிகழ்ச்சியில அடுத்ததா எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்கள்ல பாடல் வரத்தி கேட்கலாம். சிறைச்சாலை திரைப்படத்திலிருந்து

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: தேன் சுந்ததேவானம் நிகழ்ச்சியில அடுத்ததா நிறம் மாறாத பூக்கள் படத்திற்காக ஜென்சி பாடிய பாடல் கேட்கலாம்.

இன்று நான் ஒரு கதை சொல்வேன். ஓங்கிய பெரும் காடு, அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

கன்றோடு பசு வந்து கல்யாண பெண் பார்த்து வாழ்த்தொன்று கூறுதம்மா. கான்வென்ட் பிள்ளைகள் போ

நேரம் 10:17. மனதை வருடும் பாடல்களோடு நேயர்கள் இணைந்திருப்பது தேன் சிந்து தேவானம். நிகழ்ச்சியில அடுத்ததான் இளையராஜாவின் இசையில வாணி ஜெயராம் குரல்ல பாடல் வர்த்திக்கலாம். ரோசாப்பூர் ரவிக்கைக்காரி திரைப்படத்திலிருந்து

தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சியில அடுத்ததா கண்ணதாசன் வரிகள்ல எம் எஸ் விஸ்வநாதன் இசையில எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் குரல்கள்ல பாடல் வருது கேட்கலாம். நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்திலிருந்து நேரம் 10:27 19:19.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும்

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM Rainbow புதுவை 102.8.

நேரம் 10:40. வண்ணங்களின் சங்கமம் வானவில், வண்ண பாடல்களின் சங்கமம் FM ரெயின்போ புதுவை 102.8. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்துதே வானம். நிகழ்ச்சியில அடுத்ததா கண்ணதாசன் வரிகள்ல, MS விஸ்வநாதன் இசையில, SP பாலசுப்ரமணியம்.

நேரம் 11:25. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிருக்க. ஆரம்பத்திற்கு இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் குழந்தை பாலு அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். ரஸ்தாளி வாழை சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். சூழல் அறிவும் உணவு சங்கிலியின் படிநிலைகள்.

பகுதிகளில் யானைகள் சுற்றுச்சூழலுக்கு ஆற்றும் பங்கு. தொடர்ச்சி வழங்குபவர் வி. கண்ணன் அவர்கள். 7-2 புதுவை புதுமை நினைவலைகள் அமைப்பு ஏபி எலிசபெத் அவர்கள். 7-25 நலமாய் வாழ நாளமில்லா சுரப்பிகள் மற்றும் IQ லெவலுக்கு தேவையான அயோடின் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் நோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் டாக்டர் வி. உமாசங்கர் அவர்கள். வணக்கம் மக்களே. 8:02-8:15 மற்றும் 8:30-8:55 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே சாண்டி. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02-11:30 மற்றும் 11:47-12:00 மெலடி மேஜிக். 11:30-11:47 ஸ்டம்ப்டு சீசன் 7 டெல்லி அஞ்சல். பேசுங்க தோழா. 12:50 புதின பக்கங்கள். மேக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ. பி. எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே மகளிர் உங்கள் சாய்ஸ். 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 கல்லூரி பூக்கள் நெறிப்படுத்துபவர் ஏஞ்சலா அவர்கள். 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர். ஜே. புவனேஷ். முதல் 7:00 7:02-7:15 7:25-8:00 மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். இதனிடையே 7:30-7:32 ஃபிஃபா உலகக்கோப்பை 2016 குறித்த தினசரி நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15-11:00 தேன் சிந்து தேவானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 FM ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2:00 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7:00 பகல் 1:00 மணிக்கொரு முறையும் இரவு 7:00-8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். FM ரெயின்போ புதுவை 102.8 நாளை ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

மேடம் எஃப்எம் ஸ்டுடியோ டைம் டெஸ்டிங் 4 hours 56 minutes 44 seconds 46 47 மேடம் நியூஸ் ரீடர் மைக்கு டைம் டெஸ்டிங் 4 hours 57 minutes 5 seconds 6 7 8